நிர்முக்தா ஹர்ஷிணி சரிசோதரி ஆஹா ஹூ முகஸ்துத்ய ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹையங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா லகாரார்த்த லதா பூஜ்ய

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

நேயர்களின் இவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: கோகிலப்பிரியாராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டோம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: குறளமுதம்.
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது குறட்பா.

0: சரி.
1: ஐம்புல ஆசைகளையும் அடக்கியவனின் பெருமைக்கு தேவர் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சான்றாவான்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 கேள்வி நேரம். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி. தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இதில் வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் குறித்து வழக்கறிஞர் பி சுரேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கிறார். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 ராம்னை திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். 11:00 திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை, மனநல மருத்துவர் டாக்டர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நேரலையில். 12:10 மங்கையருலகத்தில் தண்ணீர் தண்ணீர். 1:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை பிழிவளம் ஏ அனிதா அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் களைவடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோளங்கள். 5:00 இதமாய் வரும் பொன்மாலை. 6:00

மணிக்கு ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல்நிலை வரிசையில் காலை 10:45 உற்சாக உச்சத்தில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்கப்பட வேண்டியவை. திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வழங்குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பந்தயம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இனியராகம், 10:00 ஞாபகம் அருவி. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:00 மாபோசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தினை உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் பங்கேற்கும் உரை கேட்கலாம். 9:00 அரங்கேசியில் திருவெள்ளி மிழலை டி என் ரமேஷ்குமார் அவர்கள் வாசிக்கும் நாகஸ்வர இசையினை கேட்டு ரசிக்கலாம். 11:00 இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரலில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். 5:30 என்சிஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 வேலூர் மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கேசியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலினுடன் வயலின் வாசிக்கிறார் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் அவர்கள். உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், ஆலங்குடி ராமச்சந்திரன் அவர்களின் கட்டம் இசை கேட்கலாம். 9:00 வானொலி அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: The Home Minister will also release the NCB Annual Report 2025 and inaugurate newly built NCB zonal offices in Jammu and Guwahati. In a major relief to industrial and commercial LPG consumers, government has removed all sectoral restrictions on the supply of non-domestic packed LPG and restored supplies to the levels prevailing prior to the West Asia crisis. Ministry of Petroleum and Natural Gas said in a statement that the supply of bulk LPG, which had been suspended at the onset of the crisis, has been relaxed by 50% of the pre-crisis consumption levels, providing significant relief to commercial and industrial consumers. The restoration follows the recent improvement in the LPG supply situation. National Testing Agency, NTA, has opened a window for candidates to challenge the provisional answer keys for the NEET UG 2026 re-exam, which was held on 21st of this month. The NTA announced that the answer keys are now available at www.neet.nta.in. Students can challenge questions for a fee of 200 rupees per question until the 28th of this month. This fee is fully refundable if the challenge is accepted. Further, the NTA has opened a portal for candidates who appeared for the re-exam to confirm and update their bank account details for fee refunds. The deadline to update bank details is 30th of this month. Venezuela's National Assembly President, George Rodriguez, has announced that the death toll from two powerful earthquakes has risen to 188, with 1,520 others injured and 200 still trapped. Mr. Rodriguez stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3, while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மரதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000 மேற்பட்ட நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில் துறைகள் பெருகியுள்ள

0: தாலும் இந்திரமயமானதாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனம் செய்து நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறையொருள் நிறையும் நேரம் இது ஆனந்தராகத்தில். முதலில் எஸ் சரளா குரலில் பாடல் கேட்கலாம்.

6:25 இணைந்திருக்கின்றோம் ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். எல்லாம் இயேசுவே என பாட வருகிறார் உன்னிமேனன்.

முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்கொருபறை என போதும். முக்கட்பரமர்க்குச் சுருதி முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிபேன. பத்துத்தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றைப் பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியிலிரவாக. பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்தப்பத வைத்து பயிரவி திக்கட்க நிற்கழுகொடு எழுதாட. திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்குத்தொகு தொக்குத்தொகுதொகு சித்திரப்பவுரிக்கத்திரிகடக என போதும். அருள் நிறைந்த இறைவனை, உலகாளும் இறைவனை, உன்னதம் நிறைந்தவனை, உயிர் உருக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனந்த ராகத்தில் பாமாலைகளால்.

0: இறைமணம் கமழ வழிபட்டோம் ஆனந்த ராகத்தில் இறைவனை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீ கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 12 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் இது குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள்.
2: திருவரம்பூர் செந்தில்குமார் பேசணும். கிராமப்புறங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான அடிப்படை உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேடம்.
3: அதாவது சிறுதானிய வகைகள் வந்து ரொம்பவே பெண்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஊட்டச்சத்து உணவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, காய்கறிகள் இப்ப இருக்கிற அந்த வரசர உலகத்துல ஓடிட்டே இருக்கிறோம். சோ அதுல வந்து நம்ம ஊட்டச்சத்தை மறந்துடுறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்துருச்சு, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. பட் கிராமத்துல இருக்கிற பெண்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்களாங்கிறது அவ்வளவு கிடையாது. இருந்தாலுமே அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து அவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
4: முருங்கைக்கீரை
3: எங்கனாலும் வளரக்கூடிய ஒரு அருமையான அற்புத ஒரு அருமருந்து அப்படின்னா முருங்கைக்கீரை. அதோட பூ இலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிசன். அது இல்லாம டேட்ஸ், உலர் திராட்சை, அத்தி கீரை வகைகள் இதையும் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் வாரத்துல வந்து ஒரு 2-3 நாளாவது நம்மளுடைய உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது இல்லாம இயற்கையா கிடைக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா வேலி ஓரங்களை படந்து கிடக்கக்கூடிய கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு செடி. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் வராது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான், நாம தான் அதை வந்து கண்டுக்காம இருக்கிறோம். இது கூட சேர்ந்து நிறைய உடற்பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து இது வராம இருக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
5: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் 5 மணிக்கே எழுந்திருச்சு கறவை மாடுகளுக்கு பால் கறந்துட்டு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டு வயல் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா வயல்வெளி

0: வீட்டுக்கு வர முடியல. இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உணவு வழக்கங்கள் நிறைய மாறி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த உணவு இருக்கிறதுனால குறிப்பா பெண்களுக்கு அந்த சத்தான உணவு கிடைக்காததுனால அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. இனிமே வருங்காலங்கள்ல அவங்க தன்னை தானே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத மேடம் சொன்னா நல்லா இருக்கும்.
1: நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை செய்து காமிச்சிட்டு போனாங்க நமக்கு, ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்களால அதெல்லாம் பண்ண முடியாதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. எவ்வளவு காரணம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படின்னா சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்பவே இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்குது. பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, இது போன்ற நிறைய சிறுதானிகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. கஞ்சி வச்சு கூட காலையில சாப்பிட்டுட்டு போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாம் ஒரு ஊட்டச்சத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்.
2: கீர்த்திகா பிரியதர்ஷினி, திருச்சியில இருந்து பேசுறேன். 30 இயர்ஸ்க்கு மேல பெண்களுக்கு இடுப்பு வலி வர்றதா இருக்கட்டும், ரொம்ப அனிமிக்கா இருக்கிறதா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுதான் வந்து நிறைய அக்கரன்ஸ் ஆகுது. அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்?
1: பெண்கள் வந்து தங்களுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் பராமரிக்க எல்லாருமே தவறிடுறாங்க. இது வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் இப்ப கொஞ்சம் வந்து எல்லாம் அவேர் ஆயிட்டு அதுக்கான வந்து பயிற்சி கூடங்கள் போயிட்டு அவங்க வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். டாக்டருடைய அட்வைஸ் படி இத்தனை நாட்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. சோ அதை கண்டிப்பா நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உணவு விஷயத்திலையும் வந்து நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டு வச்சுட்டு மீதி இருக்கிறத அதை சாப்பிட்டுருவாங்க. அது சாப்பிட்டாலும் கூட நம்மளும் இன்னும் வாழணும், நம்ம சார்ந்துதான் அந்த குடும்பம் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்கணும். இன்னும் ரொம்ப பர்சனலிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியம் வந்து உடற்பயிற்சியும் உணவும் தான்.
3: வணக்கம், காத்திருக்காவது தீபால் பேசுறேன். நான் கிராமத்துல இருக்கேன், வந்து எல்லாமே இயற்கையான உணவு கிடைக்குது. இந்த முட்டை மட்டும் எப்படி சாப்பிடணுமா? குழந்தைங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம்? எனக்கு 69 வயசாச்சு, இன்னும் கொஞ்சம் சத்தா வேலை செய்யறதுக்கு முட்டை எத்தனை சாப்பிடலாம் சொல்லுங்க.
1: வயது ஆயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து எடுத்துடணும். வயதுங்கிறது நம்பர் தான், ஆனா நம்மளுடைய மன எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எங்கா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் முட்டை எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 முட்டை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே தாராளமா வந்து 2 முட்டைகள் வெளியே கொடுக்கலாம். அதையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல கட் பண்ணி அதுல கொஞ்சம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது பண்ணும்போது இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துல ஒரு நாள் கீரை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இன்னொன்னு சிறுதானிய உணவுகள் தான். சோ இதை வந்து நம்ம எந்த காலத்திலயுமே மறக்காம நம்ம வந்து உணவுல வந்து நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன்.
4: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானிய திட்ட உதவிகள் குறித்து எடுத்துரைக்கிறார் வேளாண்மை உதவி இயக்குனர் நளினி அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். தற்போது வேளாண்மை துறையின் மூலமாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்களை தமிழக அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்தில் இயந்திர நடவு மூலமாகவோ நேரடி விதைப்பு மூலமாகவோ SRA முறையிலோ நெல் சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 4000 பின்னேற்பு மானியம் வழங்கப்பட உள்ளது. ஒரு விவசாயி ஒருவருக்கு அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதை தவிர தாண்டளிக்கப்பட்ட விதைகள், நுண்ணூட்டங்கள், உயிர் உரங்கள் ஆகியவையும் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் உழவன் செயலி மூலமாக பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
4: தொடர்ந்து கேட்கலாம். நாமக்கல் மாவட்ட விவசாயிகளே, 2026-27 ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது குத்தகையாகவோ வைத்து திருந்திய முறையில் நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும் பயிர் விளைச்சல் போட்டியில் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பு பயிர் நடுவர்கள் முன்னிலையில் அறுவடை செய்யப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள்

0: அதிகாரிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களை அணுகி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக 150 ரூபாய் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இது தொடர்பான விவரத்தினை பெற தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை தொடர்பு கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கடலை சாகுபடியாளர்களே, தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நிலக்கடலை பயிரில் முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. நோய் தாக்குதலின் அறிகுறியாக இலைகளின் 2 பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். கரும்புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையங்களும் காணப்படும். அறிகுறிகள் காம்புகளிலும் தண்டுகளிலும் தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் குளோரோதலோனில் கலந்து தெளிக்கலாம். தற்போது தென்னை தோப்புகளில் காண்டாமிருக வண்டுகளின் நடமாட்டம் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வண்டு தாக்கப்பட்டு மடிந்து போன மரங்களை தோப்பிலிருந்து அகற்று அழித்துவிட வேண்டும். தோப்பை சுத்தமாக வைக்க வேண்டும். கம்போஸ்ட் அல்லது உரக்குழிகளில் இருந்து காண்டாமிருக வண்டின் முட்டைகள், புழுக்கள், கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். அந்தி நேரங்களில் விளக்கு பொறிகளை தோப்புகளில் வைத்து வண்டுகளை கவர்ந்தளிக்கலாம். மேலும் ரைனோல்யூர் என்னும் இனக்கவர்ச்சி பொறியினை எக்டருக்கு 5 என்ற விகிதத்திலும் வைக்கலாம். மேலும் ஒரு மண்பானையில் 5 லிட்டர் நீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்த்த கலவையை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்தளிக்கலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்கலாம். மாநில செய்திக்காக
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள்

0: விழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச் சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா

0: பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்,
3: நல்லன பற்றுதற்கு நாட்கள் பல ஆகின்றன, கெட்டவையோ தீ போல தொற்றுகின்றன. எதையும் சோதிக்கும் இளைய மனதிற்கு போதைப் பொருளையும் பயன்படுத்தி பார்க்க கூடா நட்பு வழிகாட்டும். அமைதியற்ற குடும்பம், பொறுப்பற்ற சமூகம், தேவையற்ற ஊடக காட்சிகள் இளையோரை போதைக்கு அடிமையாக்குகின்றன. போதைப் பொருட்களின் ஆக்கிரமிப்பு சமூக ஆரோக்கியத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் இன்று. போதைப் பொருளால் விளையும் கேடுகளை உரக்கச் சொல்வோம் ஓரணியில் நின்று. இரத்தப் பிரிவுகளை வகைப்படுத்தி நோபல் பரிசு பெற்ற உயிரியல் வல்லுநர் கார்ல் லான்ஸ்டீனரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1943 எர்வின் பாப்பருடன் இணைந்து போலியோ வைரஸ் தொற்று குறித்து கண்டறிந்தார். இதற்காக பல விருதுகளை வென்றவர் கார்ல் லான்ஸ்டீனர். பிரபல தமிழிசை கலைஞர் எம் எம் தண்டபாணி தேசிகரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972 சாதாரண மக்களும் இசையை ரசிக்க வேண்டும் என்று கருதியவர். திருக்குறளுக்கு முதன் முதலாக இசையமைத்து அதை இறைவணக்கமாக மேடையில் பாடியவர் என்ற பெருமை பெற்றவர். தாயுமானவர், மாணிக்க வாசகர், திருமிடிசை ஆழ்வார் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தோன்றினார்.

தமிழிசையே அவரை முழுநேரமும் ஆட்கொண்டது. ஸ்ருதிசுத்த சாரீரம், தெள்ளத்தெளிவான உச்சரிப்பு, பொருளுணர்ந்து உணர்ச்சி தந்து பாடும் திறன், இது தண்டபாணி தேசிகரின் தன்னிகரற்ற முத்திரைகள். நவீன வங்க இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1838. துர்கேஷ் நந்தினி, தேவி சௌத்ராணி, இந்திரா, ஆனந்தமத் இவரின் குறிப்பிடத்தக்க நாவல்களாகும். ஆனந்தமடம் நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடல், ஒவ்வொரு இந்தியனும் தேசபக்தி ததும்ப பாடுவான் என்பது திண்ணம் என்று தீர்க்க தரிசனத்தோடு உரைத்தார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம்

பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1906. இவரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கப்பலோட்டிய தமிழன் வஉசியும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இவரின் எழுத்து மூலமே தமிழ் சமூகத்துக்கு நன்கு அறிமுகமானார்கள். சிலப்பதிகாரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்கிற வேட்கையில் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினார். சிலம்பின் மேல் மாபோ சிவஞானம் கொண்டிருந்த காதலை அறிந்த ராபி சேதுப்பிள்ளை இவருக்கு சிலம்பு செல்வர் என்னும் பட்டத்தை வழங்கினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலத்தை வென்று 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற இந்திய ஹாக்கி அணியை தலைமை தாங்கிச் சென்ற மன்பிரீத் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1992. 2012 ஆண்டு லண்டன் ஒலிம்பிக், 2016 ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கிலும் இந்திய அணிக்காக களமிறங்கிய மன்பிரீத் சிங் வெண்கல பதக்கத்தோடு எங்கள் கனவு முடிந்துவிடாது என்றதோடு முன்களப் பணியாளர்களுக்கு பதக்கத்தை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். ஒளிப்பதிவாளர் இயக்குனர் ஜீவாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2007. இயக்குனர் சங்கரின் ஜென்டில்மேனை தொடர்ந்து அவரின் அடுத்தடுத்த பிரம்மாண்ட கனவுகளுக்கு ஒளிவடிவம் கொடுத்ததோடு 12B படத்தின் மூலம் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் இயக்குனர் ஜீவா. காதலன் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை அவர் பெற்றுள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சிரிப்பும் அமைதியும் தான் பல தருணங்கள்ல எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதனால சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: பிரிட்டோரியாவில் உள்ள இந்தியர்களின் நிலைமைக்காக மிகவும் பரிதாபப்பட்டேன். ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தோன்றியது. முதலில் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டை சந்தித்து சட்ட விதிமுறைகளை தெரிந்து கொண்டு பிறகு வழக்கு போடலாம் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தது. இது குறித்து அங்கு இருந்த இந்தியர்களோடு கலந்து ஆலோசனை செய்தேன். அங்கே இந்தியர்களுக்கு நடந்து வந்த கொடுமைகளை இதுவரையில் படித்தும் கேட்டும் வந்திருக்கிறேன். இப்போது நானே அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். சுயமரியாதை உள்ள எந்த இந்தியனும் வசிப்பதற்கு ஏற்ற நாடல்ல தென்னாப்பிரிக்கா. இதை அறிந்து கொண்டவுடன் இந்நிலை மாற வேண்டுமானால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனை எனக்கு இருந்தும் நான் வந்த வேலை வேறு ஆயிற்று.

0: அதை முதலில் முடிப்போம் என்று எண்ணத் தொடங்கினேன். பிரிட்டோரியாவில் நான் இருந்த ஓராண்டு காலத்தில் நிறைய பாடங்களை அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டிருந்தேன். பொதுமக்களின் சேவை குறித்தும் அதன் அவசியம் குறித்தும் அறிந்து கொள்ள நேரிட்டது. அதற்கான தகுதிகளையும் நான் இங்கேதான் பெற்றேன். வக்கீல் தொழிலுக்கு தேவையான அறிவையும் பெற நேரிட்டது. அனுபவம் உள்ள பாரிஸ்டரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் அறிந்தேன். வக்கீலின் வெற்றியின் ரகசியங்களை அறிந்து கொண்ட பின்பே நம்மாலும் வக்கீல் தொழில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த பாடம் தாதா அப்துல்லாவின் வழக்கிலிருந்துதான் கற்றுக்கொண்டேன். அது பெரிய சிக்கலான வழக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையினால் ஏற்பட்ட வழக்கு. இதில் சட்ட நுணுக்கங்கள் பெரிய அளவில் தேவைப்பட்டது. பிராமிசரி நோட்டுக்கான பணம் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் வாதி. பிராமிசரி நோட்டே மோசடியானது என்பது பிரதிவாதியின் வழக்கு. வாதி பிரதிவாதி இருவரும் பெரிய பெரிய வக்கீல்களை வைத்து வாதாடினார்கள். அவர்களோடு தொடர்பு வைத்திருந்ததால் பல சிறந்த அனுபவங்களை தெரிந்து கொண்டேன். வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை தயாரிப்பது, வாதியின் தரப்பு நியாயங்களை அட்டர்னிக்கு எடுத்துச் சொல்வது, இவைகள்தான் என்னுடைய பணி. நான் தயாரிப்பதில் அட்டர்னி எவ்வளவு தேவை என்று எண்ணுகிறார், எவை தேவையில்லாதவை என்று எண்ணுகிறார் என்று தெரிந்து கொண்டேன். அட்டர்னி தயாரித்துக் கொடுத்த விவரங்களில் வக்கீலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டது என்பதையும் புரிந்து கொண்டேன். இவர்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதே எனக்கு பாடமாக அமைந்தது. சாட்சிகளை சரி செய்வதிலும் சட்டத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்வதிலும் எனக்குள்ள திறமை என்ன என்பதையும் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அனைத்து விதத்திலும் இந்த வழக்கு எனக்கு சாதகமாக அமைந்தது. வழக்கு சம்பந்தமான வேலைகளை கவனிப்பதில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தினேன். வேறு எதை பற்றியும் சிந்தனையே இல்லாத அளவிற்கு அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தேன். வாதி மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் என் பணியில். எனவே அனைத்து வேலைகளும் மிக எளிதாக முடிக்க முடிந்தது. வழக்கு சம்பந்தமான பற்று வரவு கோப்புகளையெல்லாம் முழுதாக படித்து பார்த்தேன். எப்படி கணக்கு எழுதுவது என்பது பற்றி எனக்கு ஓரளவிற்கு தெளிவாயிற்று. மேலும் மொழிபெயர்க்கும் வல்லமையையும் இந்த வழக்கின் மூலம் என்னால் பெற முடிந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர்

0: திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15 தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன்

0: நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வீர் சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவானா லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மலைக்கோட்டை மாநகரின் மகுடமிது, காவிரி தாயின் கலை பொக்கிஷமிது, அதிகாலை துயில் எழும் புள்ளினங்களுக்கு முன்பாய் தன் இசையால் திருச்சியின் துயில் கலைக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசை.
2: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
3: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
5: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12B, தில்லை நகர், 10th கிராஸ், திருச்சி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட சார்பில் சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றக்கூடிய இளைஞர்களுடைய பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டு இருக்கு. இந்த விருதுக்கு 15 வயசுலிருந்து 35 வயது இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் 3 பேருக்கு வழங்கப்படுது. 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பாராட்டு பத்திரம் பதக்கம் இதெல்லாம் கொடுக்கறாங்க. 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள்

வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட சார்பில் சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றக்கூடிய இளைஞர்களுடைய பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டு இருக்கு. இந்த விருதுக்கு 15 வயசுலிருந்து 35 வயது இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் 3 பேருக்கு வழங்கப்படுது. 1,00,000 ரூபாய் ரொக்கம் பாராட்டு பத்திரம் பதக்கம் இதெல்லாம் கொடுக்கறாங்க. 15 வயசுலிருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே இதில் கருத்துக்கு எடுக்கப்படும். சமுதாய நலனுக்காக தன்னார்வத்தோடு தொண்டாற்றியவருக்காக இந்த தொண்டு கண்டறியப்பட்டு அதற்குரியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அழைக்க வேண்டிய எண் 0-4-3-2-8 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோடு 299-266 இந்த எண்ணையும் 74-0-1-70-35-16 அப்படிங்கிற கைபேசி எண்ணிலையும் அழைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. என் மறுமுறை நினைவுக்காக 74-0-1-70-35-16 இந்த எண்ணில் தஞ்சாவூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சார்ந்த இளைஞர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்காமனு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்காங்க.

0: காலை மலர் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: எப்பவுமே காலை நேரம் இதமா இனிமையா இருந்தா மனசும் நிறைவா இருக்கும். அந்த டே ஃபுல்லாவுமே நம்மளுக்கு நிறைவா இருக்குங்க. அப்படி உங்களுடைய காலை நேரத்தை இன்னும் நிறைவாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். தீய பழக்கங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்?
2: இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதை பழக்கம். போதை பழக்கம் அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா ஒரே வார்த்தையில கெட்ட பழக்கம், தீய வழியில் செல்லுதல்னு சொல்லிடுறோம். ஆனா அப்படி கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக நல பிரச்சனைகளையும் நிறைய நமக்கு கொண்டுட்டு வந்துருது. ஒருத்தர் ஏன் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரணங்கள் மட்டும் சொல்ல முடியாது. வயது ரீதியா அவங்கவுங்க வயசு பொறுத்தும் கூட நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு டீன் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன, ட்ரிங்க் எடுத்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பார்க்கறது, ஸ்மோக்கிங் வந்து ஒரு தெரு முகனில போய் நின்றுக்கிட்டு ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறது, பண்ணுனா என்ன நடக்கும்னு செக் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு ஆர்வ கோளாறு, இல்லை ஸ்கூல் டென்த்து முடிச்சாச்சு நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கறது, அது மாதிரி வந்து டீன் ஏஜில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுக்கடுத்த ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் வந்து நிறையா ப்ரெஷர் இருக்குது, எனக்கு எனக்கு வீட்டு பிரச்சனை, ஒய்ஃப் வந்து எங்கூட சண்டையாக இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பா வந்து என்னை புரிஞ்சுக்கிறல, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வகையான ஃப்ரெண்ட்ஸோட தகராறு இருக்குது, இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு குடிக்கிறது ஒரு காரணம் சொல்கிறது இன்றைக்கி ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தனிமை உணர்வு, நிறைய பேர் பார்த்தா தனியாக இருப்பாங்க, தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னு தெரியாது, மொபைல் எடுத்து நொண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா மொபைலை சும்மா எடுத்து எதையாவது பார்த்துட்டே இருக்கிறது, எங்கேயாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் கூட அந்த மொபைல் எடுத்துகிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குதா என்ன பண்ணலான்னு பார்த்த மெசேஜையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி வந்து மொபைல் அடிக்ஷனுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரூமில் தனியாக இருக்கும்போது வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு டிவி பார்த்துட்டு இல்லை ஒரு படம் போட்டு பார்த்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து ட்ரிங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, இன்னொன்று ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், பொருளாதார காரணத்தினாலையும் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு போய் சண்டை போட்டுட்டு வெளியில் போகிறதுனால கணவரை திருத்தலாம் நினைக்கிறாங்க, ஆனால் அதனால கூட வந்து போதை பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிள்ளைங்களுடைய மனநிலை, ஸ்கூலில் போயிட்டு அம்மா அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் சண்டை போடுறத பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட படிப்பில் வந்து சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. அடுத்து சமூக ரீதியாக பார்த்தோம்னா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, வேலைக்கு வந்து போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இல்லை அதிகமாக கடன் வாங்குறது, பொய் சொல்கிறது வீட்டில், இது மாதிரி வந்து சமுதாய சீர்குலைவுகளையும் அவங்க சமுதாயத்தில் மரியாதையும் வந்து அவங்க போதை பழக்கத்தினால அதை கெட்டு போய்க்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா

0: முதல்ல வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து ஏற்றுக்கிறணும். இப்போ டீனேஜில் ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்று பேரண்ட்ஸுடைய கண்காணிப்பில் கண்டிப்பாக இருக்கணும். எதாக இருந்தாலும் முதல்ல வந்து வீட்டில் சொல்லணும், என்ன நமக்கு மனசில் தோணுதோ அதை வந்து வீட்டில் ஷேர் பண்ணணும், பேரண்ட்ஸ் காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்ல வரும்போதே வந்து நீ கெட்ட பையன், நீ இப்படிலாம் போனால் வெளியில் போனால் கெட்டு போயிடுவோம்னு தடுத்து வைக்கக்கூடாது. அடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் பேசும்போது அவங்க வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நானும் சப்போர்ட்டாக இருக்கிறேன், எதனாலும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பொன் சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் குடிக்கிறதுக்கு வெளியில் போனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்கு அவங்களுக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதை சொல்லி காட்டுறதுனால இவ்வளோ செலவாச்சு, இவ்வளவு கடன் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லி காட்டும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். ஸோ இந்த குடிய பழக்கத்தினால வந்து அவங்களுடைய குடும்ப விரிசல் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் போதைய பழக்கத்துல வெளியே வர்றதுக்கு வந்துட்டு நமக்கு மன ரீதியாக வந்து நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகிறது நல்லது. போதை பழக்கத்தை வெளியே வர்றது வந்து நம்ம பலவீனம் அல்ல, இது வெளியில் சொல்கிறது வந்து ஒரு பலவீனம் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்காகவும் உடல் நலத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் முக்கியமாக குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியோடு இறங்கினா மட்டும்தான் இதை நம்மளால் விடுபடுறதுக்கு முடியும்.
1: நாளைய மருத்துவ நேரத்துல மனநலம் சார்ந்த ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

மன் கி பாத் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

0: இன்று காலை 10 மணிக்கு
1: யார் காணக்கூடும் ஜகத்தின் ஆசிலாயீசனின் ஜாலத்தை.
2: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
0: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
2: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
0: திருச்சி FM ரெயின்போ 102.1
2: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
3: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்னக்கரை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: 7:46 கேட்டிருந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது காலைமலர். கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு இந்த மாதிரி பல கலைகளை பார்க்கும்போது சே நம்ம இதெல்லாம் கத்துக்காம போயிட்டோமே, போன தலைமுறையோட இதெல்லாம் போயிருவோம் அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்புலாம் நமக்கு இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, முறைப்படி இதை நாங்க கத்துத்தரோம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளாம் பல பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்ல, யாருக்கிட்ட போய் இதை முறைப்படி கத்துக்கிறது, இதுக்குன்னு ஒரு குருவை எப்படி தேடுறது அப்படின்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நமக்காக சொல்லியிருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் 25 இடத்துல பகுதி நேர நாட்டுப்புற கலைகள் பயிற்சி மையம் ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு கலைப்பயிற்சி வழங்கிட நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். இதன்படி பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் எங்க அமைய இருக்கு அப்படின்னா, மாவட்ட அரசு இசைப்பள்ளி, மூலத்தொப்பு, மேலூர் ரோடு, ஸ்ரீரங்கம், இங்கதான். இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இசைப்பள்ளி இருக்கு இல்லையா, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதே இடத்துல தான் இதையும் தொடங்க இருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புல நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் இந்த மாதிரி 17 வகையான கலைகள் சொல்லித்தராங்க. நீங்க 17 வயசுக்கு மேற்பட்ட எந்த வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் இதுல சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்க ஏற்கனவே கலைஞர்களா இருந்தாலும் கூட அரசோட சான்றிதழ் பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பயிற்சி வகுப்புல சேர்ந்துக்கலாம். 1 வருட பயிற்சிக்கு பின்னாடி அரசு நடத்தப்படுற தேர்வு மூலமா பல்கலைக்கழக சான்றிதழ் இதுக்கு கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அப்ப அதுக்கும் கம்மியா படிச்சிருக்குமே, எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இதுல காத்தே இருக்கு. நீங்க 8ஆம் வகுப்புக்கு குறைவா படிச்சிருந்தா கூட இதுல சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி வகுப்புகள் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் 4 to 6 வரைக்கும் நடைபெற இருக்கு. பயிற்சி கட்டணம் ரொம்ப பெரிய பணம் எல்லாம் இல்ல, ஆண்டுக்கு 500 ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சியில நீங்க சேர விரும்புறீங்க அப்படின்னா யார தொடர்பு கொள்ளணும்னா, பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் மு இளங்கோவன் அவங்களை.

எண் கொடுத்திருக்காங்க 88 700 09 591 அப்படிங்கிற இந்த எண். என் மறுமுறை நினைவிற்கு 88 700 09 591 அப்படின்னு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னெல்லாம் கொடுத்து நமக்காக அந்த வாய்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நாட்டுப்புற கலைகள்லாம் கத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.

0: தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இன்னைக்கு என்ன விலை இல்லைங்க இருக்கு. காய் வாங்க கடைக்கு போகலான்னு இருக்கும், பல விலையான இருக்கிற பார்த்து வாங்கலாம் காயன்னு பார்த்தா, ஆனால் பூச்சி அரிச்ச காயால் இருக்கு, இது எப்படி வாங்குறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பளபளப்பாக இருக்கிற காய்கறிகளை விட பூச்சி இதெல்லாம் இருக்க லேசான ஒரு மாதிரி மங்கன கலரில் இருக்கிற காய்கறிகள் நம்ம உடம்புக்கு நிஜமாவே சத்தா தான் இருக்கும். சரி, காய்கறிகளோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25, கத்தரிக்காய் 46, அவரைக்காய் 66, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் சிறிய விலையில் 38, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 20, சௌசௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் கிலோ ஒன்றுக்கு தலா 40 ரூபாய், கருணை கிழங்கு சற்று கருணை குறைந்த விலை கிலோ ஒன்றுக்கு 96 ரூபாய். சேப்பக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 64, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை கிலோ ஒன்றுக்கு 310 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். என்னங்க காய்கனிகளோட விளைநிலவரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன காய் வாங்கி சமைக்கலாம், பழம் இன்னைக்கு என்ன வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேட்டு இணைந்திருக்கின்றோம். 7:50 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது காலைமலர்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: கேட்டிருக்கின்றோம் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 79.15 கனஅடியா இருக்கு. சரி, தங்கம் வெளியோட விளைநிலை வரலாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,139 ரூபாய், வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 229.90 காசு. ஏழு மணி 56 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம் காலை மலர் நிகழ்ச்சியில்.

0: அங்க குறையுது இங்க நிறையுது.
1: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்று இதற்கான தொலைநோக்கு ஆவணத்தை வெளியிடுகிறார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை தடுப்பதற்கான முயற்சிகளை ஆய்வு செய்து வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்நாளையொட்டி ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு மாரத்தானை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியையும் அவர் செய்து வைத்தார்.
3: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
2: நீட் மறுதேர்வு விடைகளுக்கு வரும் 28ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இணையதளத்தில் தேர்வுக்கான விடைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இம்முகமை கூறியுள்ளது. இஸ்லாமிய பெருமக்களால் மொஹரம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தனது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் மேலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் செயல்பட உள்ளது. இங்கு நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட கலைகளுக்கு ஓராண்டு பயிற்சி வழங்கப்பட இருப்பதாகவும் 17 வயதிற்கு மேற்பட்ட 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதில் சேரலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம். இது இதயராகம். நம்மளால நேற்றைய தேதியை சரி செய்ய முடியாது. இன்றைய தேதியில நல்லா கடினமா உழைத்தோம் அப்படின்னா நாளைய தேதியை கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். வெற்றி பெறும் வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடுன்னு சொல்லுவாங்க. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் வெற்றி நம்ம கிட்ட நிலைத்திருக்கும் என்ற எண்ணத்தோடு இணைந்திடுவோம் இதயராகம் நிகழ்ச்சியோடு. இதயராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணான 938-546-1021 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்களோட பேர் மற்றும் உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் காற்றலைகள் பரவலாம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம் இதய ராகம். 8:10 ஆகுது. இதய ராகம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம், ஜவான் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பணும் அப்படின்னா 938-546-102-1 என்ற எண்களுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்கள் ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. காற்றலைகளில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். நேற்றிலே இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் அப்படின்ற தலைப்புக்குள்ள நம்ம கூட பேச இருக்கிறாங்க வழக்கறிஞர் வி சுரேஷ் பாபு அவர்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா நீங்க தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில.

பத்து முப்பதுக்கு நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களாக வைகாசி பிறந்தாட்சி திரைப்படத்திலிருந்தும் வானத்தை போல திரைப்படத்திலிருந்தும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: 8 in the stipulated 20 overs. With this win, India have 6 points in Group A from 3 wins and 1 loss. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Anuja. Government lifts Iran war-linked curbs on commercial LPG, writes Hindustan Times. A headline in the Indian Express writes, from Sunday, India will resume tourist visas for Bangladesh nationals. Netra, India's airborne surveillance platform, gets final operational nod, states the Hindu. Sportspersons will now be allowed to carry javelins and bulky sports equipment on trains, even if they exceed the prescribed dimensions, according to the Railway Ministry, except pole vaults, informs the Pioneer. Another headline in the Pioneer writes, government expands QR code tracking to key drug categories to curb counterfeits. And finally, millions breathe easy. As the Times of India reports, CBSE students already in standards 7th to 9th with foreign language can keep their current combination till 10th. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and Queen Maxima of Netherlands discuss India's digital public infrastructure-led revolution. Government restores commercial LPG supplies to pre-crisis levels, withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be a major driver of global economic growth despite economic impact of Iran conflict and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey. And in cricket, Shefali Verma powers India to 5-wicket win over Bangladesh in Women's T20 World Cup in Manchester. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8:30.
3: நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா, இந்த அரை மணி நேரத்திற்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை நிலையத்திற்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதுக்கு நீங்கள் தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க நிலையத்திற்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இணையும் முதல் அழைப்பாளர் யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
6: சொல்லுங்கயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: டிராகன் படத்திலிருந்து வழித்துணையே அந்த அருமையான பாடல், அனைத்து நேய உறவுகளுக்காகவும்.
6: நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. நீங்க விரும்பி கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றம் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12B, தில்லை நகர், 10th கிராஸ்.

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன் வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம்

0: சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. இன்று காலை 10 மணிக்கு
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
6: ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடை தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா. அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தால் இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மராக ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னென்னா, சந்தனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள்.
3: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இது இராகம். இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நம்ம கேட்கலாம் ராயன் திரைப்படத்திலிருந்து.

0: விருந்துரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களை அடுத்ததாக காத்திருக்க வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் குறித்து வழக்கறிஞர் பி சுரேஷ் பாபு அவர்கள் நம்மோடு பேச காத்திருக்காங்க. நேர்கள் பேச அழைக்கலாம். 246-1-240-102 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்புப் பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு இணையதள வினாடி வினா இன்று தொடங்குகிறது. போதைப் பொருளால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அடுத்த மாதம் 15 தேதி வரை இதில் இளையோர் பங்கேற்கலாம். இந்நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். தருமபுரி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்ததோடு போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் செய்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இப்பகுதிகளில் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இஸ்லாமிய பெருமக்களால் மொஹரம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற மொஹரம் சிறப்பு தொழுகையில் பைத்து பாடல்களை பாடி ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகூர் தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் ஹிமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகூர் தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிப்பதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருசக்கர வாகனமும் லாரியும் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் உடுமலை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈக்வடார் ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கிலும், ஐவரிகோஸ் கியூரசோவை 2-0 என்ற கோல் கணக்கிலும் தோற்கடித்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பான் ஸ்வீடன் இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்ததையடுத்து இரண்டு அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நெதர்லாந்து டுனீஷியாவை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது வசந்த் தலைப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் குறித்து வழக்கறிஞர் பி சுரேஷ்பாபு அவர்கள் நேரலில் பங்கேற்று நம்மளோட நிறைய விஷயங்கள் பேச காத்திருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுக்கும் கேள்விகள் சந்தேகங்கள் கூட இருக்கலாம், நீங்க அழைக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிப்பு என்னென்ன 0-4-3-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்களை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சட்டத்தின் பரவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருது. இதை நீங்கள் எல்லாருமே அறிந்தது தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாகன விபத்துகளும் தடுப்பு முறைகளும். இந்த வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது போதை பொருள் ஒழிப்பு தினம் அங்கங்கே மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றுருக்கு. இதுக்கு இந்த வாகன விபத்துக்கு அடிப்படை காரணம் இது ஒன்றும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இதுதான் வந்து அங்கங்கே இருக்குது. அதனால் வந்து சாலைகளில் நம்ம அங்கங்கே பார்த்துருப்போம், போதையில் வந்து வாகனங்களை இயக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க. இது இரண்டுக்குமே ஏற்ற மாதிரி வந்து இந்த தலைப்பு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போகிறது இந்த இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போதையில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இளமையில் கல்வியை வந்து சிறப்பாக எடுத்துக்கணும், முதுமையில் ஆரோக்கியம் தேவை. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நமக்கு இருக்கிறது வந்து நம்மளுடைய இளமை காலம். இந்த இளமை காலம் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு, அதனால் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு மயக்கத்தை தரக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் விட்டொழித்து நீண்ட காலம் வாழ்வதற்குரிய வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்கு நாம் இந்த நாளில் உறுதி எடுக்கணும். என்னென்னா, போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய ஒரு சபதமாக இருக்கணும். இதை எடுத்துட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழ்வதற்கு இனிமையாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட கருத்து தான். வாகன விபத்துகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கிட்டத்தட்ட இந்த 15 வயசுக்கு முன்னாடியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் கடைக்கு போகணும் அதனால் போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. ஒரு 10-12 வயசுலேயே வண்டி ஓட்ட கற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பசங்களும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்களோட அந்த கிரேஸ். நானும் வண்டி ஓட்டுவேன், எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும், அது கியர் வண்டி எனக்கு வேணும். அதை ஒரு சில நேரங்களில் நம்ம தடுத்தாலுமே சில நேரங்கள் நமக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை நம்மளை ஊக்குவிக்கிறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு தவறுதான ஒரு செயல் அப்படின்றத நம்ம கூட எடுத்து சொல்கிறதுக்காக இருக்காங்க. திருச்சியில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற பி சுரேஷ் பாபு அவர்கள், ஐயா வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: ஐயா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்தித்தாள்களில் வர ஒரே நியூஸ் இதுதான். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் கவிழ்ந்தது, மினி வேன் கவிழ்ந்தது, பஸ்ஸு கவிழ்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மோதி தடுப்பு சுவர்களில் மோதி அகால மரணம், இப்படிலாம் இருக்குது. இந்த வாகன விபத்தை தடுக்கிறதுக்காகவே சட்டங்கள் இருக்கா?
2: சட்டங்கள் இருக்குமா?
1: ம்,
2: இப்போ இளைஞர்கள் வந்து அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது, அதே போல் இந்த ரீல் மோகம்னு ஒன்று இருக்குது, வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுறது, அதை வந்து ரீலில் எடுத்து பதிவிட்டு அதன் மூலியமாக லைக்ஸ் வரணும், கமாண்ட் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு மோகம் இருக்குது.
1: அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் மாதிரி பண்ணிக்கிட்டால் டிரைவிங் அந்த இதில் வேகமாக வந்து சாலைகளில் வந்து அப்படியே வந்து தாந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வச்சுக்கிறாங்க வண்டிகளில், அது எப்படிங்க ஐயா?
2: அது அதாவது வாகனத்திற்குன்னு சில முறைப்பாடு விதிகள் இருக்குது.
1: என்னென்ன விதிகள்லாம் இருக்குங்க?
2: என்ன விதிகள்னா, அதிக வேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது, கும்பல் குடும்பங்கள் அந்த இடத்துல வந்து வாகனத்தை இயக்கக்கூடாது, அதிக ஒலி தரக்கூடிய ஹாரன் ஒலிக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, பப்ளிக் நியூசன்ஸ், மக்கள்கிட்ட வந்து அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கக்கூடாது. அதே மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது. இது போல் இருக்குது. இப்போ அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதற்கும் போக்குவரத்து துறை தண்டிக்கலாம். அதே போல் ஹாரன் அடித்து கொண்டு வாகனங்கள், இப்போ வண்டிக்குனே ஒரு ஹாரன் இருக்கும், அதை விட்டுட்டு இவங்க என்னென்னா எக்ஸ்ட்ரா ஹாரன் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இதய நோய் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபீட் அதிகம் இருக்க செய்யும், இரிட்டேஷனாக இருக்கும். பொதுமக்களே நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அது மாதிரி ஹாரன் அடிச்சுட்டு போகிறது, அந்த ஹாரனை வந்து பறிமுதல் செய்வதற்கும் வண்டியை பறிமுதல் செய்வதற்கும் அந்த அவங்களோட டிரைவிங் லைசன்ஸை கட் பண்ணுவதற்கும் போக்குவரத்து

0: போக்குவரத்துத்துறைக்கு அதிகாரம் இருக்குமா?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகன விபத்துகள் அதிகமாக நடைபெறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டுறப்ப கிட்டத்தட்ட 3 பேர் அந்த வண்டியில் போகிறது, அதில் இரவு நேரங்களில் அதிகமாக இந்த மாதிரி இருக்குது. முதல்ல இந்த வாகன விபத்து, அந்த வாகன சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்குரிய சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கய்யா?
0: வாகன அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னு சொல்லுவாங்கம்மா. இந்த சட்டம் வந்து 1988, அதுக்கப்புறம் மாடிஃபைட் பண்ணுறாங்க, சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. 2019 இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்கம்மா. இதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் வாகன விபத்து சட்டம் தனி, வாகனத்தை இயக்கி அதன் மூலம் விபத்து ஏற்படுத்தினால் அது குற்றவியல் நடவடிக்கையாக கருதப்படும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 304A, அதை ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போயிடுறது, 279, 338 அப்படிங்குவாங்க. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட், அதிவேகமாக வாகனத்தை இயக்கி ஓட்டுறது, 326, கிரீவியஸ் ஹர்ட், கொடுங்காயம், 324, சிறுங்காயம், இப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்குது. குற்றவியல் சட்டத்தில் வாகனத்தை டிரைவராக இருக்கலாம், இருசக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ 3 சக்கர வாகனங்களோ இயக்கி அதன் மூலம் ஒரு விபத்து ஏற்படுத்தினா காவல்துறை அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அதை குற்றவியல் நடவடிக்கையாக எடுப்பது ஒரு வகை. விபத்தில் இந்த இன்சூரன்ஸுங்குவாங்க, இன்சூரன்ஸு பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு பெறக்கூடி அதற்காக வழக்கு தாக்கல் செய்வது மோட்டார் வாகன சட்டம் இருக்கு, அதே எம்இஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1988 அது ஏற்றப்பட்டது.
1: இப்போ வந்து வாகனம் இயக்குவதற்கும் ஒரு சட்டம் இருக்கு, அதன் மூலமா உயிரிழப்போ அல்லது காயங்களோ ஏற்பட்டால் அதுக்குரிய இன்சூரன்ஸ், அது வாங்கறதுக்கு நமக்கு வந்து நஷ்டஈடுக்கும் ஒரு வழக்கு இருக்கு.
0: அது குற்றவியல் சட்டம் ஒன்று, தீர்ப்பாயத்தின் மூலம் நஷ்டஈடு பெறுவதற்கு
1: ஒரு சட்டம் ஒன்று. நேர்களை இன்னைக்கு வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் வாகன விபத்துகளும் தடுப்பு முறைகளும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது திருச்சி சேலம் மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் பெருக்கம் அப்படிங்கறது அதிகமாயிருச்சுங்க. நிறைய சட்டங்கள் இயற்றி நம்ம வந்து அதெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. வாகன விபத்துக்கள், அதுக்கான இழப்பீடுகள், இதை பத்தி தான் இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் பி சுரேஷ் பாபு அவர்கள். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். 240 அப்படிங்கிற இந்த எண்கள்ல மேம் இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அந்த ஹாரன் சத்தத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதிக சத்தங்கள், வரம்புக்கு மீறிய அந்த ஒலிகள், இதெல்லாம் வந்து அமைச்சுக்கிறாங்க தனித்தனியா இளைஞர்கள். குறிப்பா இளைஞர்கள் தான் அந்த வேலையெல்லாம் அந்த ஒரு மாதிரியான படபடப்புல செய்யறது. இப்ப நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே போய் அரசுகிட்டயோ இல்ல போக்குவரத்து துறைகிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஓட்டக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. இதை போய் சொல்லி நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பொதுமக்களான நமக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கத்தான் செய்யும். இப்ப நிறைய சட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பெயர் வெளிப்படுத்தாம நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்படி வாகனங்கள் போகும்போது அதிக ஒலி எழுப்பினாலோ இல்ல தேவையற்ற ஒலிகள் இருக்கும் போதோ அதை நம்ம பாக்குறோம், நமக்கு வண்டி நம்பர் டக்குன்னு பாத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பெயர் சொல்லாம நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, வாய்ப்பு இருக்கா?
2: ஒரு பெரிய நீண்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வண்டி ஓட்டுறதே கெத்து. அந்த கெத்துக்கு வந்து ஆதாரமாக விளங்குவது தான் இந்த சவுண்டு. இப்போ மாடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல நம்ம வண்டியில், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுனால தண்டனைகள் உண்டா, இல்லை அதுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணுங்களா ரிப்போர்ட் எதுவும் யார்ட்டையாவது?
3: அதுமா மேடம் கேட்ட மாதிரி நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் சார், அதிக சவுண்டு உள்ள வாகனத்தில் வந்து அதிக சவுண்டு வச்சு இறைச்சலாக போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மென்டலி டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கும். எனக்கு அந்த வாகனத்தோட நம்பர் தெரியும், நான் அதன் மீது புகார் கொடுத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? ஒன்று. ரெண்டாவது, அந்த புகார் கொடுத்த நபரை சஸ்பெக்டாக வச்சுருப்பாங்களாங்கிறது மேடத்தோட கேள்வி. நீங்கள் இந்த புகார் வந்து ஐபிசி செக்ஷன் படி புகார் கொடுக்கலாம், பப்ளிக் நியூசன்ஸ். பப்ளிக் நியூசன்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் நியூசன்ஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது தொல்லை, அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். போகும்போது மம்புழுக்கிறது, பாட்டு பாடுறது, இல்லை இது மாதிரி ஹாரன் வச்சுட்டு போகிறது கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல போய்கிட்டு இருந்தேன், இந்த நம்பர் உள்ள வண்டி அதிக சவுண்டு போனதுனால் அதுக்கு ஒரு காரணம், இதனால் எனக்கு மிகுந்த மன உளைச்சலும் மென்டலி எனக்கு வந்து எஃபெக்ட் ஆச்சு, இதனால் இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று

0: கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு காவல்துறையிடம் புகார் கொடுக்கலாம். அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி என் பேர் நான் புகார் கொடுக்குறேன் சார், அதன் மீது என்ன வெளியில் தெரியக்கூடாது, ஏன்னா எல்லா மனநிலையில் இருப்பார்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னா, ஏன்னா நம்ம புகார் கொடுக்குறதே அப்படின்னு கேட்டிங்கன்னு அவன் செய்கிறது தப்பு, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க அதை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான். அதனால் நான் வந்து புகார் கொடுக்குறேன், பேரை சஸ்பெக்டாக வச்சுருங்கன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் புகார் கொடுக்குறேன், ஏன்னா உங்களை மாதிரி நாளைக்கு நாலு பேர் இதை பார்த்துட்டு நான் அவங்க செஞ்சாங்க தைரியமாக அந்த செயலை நான் செய்கிறேங்கிற ஒரு இதுக்கு அவங்க வரணும். அதனால் புகார் கொடுத்தீங்கன்னா காவல்துறை கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போடுவாங்க.
1: இப்போ புகார் கொடுத்தாச்சு, வழக்கம் எடுத்தாச்சு, எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தண்டனைகளை அதிகபட்சமாக கிடைக்கும்?
0: இது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சம்மரி ட்ரையல் கேஸுவாங்க. சம்மரி ட்ரையல்னால் சுருக்குமுறை விசாரணை. இப்போ இவங்க கொடுத்தோடனே அது மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்ய பப்ளிக் நியூசன்ஸ், அந்த பையன் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பொதுநபர் வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கும், அவர் மீது வழக்கு தாக்கல் செய்து அவர் மீது அபராத தொகை விதிக்கலாம். அதை வந்து கோர்ட்டில் வந்து கட்டணும். 1000 ரூபா அபராதம் போடுவாங்க, அபராதத்தை அவங்க கோர்ட்டில் கட்டணும். இதுதான் அதுக்கு தண்டனை.
1: முதல் முறையான எச்சரிக்கையுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: எச்சரிக்கைங்கிறது இல்ல, தண்டனை.
1: தண்டனை,
0: ஆமாம்.
1: பனிஷ்மெண்ட் கட்டினாவே அது வந்து ரெக்கார்ட் ஆயிரும், அவ்வளவுதான் இல்லையா?
0: கட்டலாம். கொஞ்சம் விகரசா இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கு அதிகாரம் உண்டு.
1: இப்ப நீங்க அடுத்து வந்து நீங்க பேச்சுவாக்கில் சொல்லிட்டு இருக்கப்ப இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப வந்து வீலிங் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பண்றாங்க பசங்க எல்லாமே. அதாவது மலை கிராமங்களுக்கு போய் பார்த்துட்டு அதுல இருந்து வீல் எடுத்து ரீல்ஸ் போடுறது, அதே மாதிரி தன்னுடைய சாகசங்களை வந்து வண்டியின் மீது காமிப்பது, தலைகீழாக ஏறி நின்று, அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அபாயகரமான பொருட்கள் மீது வைத்துக் கொண்டு இப்படிலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்கு சட்டங்கள் ஏதாவது உதவி பண்ணுமா?
0: கண்டிப்பா செய்வாங்கம்மா, அதுதான் சொல்றேன். இப்போ வந்து ரீல்ஸுங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா அதிவேகமாக போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ வண்டியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீல்ஸில் போனால் 150 கிலோமீட்டருக்கு மேலே போகிறேன், 120 கிலோமீட்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போகிறான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இப்போ ஃபாரினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்க ஒரு சில சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்களுக்கு மீறி ரீல்ஸ் போட்டால் ஃபைனு ஜெயில் போடுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாகனமே பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய அளவுக்கு தான் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு வாகனங்கள்
1: வேகம் தான் இருக்கணும்
0: வருது. இப்போ அந்த வாகனத்தில் வேகமாக ஓட்டி அதன் பேரில் ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போயும் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து வாகனத்தை வந்து வீலிங் பண்ணுறேன், ஸ்பீடாக போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போனவங்க மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்களோட லைசன்ஸை ரிவோக் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி ஃபைனும் போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த வாசன் சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக போய் வாகனத்தை இயக்கினார்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தாக்கல் பண்ணி அவரை ரிமாண்டும் பண்ணினாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும்.
1: சரி, எனக்கு அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து பைபாஸ் வழியாக ஈஸியாக செல்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகன ஓட்டுநரும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் விரைவாக தான் வேகமாக தான் போறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிவைடர் இதெல்லாம் இருக்கு, அந்த இருட்டு நேரங்கள்லயோ அல்லது வந்து ஏர்லி மார்னிங் நேரங்களையோ நமக்கு வந்து தெரிவது இல்லை. அப்போ அந்த டிவைடர் அங்கே வந்து அவசியம் தானா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ பைபாஸ் ஒரு நார்மல் வேகத்தில் தான் போய்கிட்டே இருப்பாங்க, அங்கே டிவைடர் இருக்குமா இல்லையான்றது ஒரு சந்தேகம் தானே இருக்கும்.
0: கண்டிப்பாம்மா. இப்போ ஒரு கல்வி நிறுவனமோ இல்லை ஒரு மருத்துவமனையோ இல்லை ஒரு அரசாங்க அலுவலகமோ அந்த இடத்துல வந்து மக்கள் பயன்பாடு அதிகமாக உள்ள இடத்துல போகும்போது விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பைபாஸில் வேகமாக பைபாஸ்ன்னு இல்லை, இப்போ நம்ம பொதுவாக போகிற இடத்துல பார்த்தீங்கனாலே வேகமாக தான் வண்டி வாகனங்கள் இயக்கி கொண்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பேரிகார்டு எதுக்குன்னா வேகத்தை தடை செய்கிறதுக்கு அது போடுறாங்க. ஆனால் பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் தான் வாகனங்களே இயக்கப்படும். எந்த வாகனமாக இருந்தாலும் ஹை ஸ்பீடாக தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து நெசசரியாக வச்சுருக்காங்கன்னா ஒன்று அவங்க ரிமோக் பண்ணணும், இல்லை அதில் வந்து இண்டிகேஷன் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும், இது மாதிரி இந்த இடத்துல வந்து பேரிகார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் அதில் வைக்கணும், இல்லை அந்த இடத்துல வந்து காஷன் லைட்டு ஏதாச்சும் ஒன்று அவங்க மஸ்ட்டு போடணும். ஆனால் சில இடங்களில் அது மாதிரி போடுறது கிடையாது. பேரிகார்டு வச்சுட்டாங்கன்னா அந்த பேரிகார்டு வந்து நேராக இருக்கா இல்லை அந்த பேரிகார்டு ரோட்டில் இருக்கா ஓரமாக வச்சுருக்கா எதுவுமே அதை பற்றி யாரும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ மதுரையிலேருந்து இப்போ திருச்சிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாகனத்தை வேகமாக தான் இயக்க முடியும். அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல பேரிகார்டு இருக்குது என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறப்ப சில விபத்துகள் பேரிகார்டு வந்து அன்னெசரியாக இருக்கிறத

0: னாலையும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாததுனாலையும் விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. நம்ம ரோட் டாக்ஸ் கட்டுறோம், நம்ம ரோட் டாக்ஸ் கட்டுறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சாலை பராமரிப்பு, சாலையை போதுமான அளவு வச்சுணும். இவங்களே இப்போ சாலையில் வந்து அன்னெசரியாக அது மாதிரி வச்சு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதன் மேலே ஒரு நஷ்டஈடு போடுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்.
1: சரிங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் பிளாசா அந்த இடத்துல வந்து வண்டி வந்து நின்று அவங்களுடைய பதிவெண்களை குறிப்பிட்டு முறையான பராமரிப்பெல்லாம் நடைபெறுது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பீடு போகிறாங்க, டிரைவர்ஸ் வந்து ஷீட் பெல்ட் போடுறதில்ல, அதே மாதிரி வந்து ஹெல்மெட் அணிவிறதில்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு குறுக்கு சந்துகள் வழியாகவோ போகிறது, இல்லை மெயின் ரோடு வழியாக போகிறப்ப சில பேர் கை நீட்டினாலுமே அவங்க அதை கண்டுக்காமே போயிடுறாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப இதை வந்து அவங்களுக்கு ஃபைனாக காமிக்குது, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்களுக்கு?
0: இல்லைங்கம்மா, இப்போ வந்து ஃபைன் கட்டுற, இப்போ எப்படின்னா நீங்கள் வாகனத்தை வாங்கும்போது உங்களுடைய மொபைல் எண்ணை அதில் நீங்கள் கொடுத்துட்றீங்க.
1: சரிங்க,
0: இப்போ வாகனத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைன் போட்டாலோ எது ஒன்றாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தெரியா வந்துடும். சட்டத்தில் வந்து தெரியலன்னு சொல்ல முடியாதுங்கம்மா, சட்டம் இப்படி இருக்குது இதில் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சட்டத்தில் இடம் இல்லை. இப்போ உங்கள் மொபைலுக்கே அது வந்துடும். அதனால் நம்ம வந்து ஃபைன் ஹெல்மெட்டு போடல, இல்லை சீட் பெல்ட்டு போடாமல் வண்டி ஓட்டுறேன், ஹை ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, போலீஸ் அங்கே நிற்க மாட்டாங்க. நம்ம வந்து அங்கே சொல்லுவாங்க இந்த இடத்துல 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், இந்த இடத்துல 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்பீடை தவிர்த்துட்டு வேகமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஃபைன் இதாயிரும். ஏன்னா உங்கள் எந்த வண்டி நீங்கள் வண்டி ஓசி வாங்கிட்டு போனாங்கன்னா அது ஓனருக்கு வந்து அந்த ஃபைன் லையபிலிட்டி ஆகும். ஓனர் கம் டிரைவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே மெசேஜ் வந்துடும், அந்த இது தாராளமாக தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் கட்டிக்குவோம், நேரம் வரும்போது அதை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதோட எஃபெக்ட் ஒரு லைசன்ஸ் ரெனிவல் பண்ணும்போதோ இல்லை இது இன்சூரன்ஸ் வந்து லேப்ஸ் ஆகி அதை ரெனிவல் பண்ணும்போதோ, இப்போ நீங்கள் போய் அதை ஃபைனாக கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப தான் அது நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். தெரியலன்னு அதை சொல்ல முடியாதுங்கம்மா, தெரியும், அதை இவங்க வந்து அலட்சியமாக எடுத்துக்கிறோம்.
1: அதாவது முறையான வாகன பராமரிப்போட முறையான சாலை விதிகளையும் பின்பற்றினா எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரியுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் பற்றி பேச போகிறோம். இப்போ விபத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பசங்க இருக்காங்க அப்படின்றப்ப ஒருத்தர் வண்டியை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறது, ஒருவேளை தவறுதலாக அந்த வண்டி வந்து விபத்துக்கு உள்ளாகுது, எடுத்துகிட்டு போனவரோட வண்டி அது கிடையாது, ஆனால் ஆக்சுவலாக ஓட்டிட்டு வந்தவர் வண்டி கிடையாது, அடுத்தவர் வண்டி, இப்போ இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா 3வது நபருக்கு?
0: அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாமா, வண்டியை ஓசி கொடுக்குறாங்க, வண்டியை வாங்கிட்டு ஓட்டுறாரு, ஓட்டும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுருது. விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவர் ஓட்டிகிட்டு போனவர் ஒரு செவரு மேலேயோ இல்லை ஒரு இருக்கிற பேரிகார்டோ இல்லை ஏதோ ரோட்டு ஓரத்துலேயே இவர் போய் வாகனத்தை மோதிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நஷ்டஈடு யார் மேலே போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏன்னா தேர்ட் பார்ட்டி எதுவுமே இல்லை, இவராக தான் போய் மோதி இதாகிறார். அப்போ இந்த வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓனர் இந்த இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வாகனத்தை எடுத்துகிட்டு போனேன், குறுக்கால நாய் வந்துருச்சு, இது வந்துருச்சு, இதனால் வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இது கிளைமிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நான் வாகனத்தை எடுத்துகிட்டு போய் இவர் இன்னொருத்தர் மேலே மோதிட்டார், மோதினதற்கு அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் லயபிலிட்டி ஆவாரானா, இவர் ஓட்டிகிட்டு போனதுக்கு இவர் அக்யூஸ்டாக போவாங்க, பனிஷ்மெண்ட்டு இவருக்கு உண்டு. ஆனால் யாரோட வாகனமோ அவரோட வாகனத்தை எஃப்ஐஆர் போட்டு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு இவரோட ஆர்சி புக்கு, ஓனரோட வண்டியோட ஆர்சி புக்கு, அவங்களோட இன்சூரன்ஸு, இவர் ஓட்டிட்டு போனவரோட லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சட்டப்படி அவங்க வந்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வாங்கம்மா.
1: முதல்ல வந்து புகார் தெரிவிக்கணும்,
0: புகார் கம்பல்சரி, புகார்
1: தெரிவிக்கணும்,
0: புகார் தெரிவிக்கணும்மா.
1: நேர்களே, இன்றைக்கி வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் வாகன விபத்துகளும் தடுப்பு முறைகளும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வழக்கறிஞர் பி சுரேஷ் பாபு அவர்கள் நல்ல தகவல்களை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நம்மளுடைய தொலைபேசி எண்கள் 0341-246-1, 240-102-1 தொடர்ந்து பேசுவோம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
3: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12, 10th Cross, திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில்.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரயின்போ 102.1 நிகழ்ச்சிகள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
3: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: நேரம் 9:37 கேட்டு நின்றிருக்கின்றோம் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1. நம்ம என்னதான் கவனமா சாலைகளில் நடந்து போனாலும் கூட எதிர வரக்கூடிய வாகனங்களை பொறுத்தே நம்மளுடைய பாதுகாப்பு அமையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்க இந்த தருணத்துல வாகன விபத்துகளும் அதற்கான இழப்பீடுகளும் குறித்து நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் பி சுரேஷ் பாபு. அவங்க நேர்களே உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அழைக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிணைப்பான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழிக மறக்காதீங்க.
8: நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாகன பெருக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதில் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து வண்டி ஓட்டுவது மிக அசாத்தியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறத விட இது எங்களுக்கு எளிது, நாங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குவோம், எங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுருக்கிறது பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு ஆணோ பெண்ணோ வண்டி ஓட்டுவதற்கு தகுந்த வயது வரம்பு என்னங்கய்யா?
9: ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 18 வயதிற்கு மேல்தான் வாகனத்தை இயக்க வேண்டும். அது சட்டமா?
8: இந்த 18 வயதிற்கு மேலதான் இயக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா சின்ன வண்டி தான், கியர் வண்டி கிடையாது, நார்மலா வந்து ஒரு ஸ்கூட்டி அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. இதுல வந்து என்ன இருக்கு, ஆபத்துகள் ரோட்ல போறதில்ல, தெருவுக்குள்ளதான் போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க.
9: அதாவதுமா இ பைக் வேற, இ சைக்கிள் வேற. இ பைக்னா உங்களுக்கு 4000 வாட்ஸ்க்கு இப்போ, அதாவது மினிமம் 4000 வாட்ஸுக்கு இப்போ தான் அது வந்து இ பைக்கு. இ சைக்கிள்னு கேட்டிங்கன்னா 50 cc 50 cc. இந்த 50 cc வண்டி யாருன்னு கேட்டிங்கன்னா 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாகனத்தை இயக்கலாம். ஏன்னா அது இ சைக்கிள், சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான்.
8: சரிங்க.
9: அதில் வந்து இது கிடையாது, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது, ஆர்சி புக் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இ பைக் வேற, இ சைக்கிள் வேறம்மா.
8: இப்போ வந்து வண்டி ஓட்டுவதற்கு வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளுக்கு தான் போய் அவங்க கற்றுக்கிறாங்க. ஒரு 15 நாளில் அதாவது பசங்க முன்னாடியே வண்டியெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, தன்னாலே வீட்டில் வந்து கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் அப்படி போய் கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு உடனே இன்சூரன்ஸாக நீங்கள் கேட்குற மாதிரி லைசன்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க. அவங்க முறையாக பயிற்சி எடுத்தார்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போகிறப்ப 8 போடுங்க, உடனே வந்து லைசன்ஸ் கிடைச்சிடும். ஒருவேளை போட்டுட்டாங்கன்னா

0: அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருது. இதனாலையும் சில இடங்களில் நிறைய விபத்துகள் ஏற்படுது. முறையாக அவங்களுக்கு வந்து சைன் பண்ண தெரியுதா, இல்லை கரெக்டாக அவங்க வந்து ஓட்டுறாங்களா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு நம்ம வந்து என்ன செய்யணும்?
1: அதாவது இது மாதிரி ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முதல்ல வந்து பேரண்ட்ஸோட கவனம் வேணும். ஏன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நான் வாங்க போகிறேன்னா பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க போகிறது கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணும், 18 வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு முறைப்படி வாகனத்தை இயக்கினா தப்பு, விபத்து ஏற்படுங்கிறது. பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வண்டியை யார்ட்டையோ வாங்கிட்டு ஒரு சிறார் ஓட்டுறாருனா அவருக்கு பனிஷ்மெண்ட்டு உண்டு. அது வந்து ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டில் அந்த சிறாருக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ஃபைனும் சிறை தண்டனை 3 ஆண்டுகளும் விதிப்பாங்க. இது பாதி பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் லைசன்ஸ் கேட்குறான், ஏஜை பற்றி கவலை இல்லை, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே ஏஜ் ப்ரூஃப்க்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் லைசன்ஸே கொடுப்பாங்கம்மா. முறைப்படி உரிய வயது அடையாமல் வாகனத்தை இயக்குவது சட்டப்படி தவறு. அந்த தவறு சிறாருக்கும் தண்டனை உண்டு, அந்த பாதுகாவலர் பேரண்ட்ஸுக்கும் உண்டு, அந்த வாகனம் யார் கொடுத்து ஓட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் தண்டனை உண்டுமா.
0: இப்போ அதிகபட்சமாக வந்து ஒரு சிலர் வண்டி ஓட்டுறாங்க, கிட்டத்தட்ட 3 முறை இந்த மாதிரி ஒரு முதல் தடவை பேரண்ட்ஸ் வந்து அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க, 25,000 ஃபைன் கட்டிடுறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் செஞ்சால் அது வந்து பெரும் குற்றமாக மாற்றப்படுமா?
1: கண்டிப்பாம்மா. மீண்டும் மீண்டும் போறாங்கன்னா அந்த பையனுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கே சான்சஸ் கிடையாது. ஒன்று, ரெண்டாவது வாகனத்தை இயக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வாகனத்தையே தடை பண்ணிடுவாங்க,
0: பறிமுதல் செய்யறது.
1: ஆமா, அது வந்து நீதிமன்றமே அந்த நடவடிக்கை எடுக்கும். நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு, வாகனத்தையும் தடை பண்ணலாம், ஃபைன் போடலாம், ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம்மா.
0: சரிங்க, ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்மா,
0: சொல்லுங்கம்மா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காவிரி இக்பால் பேசுறமா.
0: கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்க.
2: சிறப்பு வந்து ஐயா, வணக்கம்யா.
1: வணக்கம் அம்மா.
2: இந்த நைட்ல இரவுல வந்து கண்ணு முழிச்சு ஓட்டுறாங்க பாத்தீங்களா?
1: ஆமா.
2: அதனால பெரிய விபத்து வருது. அதுக்கு வந்துட்டு எதுவும் அதுக்கு விழிப்புணர்வு தரதுக்கு எதுவும் சொல்லுங்க, அது ஆலோசனை சொல்லுங்க. இன்னொன்னு வந்து சரக்கு வெள்ள எல்லாம் அதிகமா பார் செஞ்சுட்டு போறாங்கல்ல, அந்த டூ வீலர் லாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட்
1: இருக்குமா? கண்டிப்பா சட்டத்துல இடம் இருக்கும்.
0: நன்றிங்க, நன்றிங்கம்மா உங்க கேள்விகளுக்கு. உண்மையிலே இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி இருக்கும், அந்த வண்டிக்கும் அதிகமான அளவு எடையுள்ள பொருட்களை ஏத்திட்டு போவாங்க ஃபுல்லாவே. இதற்குரிய அனுமதிக்கப்பட்ட அளவு ஏதாவது இருக்குங்களா, என்ன பண்ணணும் இதுக்கு?
1: இருக்குங்கம்மா. இப்ப அவங்க கேட்ட மாதிரி அதிக பாரம், இப்போ ஒரு வாகனத்திற்கு வந்து விதிக்கப்பட்ட பாரம் இது இருக்கும், இவ்வளோ தான் வந்து அந்த பாரத்தை ஏற்றணுங்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு மேலே அவங்க வாகனத்தில் அந்த பாரத்தை ஏற்றினாங்கன்னா ஃபைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அளவுக்கு மீறி பாரம் ஏற்றினதற்கு ஒரு ஃபைன் போடுவாங்கம்மா.
0: சரிங்க.
1: ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து 2,000 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டன் எந்த அளவுக்கு ஆகுதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு டன், ஒவ்வொரு டன்னுக்கும் 2,000 சொல்லி அதிக பாரம் ஏத்திட்டு போறதுக்கு ஃபைன் போடுவாங்கம்மா. போக்குவரத்து துறை கண்டிப்பா ஃபைன் போட்டு நடவடிக்கை எடுக்கலாமா.
0: இப்ப அடுத்து அவங்க கேட்டதுனால இன்னொரு கேள்வி எனக்கு. இப்ப ஆட்டோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 பேர் 4 பேர், அதாவது வந்து அதே மாதிரி பள்ளி குழந்தைகளாக இருந்தா 5 பேர் 6 5 பேர் தான் மேக்சிமம்ன்றாங்க. ஆனா ஒரு ஆட்டோக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 குழந்தைகள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்துல தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல லஞ்ச் பேக் இருக்கும், ஸ்கூல் பேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். சில நேரங்கள்ல இந்த குழந்தைகள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஏதாவது முயற்சி, அல்லது வந்து போக்குவரத்து துறை
1: தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோவோ ஸ்கூல் ஆட்டோவோ இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் வேனில் வந்து அதிகமாக ஏற்றிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறது, இவங்க வந்து சோதனை போடுவாங்க, நின்று சோதனை போட்டு அளவுக்கு மீறி ஏற்றினாங்கன்னா ஆட்டோ டிரைவருக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க, ஃபைன் போடுவாங்க.
0: ஆனால் நாங்கள் பார்க்குறோமே அப்படியே தானே போயிட்டு இருக்காங்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 பேர் 9 பேர் அப்படியே அடைச்சி உள்ளே வச்சிருப்பாங்க, அதில் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக இறங்கி ஓடுவாங்க.
1: இல்லைங்கம்மா, காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்கள் வந்து காவல்துறை இல்லாத சமயத்தில் அதிக பீக் அவர்ஸ், ஏன்னா இவங்க வந்து இதையும் பார்க்கணும், மற்ற போக்குவரத்து நெரிசலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறப்ப வந்து இவங்க இது மாதிரி போகிறதுக்கு தான் இருக்குது. சில நேரம் இந்த மாலை நேரத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஸ்கூல் விட்டு வரப்ப பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், காவல்துறை அந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணும்போது அதிக பாரத்தை ஏற்றிட்டு வந்தால் இறக்கி போட்டு அந்த ஸ்கூல் வேனில் அந்த ஸ்கூல் குழந்தைகளை இறக்கி ஆட்டோ டிரைவருக்கு ஃபைன் போடுறது, இதெல்லாம் சில

0: அங்கெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. போக்குவரத்து துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
1: இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நல்லா வந்து பீக் அவர்ஸாக இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் வரும், சில நேரங்களில் அந்த ஆம்புலன்ஸுக்கே வந்து வழிவிடாமல் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில வாகனங்கள் வந்து டக்குன்னு கொடுத்துட்றாங்க, சில நேரங்களில் அந்த ஆம்புலன்ஸ் கூட நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதே.
0: அதாவதுங்கம்மா சட்டப்படி, அதாவது எப்படின்னு கேட்டால் மேண்டட்ரியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸு போகும்போது அவசியம் போக ரோட்டில் வந்து அதற்கு ஒதுங்கி வழி கொடுத்து அந்த ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுத்து போகணுங்கிறது விதிமா, கம்பல்சரி இடம் கொடுத்து ஆகணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுக்காம காரு இல்லை டூ வீலரோ ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து தடை செய்தால், அந்த வாகன ஓட்டுநர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்து 10,000 ரூபா ஃபைன் போடக்கூடிய அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்குமா.
1: சரிங்க. அதே மாதிரி இன்னொரு வந்து அரசு அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சில நேரங்களில் வந்து விரைவாக செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், அந்த மாதிரி டைமில் வந்து போக்குவரத்து கிளியரன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி
0: அரசு அதிகாரிகள்னா எனக்கு புரியலங்க. அரசு அதிகாரின்னு யாரை சொல்கிறீங்க?
1: இப்போ நம்மளுடைய கலெக்டர் அவங்கெல்லாம் போவாங்க அந்த நேரங்களில் வந்து இருக்கும் இல்லையா?
0: இல்லைம்மா, அப்போ அரசு அதிகாரிகள் சில பேருக்கு ப்ரோட்டோக்கால் இருக்கு. இப்போ வந்து ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி அவங்கள வந்து நிற்க வைக்கக்கூடாது போயிடணும் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் சில அரசு அதிகாரினா கவர்மெண்ட் ஆஃபீஸு வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ரூல்னு ஒன்று இருக்குமா, ஒவ்வொரு அந்த லைட் இது வச்சுருக்காங்க பாருங்களேன், டிராஃபிக் சிக்னல்ட்டுமே ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அந்த லைனுக்கு முன்னாடி தான் நிற்கணும். சட்டத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சில விதி சில அதிகாரிகளுக்கு தவிர சில பேத்துக்கு வந்து சட்டம் எல்லாத்துக்குமே உண்டு,
1: தளர்வுகள் உண்டு,
0: சில பேத்துக்கு தளர்வுகள் உண்டு, சில பேத்துக்கு வந்து சட்டத்தின் விதிகளை மதித்து தான் ஆக வேண்டும்.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து அழகா வந்து பார்த்தாச்சு, அதாவது எப்படிலாம் நம்ம வந்து பாதுகாப்பாக இயங்கணும், எப்படிலாம் வந்து சாலைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ விபத்துகள் நடைபெறுது அப்படின்றப்ப நம்ம வந்து பார்த்தோம், மூன்றாம் நபருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேகத்தின் காரணமாக சில உயிரிழப்புகளும் வந்து ஏற்படுது. சில நேரங்களில் இவங்க கரெக்டாக போனாலும் மற்ற வாகனங்கள் வந்து இடித்து அதனால் வந்து இழப்புகள் வந்து ஏற்படுது. இதை வந்து நம்ம முறையாக எப்படி கொண்டு போய் காவல்துறைக்கு அணுகணும், இதனுடைய இழப்பீடுகள் எந்தெந்த அளவிலிருந்து எப்படி மாறுபடுது?
0: அதாவதுமா ஒரு விபத்து ஒரு இடத்துல ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விபத்தை வந்து பாதிக்கப்பட்டவங்க அதாவது உயிரிழப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம், அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவமனையிலே வந்து காவல்துறை வாங்கிக்குவாங்க. சரி, அவங்களால முடியலை, தேர்ட் பார்ட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து காவல் நிலையத்தில் சென்று இந்த விபத்து இந்த மணிக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க நேரடியாக சென்று புகார் கொடுக்கலாமா? சில பேர் நான் புகார் கொடுக்க எனக்கு பயமாக இருக்குது சார், இதை மேலே கேஸ் போடுவாங்களோ என்னமோங்கிற பயம், அது மாதிரி கிடையவே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேலே உரிமையல் நடவடிக்கையோ குற்றவியல் நடவடிக்கையோ எடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை எப்படின்னா நீங்கள் தான் அந்த சம்பவத்தை பார்த்தீங்க, அந்த சாட்சியாக தான் உங்களை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அழைப்பார்களே தவிர உங்களுக்கு அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுமா. அடுத்தது நீங்கள் கொடுக்குற புகாரில் இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு காலோ கையோ இல்லை உயிரோ போயிடுச்சுன்னா அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை காவல் நிலையத்தில் பதிவு பண்ணிடுவாங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் எந்த வாகனம் வந்து மோதியதோ அந்த வாகனத்தோட ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு இன்சூரன்ஸ் காப்பி எல்லாத்தையுமே வாங்கி அந்த வாகனம் முறைப்படி ஓடியதால் தான் விபத்து ஏற்பட்டதா இல்லை என்ன காரணத்தினால விபத்து ஏற்பட்டது என்பதற்காக பகுப்பாய்வுக்கு அனுப்புவாங்கம்மா, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பகுப்பாய்வுக்கு அனுப்புங்க. இந்ததன் அடிப்படையில் சாட்சிகளின் அடிப்படையில் ஒரு குற்ற அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அந்த குற்ற அறிக்கையின் பேரில் மோதியோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பேரும். இப்போ பாதிக்கப்பட்டவர் தான் நஷ்ட ஈடு பெறுவதற்கு அதாவது தீர்ப்பாயங்குவாங்கம்மா, மோட்டார் வாகன சட்ட தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த காவல்துறையில் உள்ள ஆவணங்களை கைப்பற்றி அதன் பேரில் எனக்கு இது மாதிரி போனேன், இந்த வாகனம் என் மீது மோதிவிட்டது, எனக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று அவங்க வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த வாகனத்தை வச்சுருக்காரோ அந்த ஓனர் தான் அதில் முதல் ரெஸ்பாண்டன்ட், ரெண்டாவது தான் இன்சூரன்ஸ் வருவாங்க. இப்போ ரெஸ்பாண்டன்ட் இப்போ இன்சூரன்ஸ் இப்போ வந்து முறப்படி இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணுங்கள், வண்டிக்கு இன்சூரன்ஸை வைங்கங்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு விபத்து ஏற்பட்டதற்கு பின்னர் நஷ்ட ஈடு தரணும்னா வண்டி ஓனர் இப்போ ஒரு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நஷ்ட ஈடு 5 லட்சம் தரணும்னா இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆயிடுச்சோ இல்லை இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு லயபிலிட்டி யாருன்னா ஓனர் தான் அந்த பணத்தை கொடுத்தாகணும். ஒருவேளை இன்சூரன்ஸு.

0: ரன்னிங்கில் இருக்குது, கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் தான் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கொடுப்பாங்கம்மா.
1: இதன் மூலமா தெளிவாக என்னன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸும் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் இல்லையா,
0: கண்டிப்பாக இன்சூரன்ஸ்
1: இன்சூரன்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள் அதிகமாக தான் இருக்குது. இதை வந்து ஓரளவுக்கு தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வந்து நாம் கொடுத்துட்ருக்கோம். என்ன தான் நமக்கு அவசர காலங்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம முன்னாடி கிளம்பிட்டோம்னு வைங்களேன், சேர வேண்டிய இடத்துல வந்து அழகாக பொறுமையாக போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கையில் தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம்.
2: ராம்னை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை

0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: வாகன விபத்துகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட சட்டம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கு. போக்குவரத்து துறையிலிருந்து இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த வேகத்துலதான் போகணும், இந்த வழியிலெல்லாம் இந்த அளவுல தான் வேகம் இருக்கணும், இந்த வழியில தான் போகணும். அதை ஒன் வே எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் கூட குறுக்க மறுக்க போற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் சில தருணங்கள்ல பேருந்துல பாத்தீங்க அப்படின்னா பேருந்துடைய வலது பக்கமா தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு, படி இருக்க இடது பக்கமா போகக்கூடாதுன்னு. ஆனா நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா ஒரு பேருந்து நிறுத்தத்திலேருந்து மக்கள் இறங்கும்போது அப்பதான் இடது பக்கமா போவாங்க. போயிட்டு ஹாரன் வேற அடிப்பாங்க, பேருந்துல இருந்து மக்களையும் இறங்க விட மாட்டாங்க, அவங்களையும் பார்த்து கோவமா திட்டுறது முறைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்கள்ல வாகன விபத்துக்கள் பத்தியும் அது ஏற்பட்டுச்சுன்னா என்ன இழப்பீடுகள்லாம் வாங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் பி சுரேஷ் பாபு அவர்கள். வாரங்கள் நேர்களே நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.
5: அனுபவங்கள் தர பாடங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்க அழகாக வந்து அந்த அனுபவத்தை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பேருந்துகள்லேயும் வந்து இலவச பேருந்து, அதாவது இலவச பஸ் பயணம் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு இடத்துல ஏறுறாங்க, ஒரு இடத்துல இறங்குறாங்க, இது உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகம். என்னென்னா வந்து என்ன தான் பஸ் வசதிகள் இருந்தாலும் நான் வண்டியில் போகணும் அப்படின்றதுக்காக பெற்றோரிடம் வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி, எனக்கு வண்டி வேணும், வண்டி வேணும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணி வண்டிகள் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து டிராவலிங் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து வண்டியை கொண்டு வரோம், டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குறோம்னு வைங்களா. இப்போ வந்து கேரளாவோ பக்கத்து அண்டை மாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வரோம், அந்த வண்டி அங்கேருந்தே வர்றப்போ இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்றது அங்கே தான் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இங்கே நம்ம வந்து பயன்படுத்த முடியுமா, அந்த வண்டியை நம்ம வந்து பயன்படுத்துவதற்கு ஏதாவது விதிமுறைகள் உண்டா?
6: அதாவதுங்கம்மா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளாவில் ஒரு வண்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறீங்க, அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும், தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி

0: இதுக்கு நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இங்கே நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருத்தர் ஏங்கிறவர் வந்து கேரளாவில் வண்டி வாங்கி பிங்கிற தமிழ்நாட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, யார் வண்டி மோதிச்சு என்னன்னு தெரில வேறு. இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிற வண்டி தான் வந்து இங்கே மோதிருக்குன்னா, அந்த கேரளா வண்டி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்துச்சுன்னா இங்கே தான் வழக்கு தொடுக்க முடியும், எல்லாமே இங்கே தான் பார்க்க முடியும். இதே இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாங்கிட்டு கேரளா போயிட்டாங்கன்னா அங்கே தான் இருக்க முடியும். இப்போ இந்த சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்கும், மெயினாக எங்கே வண்டி வாங்குறீங்களோ இப்போ வேறு இடத்துக்கு மாத்திரதா இருந்தால் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் சொல்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர், வண்டியோட ஓனரு யாருன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அது பண்ணி ஆகணும். இல்லை ஒரே ஓனர் இங்கே தமிழ்நாட்டில் விட்டுறாங்கன்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கம்பல்சரி மாற்றி ஆகணுமா?
1: ஆனால் இப்போ இந்த இதை வந்து யாருமே சரியாக பண்ணுறது இல்லையோன்னு ஒரு சின்ன தயக்கம் நம்மகிட்ட இருக்குதுன்னு.
0: நம்ம அது தவறான ஒரு இது, ஏன்னா கம்பல்சரி செய்யணும். ஒருவேளை இப்போ இவங்க போகிற வண்டியே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
1: அதற்குரிய இழப்பீடுகளை வந்து முறையாக வாங்க முடியும்,
0: வாங்குறது சிரமம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க இன்சூரன்ஸ் வச்சுருக்குது, ஆர்சி புக்கு எல்லாமே கேரளாவில் இருக்கும்.
1: சரிங்க, இப்போ வந்து பாதுகாப்பான ஒரு பயணம் அப்படின்றது எல்லாருமே விரும்பக்கூடியதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அனவ சொல்கிறாங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து கூடாது அப்படின்னா ஹிடன் ட்ரைவ் அப்படின்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: அதாவது சரக்கு மது அருந்து விட்டு வாகனத்தை ஓட்டுவது சட்டப்படி தப்பு, அது வீட்டுக்கும் அல்ல, இது நாட்டுக்கும் அல்ல, வீட்டுக்கும் அது கேடு தான். அது இப்போ சரக்கு அடிச்சுட்டு வாகனம் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓட்டுறவருக்கு பார்த்தீங்கன்னா 100 போகிறாரு, ஆனால் இவருக்கு எப்படி தெரியுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மது போதையில் 40 போகிற மாதிரி தான் இருக்கும். அளவுக்கு மீறின ஸ்பீடில் போயிட்டு அவர் மோதுறாரு, அந்த வாகனம் போதையில் போய் மோதி அவர் இறந்தாலும் அவர் வீட்டுக்கு தான் நஷ்டம். அதே இது அவர் போய் இன்னொருத்தவங்க மேலே மோதி பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தேர்ட் பார்ட்டி ரோட்டில் போகிறாங்க, பாதசாரி போகிறாங்க, பாதசாரி மேலே மோதினாலோ இல்லை ஒரு வாகனத்தின் மேலே இவர் மோதினாலோ நஷ்டம் யாருக்கு? மோதினவங்களுக்கும் நஷ்டம், மோதியவருக்கும்.
1: இப்போ இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதை நம்ம வந்து வழக்கு தொடுக்கிறோம், வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்றப்ப இரண்டு பேருமே சம்மந்தப்பட்டு தானங்க இருப்பாங்க?
0: இல்லைங்கம்மா, இரண்டு பேர்னா இப்போ ஏன்னா இப்போ சட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதையில் இருக்கிறவங்க வாகனத்தை இயக்கினார்னா இப்போ போலீஸ் பிடிச்சிடுறாங்க, போதையில் தான் வாகனத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து
1: ஒரு ஃபைன்
0: வழக்கு தாக்கல் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீதிமன்ற விசாரணையில் இவர் போதையில் இருக்கிறார் என்பது உறுதிபட தெரிஞ்சிருச்சுன்னா அவரோட லைசன்ஸை கட் பண்ணலாம். இன்னமேட்டுக்கு ஒரு வாகனமே ஓட்டாத அளவுக்கு கூட நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு.
1: ரொம்ப அழகாக வந்து அதாவது வாகன விபத்துகள் எப்படியெல்லாம் ஏற்படுது, அதை எந்தெந்த வகையெல்லாம் தடுக்கலாம், இதற்குரிய பலாபலன்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான், எத்தனையோ விதமான விபத்துகள் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது, எத்தனையோ கேசஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாட முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். இவங்களுக்கு இலவச சட்ட உதவி மையம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?
0: கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுக்காவிலையுமே சட்ட பணிகள் ஆணைக்குழு இருக்குது. இவங்க வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்த போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அந்த சட்டப்பணி ஆணைக்குழுவில் போய் நான் எனக்கு இந்த தேதியில் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு புகார் கொடுத்துட்டாங்கனாலே ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க, பேசிக் அது தான். அந்த இப்போ இந்த எஃப்ஐஆர் கையில் இருக்குது, இல்லை எஃப்ஐஆர் இல்லைனாலும் இந்த தேதியில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுக்கு அந்த காயச்சான்றிதழ் இதை மாதிரி கொடுத்துட்டா அங்கே ஒரு வழக்கறிஞரை நியமிப்பாங்க. நியமித்து அந்த வழக்கு கோப்பிற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து தீர்ப்பாயம் மூலியமாக வழக்கு தாக்கல் பண்ணி பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்ட ஈடு பெற்று தருவாங்கம்மா. மாவட்டத்திலையும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்குது, தாலுக்காவிலையும் சட்டப்பணி ஆணைக்குழு இருக்குங்கம்மா.
1: அதாவது ஒரு உயிரின் விலை அப்படின்றது மதிப்பற்றது, அந்த உயிரை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது மருத்துவமனைகளில் போய் பார்த்தா தான் அதனுடைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக புரியும். விபத்து தானே அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணாமல் பாதுகாப்பான பயணத்தை நம்ம வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். விலையை வந்து நிர்ணயிக்க முடியாத ஒரு உயிர் பாதுகாப்பு அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து போதைப் பொருள் ஒழிப்பு தினமும் இருக்கு. அதனால எந்த ஒரு வஸ்துகளையும் எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாப்பான பயணத்தை நம்ம வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா அழகான இந்த உலகத்தை நாமும் சிறப்புற ஆண்டு அனுபவிச்சு பயன்பெறலாம் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வுகள் வந்து சாட்சியா இருக்கு. அதனால வாகன விபத்துகள் ஏற்படாம இருப்பதற்கு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியத்துடன் இனிதே நிறைவு செய்கிறோம்.

0: மீண்டும் ஒரு இணையவழியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டிருந்தது வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாகன விபத்துகளும் இழப்பீடுகளும் குறித்து வழக்கறிஞர் பி சுரேஷ்பாபு அவர்கள் நேயர்களோடு நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். உடன் உரையாடினார் கே கோகிலா. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெயிலுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் பள்ளியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்க உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை மறுநாள் 1007 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1007 போலியோ சொட்டு மருத்துவம் வழங்கும் மையங்கள், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், துணை சுகாதார மையங்கள், பள்ளிக்கூடங்கள், சத்துணவு மையங்கள் ஆகிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் போலியோ சொட்டு மருந்து இலவசமாக வழங்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
3: வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் சிலிண்டர்களுக்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. மொத்த அளவிலான எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய அளவில் 50% வரை தளர்த்தப்பட்டிருப்பதாகவும், எல்பிஜி விநியோக சூழலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வுகள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 7 வரை நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி திருவனந்தபுரம் அதிவிரைவு ரயில் வரும் 30 மாற்றுப்பாதையில் விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி, கொல்லம் வழியாக இயக்கப்படும் என திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதேபோல சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் 45 தாமதமாக காலை 5:30 எழும்பூரிலிருந்து புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உண்டியலில் 1,61,00,000 ரூபாயும், 603 கிராம் தங்கம், 5,780 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜெர்மனி சூலில் முடிவடைந்த ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா 25 பதக்கங்களை வென்றுள்ளது. 7 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இறுதி நாளில் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ராஜ் சந்திரா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராம் நெய்.
6: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ்.
8: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரியம் மிக்க கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் சின்ஸ் 1929 சின்னக்கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
6: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
9: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
10: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
8: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள்.

0: உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரியமிக்க கைராசி அண்ட் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ் சின்ஸ் 1929 சின்னக்கரை ஸ்ட்ரீட் கலெக்டர் ஆபீஸ் ரோட் திருச்சி.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். வாருங்கள் நேயர்களே, சித்தாய்மூருக்கு செல்வோம்.
4: தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகத்தில் அந்த புனித நீர் ஊற்றப்பட்டது. 1400 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் ஆலத்தம்பாடிக்கு அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சித்தாய்மூர், அதாவது சிற்றேமம் என்று சொல்கிறார்கள். இந்த சிற்றேமம் என்ற புராண பெயர்தான் காலப்போக்கில் சித்தாய்மூர் ஆயிற்று என்கிறார்கள். ஈசன் தனது பக்தைக்காக தினமும் ஒரு பொற்காசு வழங்கிய திருத்தலம். பிரம்மரிஷி தேனே வடிவமாக ஈசனை வழிபட்ட தலம். அர்த்த மண்டபத்தில் ஜன்னலில் தேன்கூடும் அமைந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. அகிலாண்டேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்து சுகப்பிரசவம், கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவமான திருத்தலமும் இது. திரேதா யுகத்தில் இந்திரன், பிரம்மன், நாகராஜன் வழிபட்ட அற்புதமான ஆலயம். பிரம்மரிஷியினால் ஆராதிக்கப்பட்ட மூர்த்தி இவர் பொன் வைத்தநாதர். துவாபர யுகத்தில் அகஸ்தியர் தவம் செய்து வழிபட்ட ஈசன் இவர். கலியுகத்தில் ஒரு பூர்ணமான ஸ்திரீக்கு சுமங்கலிக்கு அருள் செய்த எம்பெருமான். இந்த சுவர்ணபுரீஸ்வரரின் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. தொடர்கிறார் சாந்தி. மிக அருமையான ஒரு தருணம் இது. பச்சை கொடியை அசைத்து எல்லா தெய்வங்களுக்கும், பரிவார தெய்வங்களுக்கும் அவ்வளவு அழகாக இப்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த தீர்த்தம் அப்படியே ராஜகோபுரத்தின் 3 நிலை ராஜகோபுரத்தின் சிலைகளை எல்லாம் நனைத்தது, கலசங்களை எல்லாம் நனைத்தது, கீழே குழுமி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை எல்லாம் நனைத்தது. இந்த அற்புதமான பெறற்கரிய தீர்த்தம் அப்படியே வழிந்து விமானத்தின் அருகில் இருப்பவர்களும் அந்த தீர்த்தத்தை பெறுவதற்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். இப்போது அவ்வளவு அழகாக தீபாராதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தீபமங்க

இப்போது சிவாச்சாரியார் மூங்கில் தட்டில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள், மங்கள அட்சதை, பொறி என அனைத்தையும் பக்தர்கள் மேல் தூவும் அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். கற்றவர்கள் உண்ணும் கனியே, கழலடைந்தார் செல்லும் கதியே, ஆரமுதம் ஆனவனே, அல்லல் அறுத்து அடியாரை ஆட்கொள்பவனே, ஒப்பிலா மைந்தனே, வானவர்

0: போற்றும் மருந்தையே, பெற்றவர்தம் புறமெரித்த சிவனே, பொன் வைத்த நாதனே போற்றி போற்றி, அகிலாண்டேஸ்வரி அம்மையே போற்றி, தாயாய் வந்து தயை செய்த அந்த அம்மைக்கு பொன் வைத்த நாதனும் இங்கே அவ்வளவு அழகாக மகா கும்பாபிஷேகத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். காலை ரங்கநாயகி தாயாரோடும் ரங்கநாதருக்கும் அவ்வளவு அழகாக காலை 8 மணிக்கு மகா சம்பிரோஷனம் நடைபெற்றது. இப்போது பொன் வைத்த நாதருக்கும் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அவ்வளவு அழகாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்னும் 10:30 மணிக்கு சோமாஸ்கந்தரோடு உடனுரை இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஐம்பொன் சிலையாக அல்ல, அவ்வளவு அழகாக கண்ணுக்கு நேர்த்தியாக கண்களில் ஒற்றிக்கொள்வது போல அப்படியே வாஞ்சையோடும் வாத்சல்யத்தோடும் பரவசத்தோடும் கட்டி பிடித்துக் கொள்ளக்கூடிய அவ்வளவு அழகாக கல்யாணத்திற்கு திருக்கல்யாணத்திற்காக தயாராய் வைத்திருக்கிறார்கள் மூர்த்தியை. அவர்களுக்கு பின்னால் தான் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இந்த ஆலயம் தாயாய் வந்த இறைவனை நாம் கேள்விப்பட்டிருப்போம், தாயாய் வந்த அம்பிகையின் தல புராணம் இது. கணவனும் மனைவியும் இருந்திருக்கிறார்கள் இந்த தலத்தில். பெயர் சங்கரன், மனைவியின் பெயர் அன்பிர் பெரியாள். எவ்வளவு அழகான பெயர் பாருங்கள். அவர்கள் இருவரும் சிவபக்தர்கள். லேயே அவர் வெளிநாடுக்கு சென்று இருக்கிறார் வேலை நிமித்தமாக. அவர் மனைவி கருவுற்று இருப்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அவர் சென்றவுடன் அந்த அம்மையார் இந்த ஆலயத்திற்கு வந்து கோலமிட்டு பூமெழுகி பூமாலை கட்டி இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறார். அதாவது கருவுற்ற சமயத்திலும் வறுமையிலும் அவளின் இறைப்பணிக்கு மகிழ்ந்த அந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் இதோ நமக்கு முன்னால் தெரிகிறதே கோயில் வாசல்படி, அந்த வாசல்படியில் ஒரு பொற்காசை வைப்பானாம். வைத்தவர் யாரென்றும் தெரியவில்லை. அதை கேட்டு யாரும் வரவும் இல்லை. இறைவனே தமக்கு தந்தது என்று அவள் மகிழ்ச்சியோடு செலவு செய்தாள். இதை கண்ட ஊர் மக்கள், கணவர் ஊரில் இல்லாத சமயம் இவளுக்கு எப்படி காசு வந்தது, இவள் எப்படி கருவுற்றாள் என்று சந்தேகத்தில் வசைவாடி ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறார்கள். கருவும் திருவாய் வளர்ந்தது. பிரசவ வழியில் ஒரு நாள் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பிகையை வேண்டிக் கொள்கிறாள் அன்பில் பெரியாள். தாயான ஈசன் அல்லவா பொறுப்பானா? அவன் புறப்படுவதற்கு முன்பு அன்னை அகிலாண்டேஸ்வரி புறப்பட்டாள். தாயாய் மாறி பிரசவம் பார்த்து மருத்துவச்சியாக மாறி மருந்தும் தந்திருக்கிறாள். எத்தனை பெரும் பேறு பாருங்கள். பக்திக்கு ஈடு இணை ஏது? சில நாட்களில் கணவன் திரும்ப வருகிறான். உற்றாரும் ஊராரும் கணவனிடம் தங்கள் சந்தேகத்தை விதைத்தார்கள். பக்தியில் நிறைந்த அவன், என் மனைவி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனாலும் ஊர் வாயை மூட வேண்டுமே, அது இறைவனால் மட்டுமே முடியும். இறைவனே எங்கள் ஏக்கத்தை போக்கும், ஊரார் சந்தேகத்தை போக்கும் என்று வேண்டுகிறார்கள். அவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதாவது, தெய்வமே நீ உண்மை என்றால் மூடியிருக்கும் கோயில் கதவுகள் தானாக திறக்க வேண்டும். நந்தி தேவருக்கு பின்புறவிருக்கும் பலிபீடம் முன்பக்கம் வர வேண்டும். தல விருட்சமான ஆத்திமரம் கோயிலுக்கு வெளியே இருக்கிறதே, அது முன்பக்கம் வர வேண்டும் என்றெல்லாம் இறைவனை மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்கள். திருமறை காட்டில் கோயில் கதவுகள் திறந்ததே ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும். அதை போல இந்த ஊரே பார்க்க மூடியிருந்த ஆலய கதவுகள் திறந்தன. பலிபீடம் நந்திக்கு முன்னால் வந்தது, ஆத்திமரம் முன்னால் வந்தது. பூஜைகள் சிவாச்சாரியார்கள் யாருமின்றி தானாகவே நடந்தது. இதை கண்ட உற்றாரும் ஊராரும் அன்பிற் பெரியாளிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவர்களோ இறைவனின் கருணையை நினைத்து மனம் உருகி போனார்கள். இறைவன் பொன் வைத்த நாதனானால் அகிலாண்டேஸ்வரி அம்பிகை இங்கே உறைந்தாள். இதோ ஊராரும் உற்றாரும் தேடி தேடி தொழும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை பொன் வைத்த நாதர் சித்தாய்மூர் சித்தர்கள் வழங்கிய இந்த ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா காண்கிறான் நேயர்களே. அற்புதமானதொரு பொன் வைத்த நாதரின் கும்பாபிஷேக விழாவில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தில் இணைந்து பேசலாம் நேயர்களே.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராம் நெய், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.
2: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு.

0: ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த ஐஎஸ் கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரிய மிக்க கைராசி அண்ட் கோபாலதாஸ் ஜுவல்லர்ஸ் சின்ஸ் 1929 சின்னக்கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
2: ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்,
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்,
2: ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்,
0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆலய உலா கேட்டு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்மூர் அருள்மிகு பொன் வைத்தநாத சுவாமி அருள்மிகு ரெங்கநாத பெருமாள் திருத்தல கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் சித்தாய்மூருக்கு.
1: இந்த கோயிலுக்கு முன்பாக சுத்தமான தீர்த்த குளம் இருக்கிறது. மரங்கள் அடர்ந்த புதுமையான ஊர் இது. அதிசயங்களால் சூழப்பட்ட சித்தாய்மூர் என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் வழிபட்டதால் சித்தாய்மூர். இந்த சுயம்பு இறைவனான பொன்வைத்தநாதர் உயரமான தானத்தோடும் சிறசில் சின்னத்தோடும் தரிசனம் தருகின்றார். ஆறு தரங்களில் உடைய வைரவர் இங்கே தரிசனம் தருகின்றார். தேவர்களும் சித்தர்களும் தேனீக்கள் வடிவத்தில் சுவாமியை வணங்குவதாக ஐதீகம். நாகங்கள் போட்டித்த தலம், ஸ்ரீசக்கர மகாவேக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருவறையும், நின்ற திருக்கோலத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தரிசனம் தருகின்றாள். இன்னும் ஒரு சிறப்பாக

திருவரங்கத்தில் பாம்பரையை பள்ளி கொண்ட ரங்கநாதரை தரிசனம் செய்திருப்போம். இங்கே ரங்கநாயகி தாயாரோடு ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த திருக்கோலத்தில் 2.5 அடி உயரத்தில் தங்க சக்கரம் ஏந்தி ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம். அழகு இங்கே பேரழகனாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறான். ரங்கநாதருக்கு அற்புதமான மகா சந்தோஷனம் காலை 8 மணிக்கு செய்திருக்கிறார்கள். இங்கே இதோ வர்ணனையை தொடர்கிறார்கள்.

0: எனக்கு ஒரு சித்தர் தினமும் இங்கே வந்து இறைவனுக்கு அர்த்தஜாம பூஜை செய்வது வழக்கம். அப்படி அவர் ஒரு முறை வரும்போது ஆலய கதவுகள் கூடியிருக்க அவர் வண்டாத உருவம் எடுத்து ஆலய கதவினுள் துவாரத்திற்குள் நுழைந்து இறைவனை அபிஷேகம் செய்து அர்த்தம். அதாவது பிரம்மரிஷி என்று அவர் பெயர். காலை ராமேஸ்வரத்தில் சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்வாராம். சுற்று காலத்தில் காலகஸ்தீக்க செய்வாராம். சாயங்காலம் அதாவது மாலையில் திருவாரூரில் சுவாமியை தரிசனம் செய்வாராம். அர்த்தஜாம பூஜைக்கு இந்த ஆலயம் வருவாராம். ஒரே நாளில் அவரால் மட்டுமே இத்தனை இறைவனும் தரிசனம் செய்ய முடிந்தது. திருவாரூரில் சுவாமி தரிசனம் நேரமாகிவிடவே இந்த அர்த்தஜாம பூஜைக்கு வரும்போது நடை நடைபெற்றது. தேனி வடிவில் சென்று வழிபட்டு தரிசனம் செய்தார். அவருடன் வந்தவர்கள் அனைத்துமே தேனி வடிவிலேயே இருப்பதாக அறிந்தோம். அந்த ஆலயத்தில் தான் இப்போது மகா கும்பாபிஷேக பெருவிழா நடந்திருக்கிறது. அத்தனை பக்தர்களும் இப்போது மகா அபிஷேகம், அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு முதல் அபிஷேகம் நடக்கப் போகிறது. அதற்காக எல்லாரும் ஒவ்வொருவராக சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இந்த மகா கும்பாபிஷேகம் என்பது இறைவனின் சக்தியை புதுப்பிப்பது. மூலவர் விமான கலசங்கள் ராஜகோபுரம் என காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வீக அதிர்வுகள் குறைந்து போகும் போது அந்த ஆற்றலை மீண்டும் நிலைநிறுத்த மிகப்பெரிய நிகழ்வாக இந்த கும்பாபிஷேகம் செய்வார்கள். யாகசாலை பூஜைகள், வேதமந்திர பாராயணம், பூர்ணாகுதி தீபாராதனை என ஒவ்வொன்றையும் இறைவனிடம் அனுமதி வாங்கி பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக மிக பெரும் பொருட்செலவில் நேர செலவில் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மிக பெரும் அருமையான வைபவம் இந்த கும்பாபிஷேக பெருவிழா. அதாவது யாருடைய காசு யாருடைய திருப்பணி தனக்கு வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானம் செய்கிறான். அதாவது உண்மையான அடியார்களை தரும் பைசா அதாவது காசுகளை பொற்காசுகளாய் நினைத்து இறைவன் வாங்கிக் கொள்வான். ஸ்ரீரங்கம் பெருமாள் ஒரு மூதாட்டி கொடுத்த பழைய சோரை வாங்கிக் கொள்ளவில்லையா? மூதாட்டி தந்த உதிர்ந்து போன பிட்டு சாப்பிடவில்லையா? ஆலய ஆலவாய சொக்கன் சேந்தனார் தந்த களியை சாப்பிடவில்லையா? அரிபாட்ட நாயனார் தந்த மாவடு சாப்பிடவில்லையா? காரைக்கால் அம்மை தந்த மாங்கனியை சாப்பிடவில்லையா? எளியோர் கொண்டாடும் எளிமைதான் இந்த பொன்வைத்த நாதர். அவன் திருவடியை உண்மையான அன்போடு வணங்கினால் போதும். இங்கே அன்பில் பெரியாளுக்கு பொன்வைத்து அழகு பார்த்தானே அந்த இறைவன் நம் எல்லாருக்கும் செய்வான். யாருக்கெல்லாம் பதிகங்கள் கேட்கும் போதும் பாடும் போதும் இறைவனை வணங்கும் போதும் பக்தியால் கண்களில் கண்ணீர் வருகிறதோ அவர்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள். சிவனடியார்கள் இங்கே இருக்கிறார்கள், பக்தர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். அனைவரும் சென்று அந்த இறைவனை பார்க்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. அந்த அழகான ராஜகோபுரம் பார்க்கிறோம். இந்த சித்திரேமம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் இன்று மகா அபிஷேகம் பார்த்து மிக அருமையான அபிஷேகம் பார்த்து இப்போது சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறான். ஆமா,
1: அபிஷேகர்கள் என்றால் கோவில் திருப்பணியும் நடைபெறும் அல்லவா? அத்தனை அழகாக திருப்பணி எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அத்தனை கோபுரங்களும் அற்புதமாக வண்ணங்கள் பூசி உள்ளார்கள். சிலைகள் கலசங்கள் எல்லாம் அனைத்தும் பொன்னலா நின்கிறது. ராஜகோபுரத்தில் அமைந்திருக்கும் 5 கலசங்களும் அற்புதமாக அங்கே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கும்பாபிஷேகம் கண்டான் இறைவன் பொன்வைத்தநாதர். அத்தனை பக்தர்கள் அதாவது உள்ளூர் பக்தர்கள் முதல் வெளியூர் பக்தர்கள் என அனைவரும் திரண்டு வந்துள்ளார்கள். சிறிய ஊர் சிறிய கோயில் ஆனாலும் மூர்த்தி எல்லாம் அனைத்தும் பெரிதல்லவா? அத்தனை அருமையானதொரு பொன்வைத்தநாதர்.

0: கும்பாபிஷேகம் அற்புதமாக நடைபெறக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியினை நாங்கள் கண்டோம். அத்தனை வாத்தியங்களும் முழங்க மகா கும்பாபிஷேகம் கண்டான் இறைவன். இப்போது 10:30 மேலாக சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமும் நடக்க போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மிக தயாராக வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்து இங்கே திருக்கல்யாணம் காண இருக்கிறான் இறைவன். அதாவது இறைவன் தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் தான் செய்வானா? இல்லை இல்லை, மாறாத பக்தி வைந்தால் எல்லோருக்கும் செய்வான் என்றுதான் சொல்வார்கள். அதே போல இங்கே ரங்கநாதர் மட்டுமல்ல, இரண்டு கைகளை கூப்பி வைத்து ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். மனிதர்கள் சின்ன வலையை வீசினால் 100 மீன்களை பிடிப்பார்கள், ஆனால் இறைவன் ஒரு வலையை வீசினால் 1000 மீன்களை பிடிப்பான் என்று மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய பதிகத்தில் பதிவு செய்கிறார். அதை போல வேத வாத்தியங்களும் தாளங்களும் முழங்க அந்த தாள கட்டிகளுக்கு ஏற்ப பக்தர்கள் எல்லாம் தலையை அசைத்து அந்த இறைவனின் பந்தம் பாடும் அழகை நாங்கள் பார்க்கிறோம். அதிகெல்லாம் அழகு சொல்லும் கவிதைகள் அழகு, இறைவனின் சிறு பெருமையும் பேசும் இந்த அழகான ஆலய
1: மற்றொன்றை பேசாது மனம் அந்த இறைவனையே நினைக்கும் என்று சொல்வதை

0: கிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ராம் நெய்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி மற்றும் சென்னை என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க அதிர்ஷ்டம் வாய்ந்த பாரம்பரிய மிக்க கைராசி அண்ட் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ். சின்ஸ் 1929 சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
3: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகள், உலகத்தரம் வாய்ந்த IS கிரேட் வைரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் மற்றும் ராசி கற்கள் அனைத்தும் வாங்க.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய், ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
6: கேட்டிருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
9: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12B, தலைநகர் 10th கிராஸ், திருச்சி.
6: நேரம் 10:32 ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். அதுல நாம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்திலிருந்து முதல் பாடல் கேட்க போறோம்னா, வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: போதை இல்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: கேட்டிருந்திருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இருபட பாடல்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களில் நாம் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். அடுத்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களின் நினைவிற்காக நம்ம 11 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ திருச்சி 102.1 திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை மனநல மருத்துவர் டாக்டர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நேரலையில் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதனால் இணைந்திருங்க.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

கேட்டிணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். நேர்களே, 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு நாம் தண்ணி தேடி அழைஞ்ச நிகழ்வுகளை, சுவாரஸ்யமான தகவல்களை நீங்களும் பங்கேற்கலாம். தோழிகளே, நீங்கள் இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேர்களுக்கு 246-102-1 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்கலாம். தோழிகளே, நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல்

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இருபட பாடல்கள்.
1: மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத், மனதின் குரல்.

0: மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தத்தம் பங்களிப்பை அளித்து வருவதாகவும், போதை மீட்பு பாதையில் இருப்பவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும், குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிகளுக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான, ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை அண்ணா சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான், சிறுபான்மையினருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கடனுதவி தொகையை அதிகரிக்கும் வகையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இளையோர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் விழிப்புணர்வு மாரத்தான் மற்றும் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கத்திற்கான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி போதை இல்லா இந்தியா இயக்கத்திற்கான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு அரங்கிலிருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டி ஷர்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 1270 மையங்களில் 100,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 5404 பணியாளர்கள் ஈடுபட இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 233 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 64,447 மாணாக்கர் எழுத உள்ளனர். இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12B, துணைநகர் 10th கிராஸ், திருச்சி.
4: வணக்கம், நான் டாக்டர் ராமகிருஷ்ணன், ஆத்மா மனநல மையத்தின் தலைமை மனநல மருத்துவர் பேசுகிறேன். நம்ம திருச்சியில் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், போதை பழக்கம், குடிபோதை, இதனால் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொலைகள், ஆக்சிடென்ட்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நாம் அனைவரும் சேர்ந்து உலக போதை தடுப்பு தினம், மருந்தில்லா போதை இல்லா திருச்சியை உருவாக்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம்.
3: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12B, துணைநகர் 10th கிராஸ், திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது போதை மாற்றும் பாதை. மனநல மருத்துவர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நேரலையில் பங்கேற்று நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க காத்திருக்காங்க. நேயர்கள் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கலாம். 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல திருச்சியோட முன்னிலை பெண்ணான 0-431 அப்படிங்கிற இந்த இணையம் சேர்த்தழைக்க மறக்காதீங்க. உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன்.
5: காலை வணக்கம் நேர்களே.
6: காலை வணக்கம் சார்.
5: இன்று பார்த்தோம்னா வந்து சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஒழிப்பு தினமும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க திருச்சி ஆத்மா மருத்துவமனையுடைய மூத்த மனநல மருத்துவர் டாக்டர் எம் ஸ்ரீதர் அவர்கள். ஐயா வரவேற்கலாம்.
6: வணக்கம் சார். வணக்கம் சார்.
5: ஐயா, இப்போ ஒரு குட்டி கதையோடு தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். என்னுடைய எனக்கு ஏற்பட்ட ஒரு அந்த அனுபவத்தை பற்றி ஒரு ஷேர் பண்ணுற ஒரு கதையாக
6: சொல்லுங்க.
5: ஏன்னா என்னுடைய வீட்டு பக்கத்திலே வந்து சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அதில் வந்து என்னுடைய நண்பர் வந்து இருக்கார், 2 வயது குறைவு தான் அவர். அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், அவங்க வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவாங்க, அந்த பையனுக்கும் ஒரு டம்ளர் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுப்பாங்க.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். இஸ்லாமிய பெருமக்களால் மொஹரம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில்

0: ரெகுலராக இது நடக்கும். நானே வந்து போய் ஏங்க அந்த பையனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது ஓகே, ஆனால் அந்த பையனுக்கு நீங்கள் வந்து நீங்களே உங்கள் கையில் உங்கள் அந்த பையனுக்கு கொடுக்குறீங்களே, சின்ன பையன் சொல்ல முடியாது, ஓரளவு இளைஞராக இருக்கும்போது ஸோ கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஒரு டம்ளர்னால எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அது மட்டும் தான் குடிப்பாரா இல்லையான்னு பார்த்தா அதையும் மீறி வந்து இப்போ வெளில குடிக்க ஆரம்பித்தார். போக போக போக நாள் செல்ல செல்ல அதிகமான குடி அதிகமாகிடுச்சு, கண்ட்ரோலே இல்லை. அதற்கப்புறமா இந்த கல்லீரல் இதெல்லாமே பிரச்சனையாகி இரத்த வாந்தியோட உயிரிழந்தார் சமீபத்தில். ஒரு இது நடந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இது எனக்கு மட்டும் எனக்கு பக்கத்தில் நடந்த விஷயம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் நடந்த விஷயமாக இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சமூகத்தில் நிறைய விஷயங்கள வந்து இந்த போதைப் பொருளால் வந்து நிறைய பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து போதை மாற்றும் பாதை மாதிரி தான் பேச போகிறோம். ஐயா வந்து இந்த மாதிரி போதை கலாச்சாரம் வந்து எப்போலேருந்து தொடங்குதுங்கய்யா, அதாவது ஒரு மனிதன்ட்டு?
1: ஓகே, நன்றியும் வணக்கமும் சார். முதற்கனு எனக்கு வாய்ப்பளித்த திருச்சி ரெயின்போ எஃப்எம் நிலைய இயக்குனர் மற்றும் திரு முருகானந்தம் அவர்கள் மற்றும் எங்களுடைய தலைமை மருத்துவர் திரு கே ராமகிருஷ்ணன், அவர் மக்கள் மருத்துவர், 33 வருஷமாக எங்களுடைய ஆத்மா மனநல மையத்தை இடையறாது ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 75லேருந்து 80,000 போதை மரக்கடிப்பு நோயர்களை வந்து குணப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். ஸோ இந்த நாளோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பேசிட்டு நீங்கள் கேட்டு கேள்விக்கு போகலாம் சார். ஸோ இது வந்து சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினம் June 26, 2026. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக் அண்ட் க்ரைம் அந்த டிவிஷன் மூலம் 1987 இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் மாதம், ஒவ்வொரு ஜூன் மாதமும்.
0: ஓகே,
1: இது வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா விதமான போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு வந்து உலக அளவில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கவும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை உலக அளவில் பரவலாக்கவும் போதையினான அபாயங்களை வந்து பொதுமக்களுக்கும் கடைசி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போவதும் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு தடவை கூட கியூரியஸ் இல்லை, ஒரு தடவை கூட நான் போதை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வை கொண்டு போகிறதுக்கும் ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை பரவலாக வெவ்வேறு நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒத்துழைப்பை உண்டாக்குவதற்கான தினம். ஸோ இந்த வருஷம் நமக்கான சவால்கள்னு பார்த்திங்கன்னா புதிது புதிதாக வரக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸு, செயற்கையாக லேபில் உருவாக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸு. வழக்கமாக நம்ம உபயோகப்படுத்துகிற நமக்கு தெரிஞ்ச ஆல்கஹாலோ ஸ்மோக்கோ கஞ்சாவோ அது மாதிரி இல்லாமல் சிந்தட்டிக் ட்ரக்ஸோட உருவாக்குதல் வந்து நிறையா இருக்குது, அதனோட பயன்பாடு வந்து நிறையா இருக்குது. ஸோ அதோட கடத்தலும் வந்து அதிகமாகிடுச்சு, நாடுகளுக்கு இடையே அதனோட கடத்தலும் வந்து அதிகமாகிடுச்சு, அதனால் புலங்குற பொருளாதாரம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது, ஒரு நாட்டோட பெரிய எக்கனாமியே வந்து அதனால் பாதிக்கப்படுது. ஸோ இதற்கான தடுப்பு முறைகளும் இளையவர்களை அது நின்று காப்பாற்றுவதும் அதுக்கான உறுதிமொழியை தான் இந்த வருஷம் இந்த 2026 நமக்கு உள்ள சவால்கள். ஸோ நியூ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இவன் வந்து இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாரி வெறுமனை ஆல்கஹால் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறான் அந்தமாரி இல்லாமல் இளையவர்கள் மத்தியில் புரியோடி கிடைக்கின்ற இந்த புதிய சிந்தட்டிக் ட்ரக்ஸோட உபயோகங்களை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து அதை பற்றி ஒரு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எது எது மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க, என்ன பாதிப்பு கொண்டு வருது, அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம எர்லியராக ட்ரீட் பண்ணுறது மூலம் அவங்கள வந்து குணப்படுத்தலாம், போதையிட பாதையிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வரலாங்கிறது தான் இந்த நாளோட முக்கியத்துவம். இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்திங்கன்னா

0: நீங்கள் சொன்னது ஆல்மோஸ்ட் ஆல்கஹால் தான், குடிநோய். இப்போ திருக்குறளில் வள்ளுவரே சொல்லியிருக்கார், துஞ்சினார் செத்தார் வேறல்லார் எங்கான்றும் நஞ்சுண்பார் கல் உண்பர். கல் உண்பவர் வந்து செத்து போனவரை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. கல் உண்பவர் தூங்குறது கிடையாது, கல் உண்பவர் ஆல்மோஸ்ட் இறந்து போனதுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே நம்மளுடைய இலக்கியங்களில் இருக்குது, அறநூல்களில் இருக்குது. ஸோ இன்னொரு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் அப்படின்ட்டு, அதாவது காசு கொடுத்து கல் வாங்கி குடிக்கிறவன் வந்து சுத்தமாக அறிவில்லாத மெய்யறிவே இல்லாத ஒரு அறிவியலி அப்படிங்கிற அளவுக்கு திருக்குறள் வந்து அதை சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காமனாக கன்சியூம் பண்ணக்கூடிய போதைப் பொருட்களில் 20% ஆல்கஹால் தான் இருக்குது.
1: 20%
0: இருக்கு உலக அளவில். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம நாட்டில்
1: வேற என்ன இருக்குது? அதனால அப்படின்னா 80% வேற என்ன இருக்குது? ஒரு கியூரியாசிட்டி நீங்கள் ஏற்படுத்துறீங்களே.
0: இல்லை சார், இது எப்படின்னா 20% பொதுமக்கள் வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பொதுமையாக இருக்குன்னு பார்த்துங்க.
1: ஓகே,
0: இப்போ நம்மளுடைய இந்திய பாப்புலேஷனில் 20 கோடியிலேருந்து 23 கோடி அளவுக்கு குடியடிமைத்தனத்துக்கு போகிறாங்க. அதில் தீவிர குடியடிமைத்தனம், அதாவது தீவிர டிபெண்டன்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களே கிட்டத்தட்ட 3-4 கோடி பேர் இருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க. ஸோ
1: சார், இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அது வந்து ஏற்கனவே இருந்ததை பற்றி சொல்கிறோம் நாம.
0: ஓகே சார்,
1: என்னென்னா ஏன் ஏற்படுது? இப்போ வந்து இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. இப்போது நம்ம குழந்தையை வளர்க்குறோம், இந்த குழந்தையை வந்து எப்படி வந்து நல்லா தானே வளர்க்குறோம், அது எப்படி பாதை தவறி போகுது அப்படின்னா, நம்முடைய வளர்ப்பு சரியில்லையா, நம்ம வளர்த்தது சரியில்லையா? இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாட்ட கேட்குது, இந்த நான் ஒரு ஏதோ ஒரு படம் வரையுது, இந்த படம் வரையும் போது அப்பா இது அப்பா அம்மா இது இதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். நம்மளுக்கு அது வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம சரியான டைம் கொடுக்காதனால நீ எது வரைஞ்சாலும் நல்லா தான் வரைவே அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் நல்லா தான் செய்வே அப்படிங்கிறத வந்து அது உணர்த்துறீங்க. அது நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்கவே கேட்காது, நீ வந்து நல்லா வந்துருக்கேன் வரலன்னு. நான் நம்ம செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு
0: நினைக்கிது. உண்மை.
1: ஸோ இதுவே ஒரு பழக்கமாகி நம்ம வந்து என்ன செஞ்சாலும் சரிதான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்தால் கூட அது சரிதான்.
0: நீங்க சொல்றது மிக சரி. அறிவியல் ரீதியாகவும் அதோட போதைப் பொருளோட காரணிகள் பார்த்தீங்கன்னா 50-60% மரபணு காரணங்கள் தான். அதாவது வழி வழியா குடிநோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கும் அந்த குடிக்கிறதுக்கான ஜெனட்டிக் அமைப்புகள் மரபணு காரணங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து குடியடிமைத்தனத்துக்கு போகலாம். நம்ம அது இதுமாரி இப்போ நம்மளுடைய வழியில் மூத்தவர்கள் குடிச்சிருக்காங்க, குடிநோயாளிகளாக இருந்திருக்காங்க, குடியினால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் நம்ம குடிக்காமல் இருக்கிறது இல்லை குடிக்கான சூழ்நிலையை அமைச்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ சர்க்கரைக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ தகப்ப அப்பா வந்து 30% அப்பா மட்டும் சர்க்கரை நோயாளின்னா 30% சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா அப்பா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா 50% வாய்ப்பு இருக்குது. அதுமாரி இப்போ போதைக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா 50-60% ஜெனட்டிக் காரணிகள் தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். சூழ்நிலை நம்மளுடைய சமூகம் வந்து நிறைய ஒரு மனுஷனுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படின்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணுது. இப்போ அப்பா குடிக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க உழைக்கிறாங்க குடிக்கிறாங்க. ஸோ நானும் உழைக்கிறேன், நானும் குடிக்கிறேன்.
1: ஓகே,
0: அவர் உழைச்சிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, ஸோ நானும் உழைச்சிட்டு என் குடும்பத்தை பார்த்துக்குவேன். அவங்க குடித்தவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என் நண்பர் குடிக்கிறான், அவன் நல்லா தான் இருக்கான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவன் ஜாலியாக இருக்கான். குடிக்கினால என்ன பாதிப்பு வருது, அவன் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தெரியாமல் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற காரணங்கள் வருது. இன்னொரு காரணங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ எனக்கு வந்து பொருளாதார இழப்பு ஆயிடுச்சு, நான் ஒரு அஃபேரில் மாட்டினேன், அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டா, என் மனைவி திட்டா.
1: இதுமே மேரேஜ் இப்போ பொண்ணு பார்க்க போகிறாங்க எதுனான்னு வைங்கள, மாப்பிள்ள என்னப்பா பண்ணுறாரு, நல்ல பழக்கம் உள்ளவரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்ல பழக்கம் உள்ளவர் தாங்க, எப்போவது தான் குடிப்பாருக்கா அப்படின்னு. எப்போதும் குடிப்பதில்லை, எப்போவாவது குடிப்பார். இது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இது

0: இது வந்து எல்லாருமே தாங்க பண்ணுறாங்க, இதில்
1: ம்,
0: என்ன வேறுபாடு இருக்குதுங்கிறதையும் வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணுறது மக்கள்
1: ஆமாம் சார்.
0: சமுதாயத்தை நம்ம
1: இப்போ
0: பார்க்குறோம்.
1: இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல குடிப்பாங்க. இப்போ இந்த சமூக காரணிகளில் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி சொல்கிறாங்க. முதல்லாம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கும், கல் கடையோ சாராயக்கடையோ. இப்போ நமக்கு வந்து அதுக்கான அவைலபிலிட்டி அதிகமாகிடுச்சு.
0: ஓகே,
1: நம்ம பார்க்குற இடமெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பார்கள் அதிகமாகும்போது நம்ம ஒரு இயல்பாகவே ஒரு அதுக்கான ஒரு மனநல கோளாறோ இல்லை மனநல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிறான்.
0: இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியல் ட்ரிங்கிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? அதாவது நம்முடைய ஆஃபீஸில் வேலை வைக்கிறவங்க வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அந்த பார்ட்டியில் வந்து நானும் பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு குடிக்காதவங்களும் சேர்ந்து போய் வந்து அருந்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா? அது பங்கெடுக்கிறோம் ஜஸ்ட் பை பார்ட்டிசிபேஷனில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சோசியல் ட்ரிங்கிங் வந்து பின்னாடி வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுறதுக்கையும் நம்ம பார்க்கலாம்.
1: அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சார். இப்போ உளவியல் வந்து அந்த சோஷியல் ட்ரிங்கிங் அந்த குடிக்க அடிமையாகிறவங்களை வந்து ஒரு 4-5 வகையாக பிரிக்குது. ஆல்ஃபா ட்ரிங்கிங்கு, பீட்டா ட்ரிங்கிங், காமா ட்ரிங்கிங்கு, அது இல்லாமல் டெல்டா அண்டு எப்சிலான் அப்படின்னு பிரிக்குது. ஸோ இதில் ரொம்ப ஆரம்பகட்ட குடி உந்துதல் இல்லை நீங்கள் சொல்கிற மாரி சோஷியல் ட்ரிங்கிங் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு உளவியல் காரணங்கள் எதுவும் இருக்காது. நான் குடிக்கணுங்கிற பெரிய காரணங்கள் எதுவும் இருக்காது. கண்ட்ரோல் இருக்கும், அவங்க வந்து டிபெண்டன்ஸ் போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாரி மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை எப்போயோ 3 மாதத்துக்கு 1 தடவை விருந்து வச்சா குடிப்பேன், விருந்து திருவிழாவுக்கு போனால் குடிப்பேன், பார்ட்டி வச்சா குடிப்பேன் அப்படிங்கிறதோட போயிடும். இது ஆல்ஃபா ட்ரிங்கிங்கில் வர்றது என்னன்னா இந்த இந்த அளவு எடுக்கிறவங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த ஏற்கனவே இருக்கிற சமூக காரணிகளோ இல்லை ஜெனட்டிக் காரணிகளோ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது எங்கே போய் முடியுங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தான் அடுத்து வந்து அந்த பீட்டா ட்ரிங்கிங்கிற இதுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஸோ அந்த சோஷியல் ட்ரிங்கிங்கிறது போயிட்டு வாரத்திலே 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிறது ஹெவியாக எடுத்துக்கிறது. அந்த எனக்கு வந்து வீக்கெண்டு மட்டும்தான் டைம் இருக்கும், ஆனால் வந்து நான் காத்திருந்து வழக்கமாக குடிக்கிறதோட அதிகமாக குடிக்கிறது. ஸோ இவங்களுக்கு இந்த மாரி குடி நோயாளிகளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹெவி ட்ரிங்கிங்னால நிறைய உடல்நல கோளாறுகள் வருது.
0: ஓகே,
1: இப்போ உதாரணத்துக்கு சடனாக ஒரு ஹெப்படைட்டிஸ் மஞ்சகமலை வர்றதோ ஒரு ரத்த வாந்தி வர்றதோ இல்லை அது இல்லாமல் ஒரு சடனாக இரத்த தட்டு குறையிறது, கணையம் வீக்கம் வர்றது, கணையம் வீக்கம் திரும்ப திரும்ப வர்றது. ஸோ இது எல்லாம் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால சேர்ந்து வர்றது பீட்டா ட்ரிங்கிங்னு பேர். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தான் ஒரு டிப்பிக்கல் அந்த குடி அடிமைத்தனம் அடுத்த அந்த காமா ஸ்டேஜுங்கிற இதுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அளவு அதிகமாகிடும்.
0: ஓகே,
1: ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குடிக்கணும் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிற முனைப்பு இருக்காது.
0: ஓகே,
1: ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டுருக்கும். அதாவது வழக்கமாக குடிக்கிற அளவு வந்து பத்தாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 ml குடித்தவங்க இந்த வருஷம் அதே டைமில் பார்த்தீங்கன்னா 200 ml குடிப்பாங்க. இந்த உந்துதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டுருக்கும். அந்த டியூரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது என்னால் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நான் எனக்கு இப்போ ஆல்கஹால் இல்லை அப்படின்னா எனக்கு உடம்புலேருந்து அதுக்கான விட்ராயல் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே,
1: என்னோடய டிஷ்யூ டிபெண்டன்ஸ், என்னுடைய உடம்பு வந்து அதுக்கு தகவமைச்சிக்கும். எனக்கு கொஞ்சமாக குடித்தா பத்தாது, நிறையா தான் குடிக்கணும் அப்படிங்கிறப்ப என்னாகும், அவங்க அந்த 8 மணி நேரம் வேலையெல்லாம் செய்ய முடியாது. முதல் சாயங்காலம் குடிச்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மதியானம் ஒரு போய் இடையில போய் குடிச்சுட்டு வந்துடுவோம், காலையில் எழுந்திரிச்சோன்னா குடிப்போம், இந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா ஸ்டேஜ், இது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த காமா ஸ்டேஜுங்கிறதே வந்து தீவிர குடி அடிமைத்தனம் தான். இது வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான். இந்த நிலைமை இந்த நிலைமை தாண்டிடுச்சுன்னா பாதிப்பு தான். இந்த நிலைமை தான் நம்ம இந்த நிலைமையில தான் அவங்கள உள்நோயாளியாக வச்சே நம்ம சிகிச்சை பண்ண வேண்டியது. ஏன்னா கண்டிப்பாக அவங்களால தனியாக நிறுத்த முடியாது. நான் நிறுத்துறேங்கிறத முயற்சி வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய அவங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற மாட்டாங்க. நம்ம ஊரில் போய் சத்தியம் வாங்கிட்டு கயிறு கட்டி அனுப்பி விடுவாங்க, 10 நாள் தாங்கும், 11வது நாள் போய் தாங்க.

0: முடியாது, போய் குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாரி பேட்டர்னில் இருக்கும்போது என்னாமோ, அந்த ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மது விலக்க சிம்டம்ஸும் அதிகமாகிடும்.
1: ஓகே,
0: என்னாகும்னா அந்த ஒரு மொதல் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரத்திலே நடுக்கம் படபடப்பு இதெல்லாம் வந்துடும். நம்ம ஒரு ஒரு நாள் 2 நாள் அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சுருக்கலாம், நம்ம சொல்கிறதுக்காக கேட்டுகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது மொதல் நாள் இறுதியிலே பார்த்திங்கன்னா இன்னும் நடுக்கம் அதிகமாகி பிபி அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக உளவியல் பாதிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே,
0: குரல் கேட்குற மாரி, மாயக்குரல் கேட்குற மாரி, குழப்பம் வர்றது இதெல்லாம் வந்துடும். இது வந்து விட்ராயல் ஹாலுசினோசிஸ்னு சொல்லுவோம்.
1: ஓகே,
0: ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போயாவது நம்ம இது இந்த லெவலுக்கு போகவிடாமல் நம்மளை நோயாளிகளை வந்து உடனடியாக அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ். மக்கள் என்ன பண்ணுவாங்க, தானாக பேசுகிறாங்கன்னா இன்னும் போய் பூஜை பண்ணுவாங்க, கொண்டு போய் அவனுக்கு வந்து ஏதோ கோளாறு, தானாக தான் பேசிக்கிறான், ஏதோ செய்வனை வச்சுட்டாங்க, ஆளுங்க நிற்கிறாங்க, இது பேய் நிற்கிது, பிசாசு நிற்கிதுங்கிறான், அதனால் கொண்டு போய் கோடாங்கிட்ட போய் இன்னும் 2 நாள் பூஜை பண்ணோம்னா போதும்ன்ட்டு மொதல் விட்ட கோடாங்கி இல்லாமல் வேற ஒரு கோடாங்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா நமக்கு டூரேஷன் தான் அதிகமாகும், நம்ம இன்னும் ட்ரீட் பண்ணியிருக்கவே மாட்டோம்,
1: இருக்க மாட்டோம்.
0: ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விட்ராயல் சைக்கோசிஸ்ங்கிறது போய் இது மனநல பாதிப்பு அதிகமாகிடும், நடுக்கம் அதிகமாகிடும். அடுத்து வந்து சமயத்தில் டெலீரியம்ங்கிற மூளை பிதற்றல் நிலைக்கு போயிடுவாங்க.
1: ஓகே,
0: இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா 3வது நாள்லாம் ஃபிட்ஸ் வந்துடும். இந்த அளவுக்கு குடிக்கிறாங்கன்னா விட்ராயல் சீஷர்ஸ் வந்துடும்.
1: ஓகே,
0: ஃபிட்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக தான் வரும். வழக்கமாக நாங்கள் கேள்விப்படுறது எப்படி இருக்கும்னா அவங்கள வந்து அந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் சுதாரிப்பாங்க மக்கள். அவங்க வந்து ஒரு பொது சிகிச்சை மையத்துக்கோ ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கோ கூட்டு மூளை நரம்பியல் ஆஸ்பத்திரிக்கோ கூட்டு போகிறதுக்குள்ளேயே மல்டிபிள் டைம்ஸ் ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ வராததுக்கு முன்னாடியே நம்ம பொதுமக்கள் சுதாரிச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இவ்வளோ பாதிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த
1: சிறப்பு நேர்களே, போதை மாற்றும் பாதை என்ற தலைப்பில் வந்து திருச்சி ஆத்மா மனநிலை மருத்துவமனையுடைய ப்ரோக்ராம் வந்து கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசும் மனிதர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: வணக்கம், நான் டாக்டர் ராமகிருஷ்ணன், ஆத்மா மலர் மையத்தின் தலைமை மலர் மருத்துவர் பேசுகிறேன். நமது திருச்சியில் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், போதை பழக்கம், குடிபோதை, இதனால் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொலைகள், ஆக்சிடென்ட்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நாம் அனைவரும் சேர்ந்து உலக போதை தடுப்பு தினம், மருந்தில்லா போதை இல்லா திருச்சியை உருவாக்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம்.
7: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12 தில்லைநகர் 10th Cross, திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
10: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கிய போதை மாற்றும் பாதை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ராமகிருஷ்ணன், ஆத்மா மனநல மையத்தில் தலைமை மனநல மருத்துவர் பேசுகிறேன். நமது திருச்சியில் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், போதை பழக்கம், குடிபோதை, இதனால் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொலைகள், ஆக்சிடென்ட்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நாம் அனைவரும் சேர்ந்து உலக போதை தடுப்பு தினம், மருந்தில்லா போதை இல்லா திருச்சியை உருவாக்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம்.
2: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12 தில்லைநகர் 10th கிரஸ் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி, சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் போதை மாற்றும் பாதை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனநல மருத்துவர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நேரலையில் பங்கேற்று நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்காங்க. நேயர்களும் உங்களுடைய கேள்விகளையோ சந்தேகங்களையோ கேட்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னிணைப்பு என்னென்ன 0-431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழைக்க மறக்காதீங்க. சார், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க.
10: ஹலோ, வணக்கம் சார்.
11: வணக்கம்மா.
10: சார், இன்னைய தினத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த இது வந்து எங்க பாபா, என் ஹஸ்பண்ட் முன்னாடியே இருக்கல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க எப்படியும் நான் காப்பாத்திருந்திருப்பேன்.
11: ரொம்ப நீங்க பேசினது
10: இருந்து வந்து அவங்க இந்த குடியதுனாலதான் வந்து ஆல்கஹால் உள்ள போய் அதிகமா உடல் உறுப்பு எல்லாம் பாதிச்சு
11: ஒரு கெமிக்கலா பாருங்க. எல்லா மெடிசினுமே வந்து டீடாக்ஸ் மெக்கானிசம் வந்து ஒன்னே ஒன்று தான், லிவர் மூலம் தான் டீடாக்ஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம ரெகுலராக ஒரு எந்த அதேமாரி தான் இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்தாலும் அது ஒரு வேதிப்பொருளாக தான் வந்து உடம்பு பார்த்துக்கும். ஸோ அப்போ வந்து லிவர் வந்து அதை வந்து மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து செரிக்கிறதுக்கு, செமிச்சு அதை வந்து ரத்தத்தில் ஒளிஞ்சி அப்படி தானே வேலை செய்யுது. ஆல்கஹால் வந்து ரத்த லிவர் மூலம் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தின் மூளையில் வேலை செய்கிறதுனால தான் நமக்கு அந்த ப்ளஷரே வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூளையை தொடுறதுக்கு முன்னாடி லிவரை பாதிச்சுட்டு தான் ஆல்கஹால் வந்து மற்ற உறுப்புக்கு போகுது.
12: நேரடியாக சில பேர் வந்து ரத்த, அதாவது ஊசி மூலமாக செலுத்திக்கிறாங்க இல்லையா?
11: ஆமாம் சார்.
12: இருக்கும்போது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கய்யா?
11: சார், இப்போ இது வந்து ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் நம்ம வலி மாத்திரைகளோட அவைலபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இது ஓபியாய்டுங்கிற குரூப்பில் வரும். இது நார்கோட்டிக்ஸ், வலி நிவாரண மாத்திரைகள் தான். ஸோ முன்னாடி வந்து அந்த ஆப்ரேஷன் மயக்க மருந்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளே போதை இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிற கலாச்சாரம் இருந்தது.

0: அது இன்னமும் இருக்குது. அது வந்து இப்போ எக்ஸ்டென்சிவ் சர்வைலன்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆப்ரேஷன் தேட்டர் தாண்டி அந்த மாதிரியான மருந்துகளை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது.
1: ஓகே.
0: ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வழக்கமாக கிடைக்கக்கூடிய ஓபியாய்டு வகை மாத்திரைகள், இப்போ ஒரு கேன்சருக்கு கிடைக்க வேண்டிய மாத்திரைகள், க்ரானிக்காக உடம்பு ஆர்த்தோ பேஷண்ட்ஸு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வலி நிவாரண மாத்திரைகள், அதை வந்து இப்போ மக்கள் வந்து வாய் வழியாக எடுத்துக்காம அதை இன்ஜெக்ஷனில் கலந்து போடுற பழக்கம் அதிகமாயிடுச்சு.
1: சமீபத்தில் ஒரு
0: திருச்சியில் ஒரு பெண் இறந்து போனாங்க அப்படின்னு வந்ததில்ல சார், அது வந்து ரொம்ப மோசமான பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய இதுதான். அதாவது இந்த மரு

0: பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய இதுதான். அதாவது இந்த மருந்து இட்செல்ஃபு நம்ம மூளையில் போய் வேலை செஞ்சு நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனை போதை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடு சேர்த்து ஒரு 50% பேத்துக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதை தாண்டி இந்த மாத்திரைகள் வந்து நம்ம சாப்பிட்டு வயிறு வழியாக இறைப்பை வழியாக சிறுகுடலில் போய் உறிஞ்சப்பட்டு லிவருக்கு போய் மெட்டபிளைஸ் ஆகி அது போய் பிரெயினில் அந்த ஓபியாடு இல்லை மியூ ரிசெப்டாஸில் வேலை செஞ்சு வலி நிவாரணத்தை கொடுக்கணும்.
1: ஓகே.
0: அதை வந்து நம்ம கரைச்சி டிஸ்டில் வாட்டரில் கரைச்சி ஐவி மூலம் ஐவி டைடால்னு ஒரு மாத்திரை தான் இது பண்ணுறாங்க. ஐவி மூலம் டைரெக்டாக போடும்போது அது அது அதுக்கான நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது வந்து மாத்திரை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ரசத்தை எடுத்து நம்ம ஐவிகளோ செலுத்த முடியாது இல்லை, எனக்கு ரசம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ரசம் குடிக்க தான் முடியும். ஸோ அதேமாரி இந்த மாத்திரைகள் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது வாய் மூலம் உட்கொள்ளப்பட்டு வலி நிவாரணம் உண்டு பண்ணுறதுக்காக பண்ணது.
1: ஓகே.
0: இதை நம்ம டிஸ்டில் வாட்டரில் கரைச்சி அதை ஒரு அட்வான்ஸ் இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு சிஸ்டமில் இதை உட்செலுத்திக்கும் போது இது போதை சீக்கிரம் வருது, எனக்கு வந்து அந்த ப்ளஷர் சீக்கிரம் வருது, எனக்கு உடனடியாக வலி போகுது, வலி போகிறதுங்கிறத விட இது போதை எனக்கு உடனடியாக கிடைக்கிது, அடுத்த 10 செகண்டில் எனக்கு வந்துடுது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க. இது சமீப காலத்தில் இது அதிகமாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 5 வருஷத்தில் இது அதிகமாகவே தான் இருக்குது. சட்டத்துறையும் நீதித்துறையும் மருத்துவத்துறையும் எல்லாமே இணைஞ்சு மேலும் மேலும் கடுமையாக்கி நிறைய சர்ச்சைகள் பண்ணி இது பண்ணாலும் அதையும் தாண்டி இந்த மாத்திரைகளோட இது வந்து கடத்தல் பண்ணப்பட்டு இது கிடச்சிட்ருக்கு. இதனால் என்னென்னா இன்ஜெக்ஷன் போடும்போதே ஒரு 100ல் 5% பேர் இறந்து போயிடுறாங்க. சடனாக இன்ஜெக்ஷன் போடும்போதே ஒன்று அனஃபிலாக்சிஸ் வருது, ஒவ்வாமை வருது, இல்லைனா இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நிமிஷம் டைரெக்டாக செரிபிரல் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் பேர்.
1: ஓகே.
0: நம்ம மூளையில் மூச்சு விடுறதுக்கான சென்டரை போய் டைரெக்டாக அமுக்கி அதை வந்து இயங்க இல்லாமல் செஞ்சிருது. ஸோ அதுமாரி வரலாம். ஸோ இவங்க வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணி போடுறாங்க இன்ஜெக்ஷன். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் நான் ஒருத்தன் போட்டு விடுவான், அவன்கிட்டே திரும்ப திரும்ப போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. அவன் வந்து அட் அ டைமில் 4 பேத்துக்கானது லோட் பண்ணி 4 பேத்துக்கு போட்டுடுறது, ஒரே இன்ஜெக்ஷனை எடுத்து மாற்றி மாற்றி போட்டுடுறாங்க. ஸோ இதுமாரி இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா ஹச்சிவி ஹெச்பிவி ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி வேக்சினு ஹெச்ஐவி இது மாதிரியான இரத்தத்து மூலம் பரவக்கூடிய பாலியல் நோய்களும் இது குணப்படுத்தவே முடியாத மஞ்சள் காமாலை நோய்களும் பரவுது.
1: சரி, இந்த பள்ளிக்கூடங்களில் சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது அதிகமாக இருக்குது. இது வந்து போதை பழக்கம்னு வெறுமனே ஆளுகால்னு சொல்லிட முடியாது, நிறைய ட்ரக்ஸு வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஒரு பையன் வந்து ஒரு ட்ரக்ஸ் எடுத்துருக்காங்கிறத நம்ம எப்படி வந்து ஒரு ஆசிரியர் வந்து அதை வந்து எப்படி வந்து உணர முடியும், இந்த பையன் வந்து எடுத்திருக்கான் இந்த பையன் எடுக்கல அப்படிங்கிறத எப்படி உணர முடியும், அவங்க எப்படி பிரிக்க முடியும்னு சொல்லுங்களேன்.
0: ஓகே. யூஸ்வலாக வந்து எல்லோரும் ட்ரக்ஸ் வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஒரு அந்த கிளாஸ்லேயே ஒரு நொட்டோரியஸாக இருப்பான் அந்த பையன், இல்லை வழக்கத்துக்கு மாறாக ஒரு சுபாவ கோளாறு இருக்கிற, வழக்கத்துக்கு மாறாக துடுக்குத்தனமாக இருக்கக்கூடிய, வழக்கத்துக்கு மாறாக எதிர்த்து பேசக்கூடிய இந்தமாரி பையன்கள், ஒரு மாப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய இதுமாரி காண்டாக்ட் டிசார்டர்னு பேர். ஸோ இந்தமாரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து சீக்கிரம் மற்றவங்களுடைய சீக்கிரம் வந்து இதுமாரி போதைப் பொருட்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ அவங்களுடைய நடவடிக்கையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சடனாக கோவப்படுறது, ஒரு மயக்க நிலையில் இருக்கிறது, இல்லை கண்கள் சிவந்து இருக்கிறது, காரணம் இல்லாமல் கோவப்படுறது, காரணம் இல்லாமல் அடிதடியில் இறங்கிறது, ரேஜ், காரணம் இல்லாமல் அடிப்பாங்க, ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது, பேசிகிட்டு இருக்கும்போது பட்டாரனா அடிச்சு போடுவான், உடைக்கிறது, இல்லைன்னா வீட்டில் இல்லை இதுலேருந்து ஏதாவது திருடணும்னு நினைக்கிறது, அந்த ஒரு பேசிக் அந்த சமூக கட்டுப்பாடு இருக்குங்கள அந்த நாம்ஸ் இருக்காது, இதுவும் இருக்காது, அந்த ரிமோர்ஸும் இருக்காது, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா அதை பற்றி வருத்தமும் இருக்காது, நான் அடித்தேன் பண்ணேன்.

0: திருப்பி அடிச்சிட்டேன். அவன் பேசுனா நான் அடிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஒரு எதாச்சியாக தான் பதில் சொல்லுவாங்களே வழிய ஒரு அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கில்ட் இருக்காது.
1: சரி, இப்போ ஒரு ட்ரக்ஸ் எடுத்திருக்காப்லனா அது வந்து கண்களை உணர முடியுமா? வாசோ டைலேசிஷன்ங்கிற சொல்ற மாதிரி ஒரு
0: செய்யலாம் சார். அதை வந்து இப்போ ஒரு சில கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில போதைப் பொருட்கள், உதாரணத்துக்கு கஞ்சா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டாக்சிகேஷனில் உங்களுக்கு கண்கள் சிவந்து தான் இருக்கும். வேற நமக்கு வாடகையில் இப்போ ஆல்கஹால் மாரியோ இதுவோ அவங்கள்ட்ட உணர முடியாது. நடுக்கமோ வேர்த்து கொட்டுறதோ வரும்போதே இப்போ வாய்க்குளறி பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவும் எந்த சிம்டமும் இருக்காது. ஆனால் கண்கள் சிவந்துருக்கும், அவங்களோட சுபாவம் மாறி இருக்கும். இது கஞ்சா எடுக்கும்போது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு அதீத நம்பிக்கை காலாவாங்க. நாட்பட்ட கஞ்சா எடுக்கும்போது இல்லை நமக்கான
1: இதெல்லாம் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது.
0: ஆமாம் சார்.
1: சரி, ரைட்டுங்கய்யா. வேறு வந்து நிறைய இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து என்னென்னா, வீட்டில் அந்த அவர் வந்து வெளியில் போய் தான் வந்து எடுக்கிறது தவறு, அதாவது வெளியில் போய் குடிக்கிறது தவறு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் அவரை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி வீட்லேயே வர வச்சு, வாங்க வீட்டுக்கே வாங்க, வீட்லேயே குடிங்க, வீட்டு உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் குடி இங்கேயே குடிங்க, நீங்கள் இங்கேயே வேணாலும் குடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க
0: சார்? இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த இது பார்த்தவங்களா, ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட்டு அவங்க குடியை வந்து ஒரு டைம் எடுத்துகிட்டு குடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வீட்டு மெம்பர்களோட அவங்க வேலையோட அவங்களுக்கு குடியோட தாக்கம் அதிகமாகிடும், குடியோட அடிமைத்தனம் அதிகமாகிடும். ஸோ இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதோட அதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களால ஒரு மைல்டாக, ஏன்னா காலையிலேருந்து குடிச்சிட்டே இருக்காங்கல்ல, ஒரு லெவலுக்கு மேலே குடிக்கும்போது அவங்களால சுய கட்டுப்பாடோடையோ இல்லை சுய பிரங்கையோட இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும்னா, அப்போ தான் இந்த சாயங்காலத்தில் போய் மனக்குழப்பமோட இருக்கிறது, அந்த இது எல்லாம் இன்டாக்சிகேஷன் எஃபெக்ட், போய் அடுத்தவங்கள்ட்ட வம்புழுக்கிறது, இல்லைனா எங்கேயாவது உளுந்து கிடக்கிறது, மறதி வரும். இதுமாரி தீவிரமாக அதீதமாக குடிக்கும்போது என்ன ஆகிடும்னா, மறதி வந்துடும், பிளாக் அவுட்ஸ்ன்னு பேர்.
1: ஓகே,
0: குடிச்சிருப்பாங்க, முழிச்சிருப்பாங்க, அடுத்த நாள் கேட்டோம்னா நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ இதில் சண்டையும் போடுவாங்க, ஜாமாவை வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வண்டியை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு ஆட்டோ ஏறி வருவாங்க, அடுத்த நாள் காலையில் திரும்ப நினைவுபடுத்தினா தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு பிளாக் அவுட்ஸும் வரும். ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம சமூக ஒரு அசூயே இருக்குங்களா எப்போவுமே, ஐயோ இப்படி வெளியில் போய் நம்ம மானத்தை வாங்கிறதுக்கு வீட்லேயே குடிக்க சொல்லுங்க அவரை, நான் எதுனாலும் செஞ்சு தரேன். ஸோ இது வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது, நம்ம சமூகம் நம்ம குடும்பமாக அவங்கள வந்து மேலும் ஊக்குவிக்கிறது.
1: ஓகே,
0: ரைட்டுங்களா? இது வந்து எப்படின்னா, நம்ம அவர் வெளியில் போய் நமக்கு தேவை, அவர் போய் வெளியில் போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, குடிச்சா குடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான.
1: இதுலேயும் ஒரு பிரச்சனைக்கு தானே, அதாவது வெளியில் பார்க்குறவங்க இவர் தண்ணி அடிக்கிறாருன்னு சொன்னால் அது சமுதாயம் தப்பாக பேசும்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போது பெண்கள் வந்து தண்ணி அடித்தா வந்து தப்புன்னு நம்ம சமுதாயம் சொல்லுது இல்லையா, ஏன் ஆண்கள் தண்ணி அடித்தா தப்புன்னு ஏன் வந்து சமுதாயம் சொல்லலை?
0: நம்ம வந்து வழி வழியாக இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஆம்பளைனா ஆம்பளையோட சுபாவம் இதுதான், ஆம்பளைனா இப்படி தான் இருப்பான், ஆம்பளைனா குடிப்பான், ஆம்பளைனா அடிப்பான், ஆம்பளைக்கு வந்து இவ்வளோதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆம்பளை வந்து சம்பாரித்து கொடுத்துட்டானா போதும், வேறு எதுவும் காமி இது எல்லாம் வழி வழியாக நம்ம ஒரு விரும்பியோ விரும்பாமலோ நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு குணாதிசயமாக நம்ம உருவகிச்சிட்டோம்.
1: ஆனால் சமுதாயம் வளர்ந்துருச்சு, சமுதாயம் மாறியிருக்கே.
0: இப்போ சமுதாயம் மாறிடுச்சு சார், சமுதாயம் மாறி வந்து ஆம்பளைகளுக்கான எல்லா ரோல்களும் பெண்களும் செய்கிறாங்க. பெண்கள் போய் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பாதிக்கு மேல இல்ல,
1: நிறைய ஃபேமிலி நிறைய வந்து ஜென்ஸ் வேலை பாக்குறதுல ஃபெமில பெண்கள் பாக்குற பெண்கள்
0: வேலை செய்யறாங்க. சோ அப்போ வந்து அவங்களுக்கு இதை தாண்டி இன்னொரு பொறுப்பு வந்து பேரின்மை, இது பேரு மகப்பேரு. சோ அதுவும் செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு தாண்டி அடுத்து பேரண்டிங். ஸோ இதுவும் செஞ்சுக்கிறாங்க. ஸோ நேச்சுரலாகவே இவ்வளோ பொறுப்பும் செஞ்சுக்கிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வெறுமனை நீ வந்து இது மட்டும்தான் பார்க்குற, நீ மட்டும் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் ஆண்கள் இதே சமாதானம் சொல்லிட்டு குடிக்கிறது சரி வராது. ஸோ இப்போ வந்து நம்ம மக்களுக்கான அவேர்னஸும் அதிகமாகிடுச்சு, பொறுப்புகள் முன்னாடி மாரி பேரண்டிங் கிடையாது. இப்போ முன்னாடி மாரி குடும்பம் நடத்துகிற ஸ்டைல் இப்போ இல்லை.

0: ரைட்டுங்களா, நீ இது செய்கிறியா நான் இது செய்கிறேன், இது உன்னுடைய பங்கு இது என்னுடைய பங்கு. கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு, நம்ம ஒரு குடும்பம் பற்றினா நம்மளுடைய அபிப்பிராயங்களும் மாறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள்.
1: ஓகே.
0: ஸோ அப்போ வந்து இந்த பொறுப்புகளை வந்து ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டு அதை செஞ்சுட்டு வராங்க. நிறைய பேர் இப்போ வாலண்டரி அட்மிஷன் வரவங்க, நான் வந்து என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்கிறதில்ல, என் பிள்ளைங்களை நான் பார்க்கறதில்ல, நான் என் குழந்தைங்களுக்கு எஃபெக்டிவ் டைம் கொடுக்கறதில்ல, மிச்சது எல்லாமே நான் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன், ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க, ஆனால் நான் வந்து என்னால் எஃபெக்டிவ் டைம் கொடுக்க முடியறதில்ல. 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, மிச்சம் 4 மணி நேரம் வீட்டில் வந்து இருக்கணும், அதுதான் பிள்ளைங்களுக்கான டைமு. அந்த 4 மணி நேரம் அப்பா வருவாங்க, அப்பா நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்மளை வளர்ப்பாங்க, இல்லை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்ம ஒரு குடும்பமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் குழந்தைக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஸோ அந்தமாரி இல்லாமல் அப்பா வந்து அவங்களுக்கான ரோலே சேம் இல்லை, அப்பா அவங்களுக்கான டைமே ஒதுக்க முடியல, நேச்சுரலி வரும்போதே குடிச்சிட்டு வராங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் இல்லை வீட்டிலே வச்சு குடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்தமாரி இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் பேரண்டிங்கில் வரும், நெகட்டிவ் ரோல் மாடலில் வரும். ஸோ இதை மாற்றிக்கிட்டு நம்ம
1: சரிங்க சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச முடியுங்கள். திருச்சி பண்பலையோடு
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வணக்கம், நான் டாக்டர் ராமகிருஷ்ணன், ஆத்மா மலர் மையத்தில் தலைமை மலர் மருத்துவர் பேசுகிறேன். நமது திருச்சியில் வாழும் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், போதை பழக்கம், குடிபோதை, இதனால் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொலைகள், ஆக்சிடென்ட்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நாம் அனைவரும் சேர்ந்து உலக போதை தடுப்பு தினம், மருந்தில்லா போதையில்லா திருச்சியை உருவாக்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம்.
1: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை, நம்பர் 12 தலைநகர் 10th கிராஸ் திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போதை மாற்றம் பாதை. மனநல மருத்துவர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உளவியல் ரீதியாக பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் இணையலாம்.
1: சார், இப்போ போதை மறுவாழ்வு மையங்கள்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து நிறைய மையங்களில் சில மையங்கள் என்னென்னா, அந்த சில பேர் அடித்தாங்க இறந்தாங்க அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சரியான போதை மறுவாழ்வு மையம் எது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள்
2: சார். யூஸ்வலாக இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம அணுகிறாங்க. ஒரு சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்டு, நான் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட். சயின்டிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்னா இது நம்ம மாரி மனநல மருத்துவர்கள், மனநல மருத்துவ மையம் ஒரு பேஷண்ட்டை அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ குடியினால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, மஞ்சகமலம் இருக்கா, கணைய வீக்கம் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பிபி இருக்கா, ஸோ இதெல்லாம் எதிர்நோக்கி அதுக்கப்புறம் இதுக்கான அந்த மது விலக்க சிம்டம் விட்ராயல் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான மாற்று மருந்துகளும் இணை மருந்துகளும் கொடுத்து அவங்கள மெடிக்கல் டீடாக்ஸ் பண்ணணும். இதுதான் ப்ராப்பராக பண்ணுறது.
1: ஓகே.
2: ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம அவங்களுக்கு குழப்பம் வராமல், நடுக்கம் பிபி அதிகமாகாமல், மஞ்சகமலம் இருந்தால் அதுக்கான சிகிச்சைகள், இது எல்லாமே நம்ம பண்ணி அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணணும்.
1: ஓகே.
2: ஸோ நார்மலைஸ் பண்ணாலும் அவங்களுக்கான அந்த கிரேவிங் வந்து உடனே போகாது. அது 2-3 வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ 5 நாள் கழித்து விட்டாலும் அவங்க போய் திரும்ப எடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த முதல் சிகிச்சைகள் இருக்குங்கள, இனிஷியல் மெடிக்கல் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போதை மறுவாழ்வு மையமில் வச்சு அவங்களுக்கான மனநல சிகிச்சைகள் கொடுத்துட்டு, இந்த டிட்டரன் மெடிசின்ஸு, அந்த பிளாக்கிங் மெடிக்கேஷன்ஸு, இதெல்லாம் நம்ம கொடுத்து, ஏன்னா ஒரு அடிக்ஷனை வந்து இன்னொரு நல்ல பழக்கத்தின் மூலம்தான் நம்ம வந்து மாற்ற முடியும்.
1: ஓகே.
2: இப்போ எனக்கு மூளையில் ஒரு விஷயம் நான் பழகிட்டேன், அது எனக்கு உந்துதல் தருது, அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னா இன்னொரு நல்ல பழக்கங்களை கற்றுக்குறது மூலம்தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம உளவியல் ரீதியாக தயாராகிறதுக்கு ஒரு டைம் ஆகும்.
1: ஓகே.
2: ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கான அந்த அவைலபிலிட்டி, அதுக்காக தான் சமூகத்துலேருந்து திரும்ப அவங்களுடைய பழைய ப்ரெஷரு, டென்ஷனு, அந்த மாதிரியான அவங்க வழக்கமாக குடிக்கிறதுக்கான காரணங்கள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் அவங்கள தனிமைப்படுத்தி, இல்லை இது மாதிரியான போதை மறுவாழ்வு மையம், நம்மளுடைய ஆத்மா மைண்ட் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆத்மா மைண்ட் சிட்டி இருக்குது. ஸோ இதில் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்ம 3-4 வாரம் கழித்து அவங்களுக்கான அந்த குடும்ப நல சிகிச்சையும் கொடுத்து ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த டிட்டரன் மெடிசின்ஸுங்கிறது போடுவோம். டிட்டரன் மெடிசின்ஸுங்கிறது மெடிசின் வந்து அவங்க சுய பிரங்கையோடு எடுத்துக்குவாங்க. அது எடுக்கும்போது மேலி குடிச்சனா எனக்கு ஒரு ரியாக்ஷனோ எதுவோ வரும்.
1: பொதுவாக இப்போது ரொம்ப அதீத அடிமையில் இருக்காங்க ஒருத்தர்.
2: ஓகே சார்.
1: போதையால் அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும், இல்லாட்டி இத்தனை மாதம் ஆகும் சொல்ல முடியுமா? ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியும் சொல்ல முடியுமா?
2: யூஸ்வலாக வந்து உளவியல் ரீதியான குடியை ஆப்ஷினன்ட், இல்லை நான் வந்து சோபராக இருக்கேன் அப்படிங்கிறது 1 வருஷத்துலேருந்து 5 வருடம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தொடர் சிகிச்சை வந்து அதுக்கப்புறம் அந்த 1 மாத்திரை இல்லை 2 மாத்திரை வந்து 5 வருடம் வரைக்கும் எடுத்துக்கணும். 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் 12 வருஷம். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா 2006 ஆரம்பித்தோம் நம்மளுடைய போதை மறுவாழ் மையம். ஸோ இது வரைக்கும் ஒரு 75-80,000 பயனாளிகள் இருக்காங்க. ஸோ அதில் 10-12 வருஷமாக 13 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து வெவ்வேறு காரணிகள் சேர்ந்து இருக்கிறதுனால அவ்வளோ நாளைக்கு தேவைப்படும். ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் உறுதியாக இருக்கேன், நான் குடிக்காமல் இருக்கேன். ஸோ இவங்க தான் நம்மளுடைய அந்த ஏ ஆல்கஹாலிக் அனானிமஸ் இதுக்கும் வராங்க. அவங்க அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்னும் புதுசாக குடியிலேருந்து மீளணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கிறாங்க.
1: சரி, இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்காமலேயே மாறணும், அப்படி சாத்தியம் இருக்குதா?

0: சார், இது வந்து போதை ஆல்கஹாலை பொறுத்தளவோ இல்லை எந்த போதையை எடுத்துக்கிட்டனாலும் இப்போ ரொம்ப இப்போ ஸ்மோக்கு அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இதிலே டீடாக்ஸ் தேவைப்படாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த நான் சொன்ன அந்த மூணாவது ஸ்டேஜ் ஆல்கஹால் பாதிப்பில் இருக்காங்கனாலே அவங்க உள்நோயாளியாக சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லது. அவங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பல தடவை அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு விடணுங்கிற எண்ணம் இருக்கும், பல தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களோட முயற்சி எல்லாமே பயனில்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ அந்தமாரி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது, டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு வித் ஃபேமிலி சப்போர்ட்டு அவங்க வந்து அந்த டீடாக்ஸ் வந்து வீட்டில் பண்ணிக்கணுமா இல்லை ஹாஸ்பிட்டலில் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதுக்கான காரணங்கள் வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும். நான் வந்து என் குழந்தைகளுக்காக குடிக்காமல் இருக்கணும், என்னுடைய பொருளாதார நிமித்தம் குடிக்காமல் இருக்கணும், என்னுடைய வேலை பிரச்சனையாகுது அதனால் குடிக்காமல் இருக்கணும், இது எல்லாம் நான் வந்து ஒரு மென்டல் இமேஜ் கொண்டு வந்து என்னுடைய உறவு பாதிக்குது அதனால நான் குடிக்காமல் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் ஒரு இது எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சுவல் கோல் நோக்கி போகணும். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டியும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, எனக்கு தூண்டுதல் தரக்கூடிய வழக்கமான விஷயங்கள் இருக்கும்,
1: ஓகே,
0: க்யூஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் கடைக்கு போகாமல் இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா டீ குடிக்காமல் இருக்கிறது, ஏன்னா மக்கள் டீ குடித்தாங்கன்னா அடுத்து ஸ்மோக் போயிடும். ஸோ அந்தமாரியான இடம் வந்து அவாய்ட் பண்ணுறது, பார்ட்டிஸ் அவாய்ட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனியாக போவாங்க, இப்போ ஒரு சில நம்ம ஊரில் வழக்கமாக பெரிய காரியம் இந்த மாரி இதுனா தனியாக போயிடுவாங்க. ஸோ இதுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதனால அவங்க தனியாக போகாமல் குடும்பத்தோடு போகிறது, நான் தனியாக போனால் குடிச்சிடுவேன், மனைவி மக்களோட போனால் நான் குடிக்க மாட்டேன். ஸோ இதுமாரி தெரிஞ்சுக்கிறது. ஸோ குடிக்கிறதுக்கான காரணிகள் வந்து குடும்பமான வரைக்கும் விலக்கி அதுலேருந்து வெளியில் வர்றது, இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதிலே வந்துடும். நம்ம பர்டிகுலர் அந்த கன்சல்டன்ட் நீங்கள் பார்க்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் வீட்டில் மருந்து எடுத்துக்கலாமா இல்லை உள்நோயாளியே தங்கி அந்த போதை மார்க்கெட்டு சிகிச்சையும் சேர்த்தாப்பில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமாங்கிறது சொல்லிடுவாங்க.
1: சிறப்புங்கய்யா, கடந்த ஒரு மணி நேரமாக போதை மாற்றும் பாதையை மீட்டெடுக்க நிறைய வழிமுறைகளை சொன்னீங்க. திருச்சி ஆத்மா மருத்துவமனையுடைய மூத்த மனநல மருத்துவர் டாக்டர் எம் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், ஐயாவுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஐயா.
0: நன்றி சார்.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது போதை மாற்றும் பாதை. மனநல மருத்துவர் எம் ஸ்ரீதர் அவர்கள் நிலையில் இணைஞ்சு நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கிய போதை மாற்றும் பாதை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மனநல ஆலோசனைக்கு ஆத்மா மனநல மருத்துவமனை
4: மருந்தில்லா போதையில்லா திருச்சி 1909 1901 1901.

0: மற்றும் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கான எஞ்சிய பயன்பாட்டு கால அளவு குறித்த விதிமுறைகளுக்கான வரைவு திருத்தங்கள் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கோரியுள்ளது. தரமான மருந்துகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யவும் வணிகத்தை எளிதாக்கும் நோக்கிலும் இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்தநாள்

நாளையொட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தானை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகஜீஸ்வரி தொடங்கி வைத்தார். பள்ளி கல்லூரி மாணாக்கர், இளைஞர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். போதையில்லா தமிழகம் என்ற சிறப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். பெரம்பலூரில் விழிப்புணர்வு ஓட்டத்தை ஆட்சித்தலைவர் சரண்யா ஹரி தொடங்கி வைத்தார். பணியாளர்களுக்கான பிஎஃப் சேவைகளை வழங்கும் இபிஎஃப்ஓ ஆன்லைன் சேவைகள் இன்று முதல் 3 நாட்களுக்கு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகளால் ஆன்லைன் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 300 கனஅடியாக உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் ஆஸ்திரேலியா பராகுவேவே கோல் எதுவும் போடாமல் டிரா செய்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற போட்டியில் துருக்கி அமெரிக்காவை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. இருப்பினும் குரூப் டி பிரிவில் 3 புள்ளிகளுடன் கடைசி இடத்தை பிடித்ததை அடுத்து கால்பந்து தொடரிலிருந்து துருக்கி வெளியேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம்
1: தெரிந்து செயல் வகை 47 அதிகாரம் 7 குறட்பா.
2: எண்ணி துணிக கருபம் துணிந்த பின் எண்ணோபம் என்பது இழக்கு.
1: நன்றாக எண்ணிய பின்னரே ஒரு செயலை செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின்னர் எண்ணுவோம் என்று எதையும் நினைப்பது குற்றமாகும்.
2: எண்ணி துணிக கருபம் துணிந்த பின் எண்ணோபம் என்பது இழக்கு.
0: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா? விவசாயிகளின் நண்பன் பாம்பு. என்னடாவே விவசாயிகளின் நண்பன் மண்புழுதானே அப்படின்னு பாக்குறீங்களா? இந்தியாவில மொத்தம் 230 வகையான பாம்பு இனங்கள் இருக்கு. அதுல சுமார் 50 இனங்களே நச்சுத்தன்மை வாய்ந்தது. தமிழ்நாட்டுல இந்திய நாகம், கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு அப்படின்னு 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்குதுங்க. இந்த விஷம் உணவுக்காக பிற உயிரினங்களை சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் பயன்படுது, மனிதர்களை தாக்குறதுக்காக இல்லை. நாம அந்த பாம்பு மீது தெரியாம மிதிக்கும் போதும் இல்ல நம்ம கை கால்கள் அது மேல படும்பொழுதும் தான் அது கடிக்க செய்யுது. அதே போல இந்த வகை பாம்புகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து உணவை தேடுமா, பகல் நேரங்கள்ல எங்கேயாச்சும் பதுங்கிதான் இருக்கும். ஒரு எலிய சாப்பிட்டாலே பாம்புகள் சுமார் 1 வேறு எதுவுமே சாப்பிடாம இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல இந்த வகை பாம்புகள் நம்மளோட கண்களுக்கு தெரியறதே இல்லை. அது சரி, விவசாயிகளின் நண்பன் பாம்பு அப்படின்னு சொன்னியே, அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வயல்வெளிகள்ல நெற்பயிர்கள்ல இருக்கிற கதிர்களை எலிகள் சாப்பிட்டு சேதம் செஞ்சிடும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மாதிரியான எல்லா வகை எலிகளையும் பிடிச்சு பாம்புகள் சாப்பிடும், நெற்பயிரும் பாதுகாக்கப்படும். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது சரிதானே? அது சரி, பாம்புகள் பழிவாங்கும், பால் குடிக்கும், மகுடி வாசிக்கும் சத்தத்துக்கு ஆடும், புற்றுக்குள்ள வாழும், மாணிக்க கற்களை உமிழும், இப்படி எல்லாம் பல மூட பழக்க வழக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாரு விலங்கியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் ஆல்பர்ட் ராஜேந்திரன் அவர்கள். ஓகே, இப்ப பாம்புகளை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? 1 பாம்புகளால மட்டும் உலகத்துல சுமார் 100,000 பேர் இறக்குறாங்க. பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு மக்கள் போறதே இல்லையா, ஏன்னா அங்க 5 ஒரு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாம்புகளும் 2 பிறக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல வேடிக்கை என்னன்னா 2 உணவு சாப்பிட சண்டை போடுமா. பாம்புகள் அதன் வாய 150 அளவுக்கு திறக்க முடியுமா? 150 150 எப்படின்னு உங்க வாய நீங்களே திறந்து பாக்குறீங்களா? அதுதான் முடியாது. பாம்புகள் மகுடி சத்தத்துக்கு ஏத்த மாதிரி அசையாதான், பாம்பாட்டியின் உடல் அசைவுக்கு ஏத்த மாதிரி தான் அசையுமா. பாம்பு

0: கண்ணை திறந்துட்டே தான் தூங்குமாங்க. சரி சரி, நீங்களும் அப்படி தூங்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க,
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்பொழுது 12:10. விடியல நோக்கி ஓடுற உலகத்துல வீட்டின் வெளிச்சமாய் திகழும் அன்பு தோழிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது மங்கையர் உலகம். நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரின்றி அமையாது இன்றைய மங்கையர் உலகம். என்ன தலைப்பு அப்படி? இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தண்ணீர். தண்ணீர் நம்ம வாழ்க்கைக்கும் தண்ணிக்கும் ஒரு பெரிய பாச போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்குங்க. வெயில் காலத்துல தொண்டை வறண்டு போய் நாக்கு தள்ளாத குறையா தண்ணி தண்ணின்னு நாம அழிஞ்ச கதைகள். நல்ல காரசாரமா சாப்பிட்டு உரப்பு தாங்காம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள அடிக்காத குறையா தண்ணி தண்ணின்னு வாய துறக்காம கையிலே படம் வரைஞ்சதுன்னு இப்படி நீங்க தண்ணிக்காக பட்ட பாடுகள், மறக்க முடியாத மகிழ்ச்சியான சுவாரஸ்யமான அனுபவங்கள் நம்ம தோழிகளே நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க உங்களுடைய அனுபவங்களை

பகிர்ந்து கொள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 04 31 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240 102 1, வழக்கமான நேயர்களுக்கு 246 102 1 எந்த எண்களை தொட்டு வாருங்க, உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க.

0: நல்ல காரசாரமா சாப்பிட்டுட்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கிற தவிப்பு இருக்கே, அந்த தவிப்பு அப்ப ஒரு சொட்டோட தண்ணி கிடைச்சா, ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா அதுதான் அமிழ்தம். காசு பண நகை சொத்து எதுவுமே தாகத்துல கண்ணுக்கு தெரியாது, ஒரு மடக்கு தண்ணி இருக்கா அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நம்ம தோழிகள் அவங்களுடைய நிறைய தாக பக்கங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த முதல் நேயர் யாரு?
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் ஆபிரகாம் படுதல் நகர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன்.
0: பத்மாவதி அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய அந்த தாக தவிப்பு கதை எங்க கிட்ட சொல்லுங்கம்மா.
1: சொன்ன மாதிரி இந்த காரம் சாப்பிட்டு தண்ணிக்கு படல படிஞ்சு குடிச்சால போல அதெல்லாம் நிறையவே போயிடுச்சுப்பா. நிஜமாவே இந்த தண்ணிக்கு ஒரு பத்து நாள் போனோம்ப்பா, நல்லா பொட்டை கடல போயிட்டோம். பத்து மணி தான் ஆகுது, ஒன்னும் அவ்வளவா தெரியாது அப்படின்ட்டு அரசியம் தண்ணியும் பல கூட கையில் எடுக்காம, ஆனா போக போக வெயில் ஏறிடுச்சு, ஒண்ணுமே பண்ண
0: முடியல.
1: மயக்கமே வந்துடுற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு மயக்கமா என்னன்னே தெரியாதுமா.
0: இந்த
1: சுயநலம் மயக்கம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வு எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது. முதல் முறை ஏற்பட்டுருமா, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு கிடையாது பரவாயில்லையே நினைச்சுட்டு ஒரு மரம் நல்ல ஒதுங்கி நிக்கும் போது எதிர வீட்ல ஒரு அம்மா பாத்துட்டு, ஆமா என்னம்மா பண்ணுது, என்னம்மா பண்ணுது உனக்கு, ஒண்ணுமில்லம்மா கொஞ்சம் களைப்பா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட எதுவும் சொல்ல வந்து உட்காருமா தண்ணி குடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி குடுத்தாங்கம்மா. அந்த 2 லிட்டரே குடிச்ச பிற்பாடு எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. போதுமா என்ன வேணுமா கேட்டாங்க, போதுமா அப்படின்னு சொன்னேன்.
0: சூப்பர்மா, சூப்பர். உங்களுடைய கதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கதைகளை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க ஒவ்வொரு தோழிகளும். தோழிகளே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 04-31 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்களுக்கு 246-102-1 என்ற எண்களை தொட்டு வாருங்க தோழிகளே.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்னைக்கு நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தண்ணி தண்ணின்னு நாம தேடி அழைஞ்ச கதைகளை தோழிகள் நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில அடுத்து எந்த தோழி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா.
5: வணக்கம்மா,
4: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் என்னம்மா? நல்லா இருக்கேம்மா.
5: புதுக்கோட்டை மாவட்டம் பாலந்தர்கம், ரேணுகா தேவி.
4: ரேணுகாம்மா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன் மேம்.
4: நல்லதுமா. அப்புறம் உங்களுடைய கதை என்ன? தாக நீங்க அந்த தாகத்தினால நீங்க தேடி அழைஞ்ச அந்த அனுபவத்துல சொல்லுங்கம்மா.
5: நிறைய இருக்கு மேம்,
4: நிறைய இருக்கு.
5: ஒரு தடவை ஃப்ரெண்டுங்களோட வரப்பூருக்கு போயிட்டு தண்ணி பாட்டில கொண்டு போனா, கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அது இல்ல முடிஞ்சிருச்சு. திருப்பி கொஞ்ச நேரம் ஆயிருச்சு, அங்க பொறுக்கிட்டு வர. அப்ப தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். மழை நாளா இருந்தா அங்கே ஏதாவது ஒரு ஓட ஓரத்துல ஊத்து மாதிரி பறிச்சு கூட தண்ணி மோண்டு குடிச்சிருக்கோம். அப்படி மழை வெயில் நாளா இருந்தா ரொம்ப சிரமம்தான். எப்படியாவது தாகத்தை ஒண்ணு இது பண்ண முடியாது, எப்படியாவது வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னுட்டு ரொம்ப சிரமப்பட்டு கூட வந்திருக்கேன் சில டைம். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா ஆடு மாடுகள் இருக்கிறதுனால நாங்க வயல்ல தான் அதிக நேரம் இருப்போம். தண்ணி எப்பவும் குடத்துல கொண்டுட்டு போவோம். பத்தாத நேரம் வேற வழி இல்லைன்னா நம்ம அதை இது பண்ணிதான் ஆகணும். ஆனா அந்த தண்ணி ஒரு நேரம் சாப்பாட்டையே பிரேக் பண்ணும். அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அது சாப்பாடு கூட நினைக்க மாட்டோம். தண்ணி இல்லைன்னு சொன்னா ரொம்ப சோர்ந்து போயிரும் உடம்போ மனசு எல்லாமே.
4: உங்க சோர்வையே இந்த தீக்குறது இந்த தண்ணீர் தான் அப்படின்னு ரொம்பவே அழகா பதிவு செஞ்சிருக்கீங்கம்மா. நன்றிமா. தொடர்ந்து நிறைய தகவல்களை எங்ககிட்ட சொல்லுங்க. நேர்களே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட அறிமுக நேர்களுக்கு 240-102-1, வழக்கமான நேர்களுக்கு 246-102-1 என்ற எண்ணை தொட்டு வாருங்க தோழிகளே. நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட். கேட்டணிஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். பேருந்துல, ரயில்ல பயணம் பண்ணிருப்ப நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி பாட்டில் காலியாயிருக்கும். எப்படா தண்ணி கிடைக்கும்னு தவிப்போட இருப்போம்ல. தாகம் மனிதர்களை எவ்வளவு பலவீனமாக்குது, அதே சமயம் ஒரு சொட்டு தண்ணீரோட மதிப்பை எப்படி புரிய வைக்குது.

0: பேசுவோம் தோழிகளே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த தோழி யாரு, எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் அம்மா. வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா.
1: கரூர் மாவட்டம் வாலிம்பட்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க தண்ணீர் தேடி அலைஞ்ச அந்த கதையை சொல்லுங்கம்மா எங்ககிட்ட.
1: அப்பெல்லாம் வாட்டர் கேனெல்லாம் கிடையாது மேடம். சிப்பன் பஸ்ல தான் தண்ணி எல்லாம் கொண்டு போவோம். நாங்கெல்லாம் ஆடு மாடு தான் மேய்ச்சோம்.
0: சரிங்கம்மா.
1: இருக்கிற முட்டில குடிப்பா இல்லன்னா ரொம்ப ஒரு வாட்டியெல்லாம் ரொம்ப சிறக்கம் தட்டுச்சு. அப்போது மாடு வைக்கிறப்ப மாடு மூத்தத்தை கூட மூஞ்சி கழுவணும்.
0: அச்சோ
1: ஆமா, கிறக்கம் செம்ம வெயில். அந்த வெயில் இருக்கிறது இல்லையே ஒரு பக்கத்து தண்ணி, அது என்னன்னு அதை மூஞ்சாச்சு கழலாம்னு கழுவணும் மேடம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. தாகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்துட்டா எவ்வளோ வேணாலும் இறங்கி போகுங்கிற அளவுக்கு இருக்குல்ல. தாகம் எடுத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது புண்ணியம். யாராச்சும் தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்குறப்ப உடனே எழுந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உனக்கு வந்து தாகமாக இருக்கும்போது யாராச்சும் தண்ணி கொடுப்பாங்க. இப்படிலாம் வீட்டு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்கல்ல, அதுக்காகவே நான்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து யாராச்சும் தண்ணின்னு கேட்டாலே கொடுத்துருவேன். நிகழ்ச்சியோட நம்மோட நிறையா தோழிகள் நிறையா தண்ணீர் தேடி அலைந்த அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம கேட்க போற அடுத்த பாடல்

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தங்கத்தை கூட லாக்கர்ல பூட்டி வைக்கலாம், ஆனா தண்ணிய குடத்துல பூட்டி வச்சாலும் தாகம்னு வந்துட்டா குடிச்சுதானே ஆகணும். அதுதான் தண்ணியோட பவர். தாகம் அப்படிங்கறது வெறும் தவிப்பு மட்டும் இல்லைங்க, தண்ணீரோட மதிப்புக்கான விழிப்பு. உலகத்துல நாம எவ்வளோ பெரிய பணக்காரரா ஆனாலும் தொண்டை வறண்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கும் போது நம்ம உயிரை காப்பாத்துறது நம்ம நகையோ பணமோலாம் இல்லைங்க, ஒரு சொம்பு தண்ணி தான். இன்னைக்கு மங்கையர் உலகத்தில் தோழிகள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு நிகழ்வுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தண்ணி தண்ணின்னு சொல்லி எனக்கும் செம்ம தாகமாக இருக்குது, நானும் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் உங்கள் அன்பு தோழி லாவண்யா. நேர்களே, நீங்கள் உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் எங்ககிட்ட ரொம்பவே அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க. இன்றைய மங்கையர் உலகம் இனிதே நிறைவு பெறுகிறது.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக

0: இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு

0: சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாபூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்கள் வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதுல இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால மொத்தமா பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில எனக்கு கிடைச்சது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்ப நான் 3500 ரூபா போல பில் கட்டிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்ப எனக்கு வரதில்ல. அதனால இப்ப நான் என்னோட வீட்டுல வந்து ஏசி மிக்சி கிரைண்டர் லைட்டு ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியாலியை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: நேர்களின் கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கைலுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கையடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கேக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இப்பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் இந்த ஆலைகள் இன்னும் 1 மாதத்திற்குள் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தின் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உண்டியலில் 1,61,00,000 ரூபாயும் 603 கிராம் தங்கம்

தங்கம் 5780 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க. இது சத்தியம் திரைப்படத்தில் பி சுசீலா பாடிய பாடல். யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா வேலாயுதம், திரவிய மலர், துர்காதேவி, தன்வேக், சந்துரு, விஸ்வா, அருள், வீரமுத்து, பெரியக்காள், ஜெயசுதன், முத்து, கண்ணன், சிவகாமி, குருப்ரியா, பிரணீத், நல்லுசாமி இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. கீரனூர்லேருந்து சாமி, சூசை மேரி, மில்டன் ராஜ், ரெக்ஸ், தாமஸ் மில்டன், டார்வினா ஆண்டோ இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.
1: தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்டி தகட்டாக சொல்லு தாண்

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல். கௌரவம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சி. பாடல் கேட்டிருக்காங்க, பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் பி சுஷீலா பாடியது. மணப்பாறையிலிருந்து வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஹர்திக், ரதுல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, ஹேமா, சபரி, லக்ஷா, லக்ஷ்மி, லிசாத், மணவையிலிருந்து சந்திரசேகர் பார்த்திபன்.

சென்னை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 2:15 நாம் கேட்கலாம். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க புதுக்கோட்டையிலிருந்து அனிதா அவர்கள். உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கற்பனையில் கலைபடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விளையாட்டுகள் எல்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விளையாடணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நீங்களும் விளையாடலாம் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில். கேட்டது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 1:30.
1: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேரு மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 வயது. காந்தியடிகள் மேற்கொண்ட

சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து நான்கு மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்துல தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலேயும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேக்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவரு அப்ப 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்துல போய் தொழிலாளியா வேலை செய்யறாரு. அவங்க குடும்பத்துல வெளியில வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்கிறவர் அவர் ஒருத்தர் தான். மாசம் 14 ரூபாய் சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்ப மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதுல தான் திருமணம் பண்ணுறாரு. அவருடைய தாய் மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்றாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி, பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்கா போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜு நாயுடு அவரு திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18/11/1936 என்று மறைகிறார். 2 ஆயுள்தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல்தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போசி சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946

தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 வரை தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வாவூசியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல அவர் எழுதிய வீரவாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரவாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வாவூசியை, வீரவாண்டிய கட்டபொம்மனையெல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டை

0: பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்புள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952 முதல் 1954 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972 முதல் 1978 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986 முதல் 3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பை எல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பளை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்பாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப் பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் தொடர்பாக தகர்க்கும்போது போதைப் பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை

0: தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மொஹரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
4: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம்.

0: அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நைட்டு இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: the series marks the start of a new T20 cycle for India, who will be playing its first T20 international since lifting the T20 World Cup. Captain Shreyas Iyer will lead a young squad that includes 15-year-old batting prodigy Vaibhav Suryavanshi. In the FIFA World Cup, Australia has qualified for the knockout stage after playing out a goalless draw against Paraguay in their Group D clash at the San Francisco Bay Area Stadium this morning. In another Group D fixture, Turkey signed off its World Cup campaign on a positive note with a 3-2 victory over the USA at Los Angeles Stadium. In another match, the Netherlands outclassed Tunisia by 3-1 in Kansas City to top Group F and set up a knockout clash with Morocco. In another Group F fixture, both Japan and Sweden stormed into the round of 32 as they played a 1-1 draw at the Dallas Stadium this morning. Japan will now face five-time champion Brazil in the next round. Ecuador also advanced to the knockout stage, beating Germany 2-1 in a Group E clash at the New Jersey Stadium early this morning. In men's hockey, India will face arch rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:20 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for united fight against drugs, says drug menace poses threat to national security and future of youth. Uttar Pradesh police arrest 8 people in connection with Ram Mandir donation embezzlement case. India, along with 34 nations, signs US-led initiative to build resilient AI supply chains. Prime Minister Narendra Modi recalls sacrifices of Hazrat Imam Hussein on Muharram. In men's cricket, India to take on hosts Ireland in T20 International in Belfast this evening. All eyes on debutant prodigy Vaibhav Suryavanshi. And Australia qualify for knockout stage after goalless draw against Paraguay in Group D clash in FIFA World Cup. With that, we end the midday news.
1: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் இப்பொழுது 2:15. இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது கோழி வளர்ப்பு. படிச்சது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம், ஆனா இப்ப பாக்குற வேலை விவசாயம். என்ன இது, எல்லாருமே விவசாயத்தை விட்டு வேற வேலைக்கு போவாங்க, இவங்க என்ன மருத்துவம் சார்ந்த பணியிலிருந்து விவசாயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அவங்கள சந்திக்கும் போது நாங்களும் அதே கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில், சுயதொழில் செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்தேன், அது விவசாயமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குமே அப்படின்னு தான் விவசாய தொழிலை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாங்க. 4-5 மாடுகள்ல இருந்து தன்னுடைய சுயதொழில் கனவை தொடங்கின புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிலிவளம் பகுதியை சேர்ந்த ஏ அனிதா அவர்களுடைய பயணம் இப்போ எந்த அளவுல இருக்கு, இதுல இவருக்கு கிடைத்த அனுபவமும் அங்கீகாரமும் என்ன, தெரிந்து கொள்வோம் இந்த நேர்முகத்திலிருந்து.
3: ஜெர்சி வாங்கணும் சார்.
4: சரிங்க.
3: ஒரு 4-5 மாடு வாங்கினோம், பால் வென்றுட்ட பால் ஊத்திட்டு இருந்தோம், அது எங்களுக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் ஆவின் சொசைட்டி ஒன்று பதியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிஞ்சு நானே அதை நடத்திட்டு இருக்கேன். நான் தான் செக்ரட்டரி.
4: பாலெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள பெரும் பாடெல்லாம் இருக்கும்.
3: இல்ல, எங்க ஊர்ல எல்லாருமே பால் கொண்ட வெளியில கொடுக்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க.
4: அதனால
3: ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பிச்சு எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அங்கனுக்குள்ள பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் பால் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது பக்கத்திலேயே ஊருக்குள்ளேங்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு.
4: சரிம்மா, நீங்க இப்போ போய் ஆவின்ல ரெஜிஸ்டர் பண்றதுனா அது ஒரு பெரிய ப்ரொசீஜரா இருக்கு.
3: எல்லாமே பண்ணணும்.
4: ஆவின்ல வந்து ஒரு முகவர் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க.
3: ஆவின்ல வந்து நம்ம முகவர் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சங்கத்தை ஒன்று ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து 11 உறுப்பினர்கள் சேர்க்கணும். சேர்த்து டிஆர்ட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே பால்வளத்துறையில் வந்து அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம தீர்மானம்லாம் போட்டு நம்ம உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அங்கே லெட்டர் கொடுத்தோம்னாக்கா அவங்க பர்மிஷன் கொடுத்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஒரு நம்பரோட. இப்போ எங்கள் சங்கத்தோட நம்பர் வந்து டிஆர்டி 2252 பிலிவளம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம்.
4: சிறப்பு. இப்போ உங்கள் சங்கத்தில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க?
3: 50 பேர் இருக்காங்க.
4: 50 பேர்.

0: நாளைக்கு எத்தனை லிட்டர் மா கலெக்ட் பண்ணி ஆவினுக்கு கொடுக்குறீங்க?
1: சம்மர் டைமில் வந்து காலையில் ஒரு 100 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 70-80 அப்படி போயிட்டுருக்கு. மழை காலத்தில் வந்து செப்டம்பர் அக்டோபர்லலாம் காலையிலே ஒரு 160-லேருந்து 200 லிட்ரு போகும், சாயந்தரம் 120 லிட்ரு போகும்.
0: ஏமா வெயில் காலத்தில் இவ்வளோ குறையுது பால், மழை காலத்தில் அவ்வளோ கூட வருது. ஆனால் தேவைக்கேற்ப தான், மழை காலத்தில் தான் டீ குடிக்கணும்னு தோணும், கரெக்டாக தான் வேலை செய்யுது, ஆனால் ஏன் அந்த வெயில் காலத்தில் குறையுது?
1: வெயில் காலத்தில் மாடுகளுக்கு மேய்ச்சல் இருக்காது, அதனால பால் உற்பத்தி குறைஞ்சிரும்.
0: சரிம்மா, நீங்கள் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதுனால, அதனுடைய செயலாளராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அதில்?
1: ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு அப்படின்னு ஒரு
0: அடையாளத்தை
1: வந்து முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ எல்லாருக்கும் புலிவளத்துல தெரியும் அப்படின்னா, பால் சொசைட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கான அடையாளம் அது ஃபர்ஸ்ட்.
0: அனிதா அப்படின்னா தெரியும்
1: தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அது ஒரு சேவை மாதிரி. அவங்க பால் கொண்டு ஊத்துறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே சௌரியமாக இருக்குது, எத்தனை மணிக்கு கொண்டு வந்தாலும் வாங்கிக்குவோம், அதனால அது ஒரு சௌரியமாக இருக்குது. எனக்கு வந்து அதில் வந்து 6000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நாங்கள் அதில் வேலை பார்ப்போம்.
0: சிறப்பு. அதாவது நீ முதல்ல 49 பேர்த்துக்கு ஒரு உதவி பண்ணிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயமா. சிறப்பு. மாடு வளர்த்தீங்க, அப்புறம் எப்படி விவசாயத்துக்குள்ள வந்தீங்க?
1: மாடு வளர்த்தோம், அதுக்கு வைக்கோல் கிடைக்காம ரொம்ப தூரம் அலைஞ்சு இது பண்ணோம். சரி, விவசாயம் பண்ணால் வந்து மாட்டுக்கு வைக்கோல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இது. அந்த மாட்டோட எருவெல்லாம் வந்து குப்பையா பயன்பட்டுச்சு, அதுக்காண்டியே விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல இறங்கணும்.
0: சரிம்மா, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல நிலம் இருக்கணும்ல, விவசாயம் பண்றதா? நிலம் இருந்ததா உங்கள்ட்ட?
1: நிலம் கொஞ்ச நிலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்.
0: சரிங்கம்மா. அப்புறம் அதுக்கு தண்ணி பாசனம் அதெல்லாம் எல்லாம் பார்த்து செஞ்சீங்களா, இல்ல உங்களுக்கு ஆத்து பாசனம் அது மாதிரி? இல்ல,
1: எங்களுக்கு கேணி பாசனம் இருக்குது.
0: நல்ல தண்ணி ஊத்தலாம் இருக்கமா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரிங்கம்மா. அப்புறம் என்ன, நெல் போட்டீங்களா இல்ல வேற எதுவும் வச்சீங்க?
1: நெல் தான், கவுனி.
0: அதுவும் பாரம்பரிய அரிசியா? சரிம்மா.
1: சாப்பாட்டுக்கு டீலக்ஸ் தான் போடுவோம், பொன்னியில அது ஒரு ரகம், அது பண்ணிக்குவோம். கவுனி போடுவோம், ரெண்டும் மாத்தி மாத்தி பண்ணிக்குவோம்.
0: அதெல்லாம் உங்களுடைய உணவு தேவைக்காகவா இல்ல
1: வெளியிலயும் கொடுத்துருவோம் சார்? எங்களோட தேவைக்கு வச்சுட்டு பாக்கிய வந்து எங்க கிராமத்துக்குள்ளே கொடுத்துருவோம். கவுனி எல்லாம்
0: உங்க ஊர்லயே சேல்ஸ் ஆயிருக்கு?
1: பண்ணிக்கலாம்.
0: இப்ப மாடு வளர்த்தீங்க, மாட்டுக்கான உணவை கொடுத்துட்டீங்க, எப்படிமா கோழி வளர்ப்புக்குள்ள வந்தீங்க?
1: மறுபடியும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணப்பதான், சரி கோழி வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு நாட்டுக்கோழி வளர்த்து பார்த்தோம். நாங்கள் போகிற வழியில் வர்ற வழியில் பார்க்குறப்போ அந்த மாதிரி பண்ணைகள் இருந்ததை பார்த்துட்டு, சரி நம்மளும் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். பொருளாதார வசதி இல்லாததுனால கம்பெனிக்காரங்கள்ட்ட பேசி அவங்க எங்களுக்கு ஒரு 10 லட்சரூபா லோன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் பண்ணையை ரெடி பண்ணி இப்போ நாங்கள் நல்லா சக்ஸஸாக பேங்க்ல வாங்கின லோனையும் கட்டிக்கிட்டு தொழிலையும் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம்.
0: இதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? கோழி வளர்ப்பு
1: பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சார். புதுக்கோட்டையில் கால்நடை மருத்துவமனையில் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்.
0: எத்தனை நாளுமா பயிற்சி?
1: 1 மாசம் கொடுத்தாங்க.
0: என்ன நாளமா சொல்லி கொடுத்தாங்க?
1: கோழி வளர்ப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை, சந்தைப்படுத்துதல் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்தாங்க.
0: எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 1 மாசமும் எதுவும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்களா? எதுவும் கட்டணம்
1: இல்ல? இல்ல, ஃப்ரீயா தான் சார் சொல்லி கொடுத்தாங்க, எதுவும் கட்டணம்லாம் எதுவும் வாங்கிக்கல. இப்பவுமே நம்ம கோழிகளுக்கு எதுவும் பிரச்சனை, ஆடு மாடுக்கு எதுவும் பிரச்சனைன்னு எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு மெடிசன் எல்லாம் நமக்கு வந்து எழுதி போன்ல அனுப்பிச்சு விடுவாங்க, நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம்.
0: சரிங்க. இப்ப நீங்க நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு, ஆனா கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்கன்னா பிராய்லர் தானே வளர்க்க?
1: நாட்டுக்கோழி தனியா நாங்க வளர்க்குறோம் சார், பிராய்லர் கோழி வந்து கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க.
0: கம்பெனி கொடுக்குறாங்க.
1: வெளியில திறந்து விட மாட்டோம், கோழியோட சேர்த்து ஒரு கூண்டுல அடைச்சே தான் வச்சிருப்போம். ஏன்னா காகம், பிராந்து, கீரி இதெல்லாம் பிடிச்சிரும், அதனால திறந்து விட மாட்டோம். ரெண்டு கோழி சேர்ந்த மாதிரி அடை வச்சு ஒரு கோழியிலே குஞ்சுகளை சேர்த்து விட்டுட்டு ஒரு கோழியை வெளியில விட்டுருவோம், சீக்கிரம் முட்டையிடுறதுக்காக. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த கோழியும் வெளியில விட்டுருவோம். அது மாதிரி நாங்க குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்காண்டி அதை நாங்க அது மாதிரி பண்ணிக்குவோம் சார்.
0: நீங்க சொல்ற ரொம்ப பெரிய விஷயமா இதுல நிறைய இருக்கு. அப்புறம் என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்கிறத சொல்லுங்க இந்த கோழிகளுக்கு, நாட்டுக்கோழிகளுக்கு.
1: நம்ம வீட்டுல மிஞ்சிற சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொடுப்போம், அரிசிகள் கொடுப்போம். கடையில விக்குது கோழி தீவனம் சொல்லிட்டு, சோளம், கம்பு எல்லாமே சேர்ந்து கலந்தது, அதுவும் வாங்கி கொடுப்போம். ஏதாவது நோய் மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா சின்ன வெங்காயம், துளசி அதெல்லாம் கொடுப்போம்.
0: இந்த இப்பெல்லாம் மழை பெய்யுது இல்லம்மா, அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்பாங்களே, அதெல்லாம் எப்படிமா சமாளிச்சுக்கிறீங்க நாட்டுக்கோழி வளர்க்கும் போது?
1: எந்த நோய் வரல அது மாதிரி.
0: வேற அதாவது கோழி இப்ப வந்த ஒருபாடு அதுக்கு எதுவும் தடுப்பூசி எதுவும் போடுறீங்களா நாட்டுக்கோழி
1: வர்றதுக்கு முன்னாடியே போட்டுறணும் சார்.
0: என்ன டயத்துல போடுவீங்க?
1: கோழி குஞ்சுகள் பொறிச்சு 1 வாரத்துல வேக்சின் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு ஒரு வேக்சின் போட்டுக்குவோம். அது வந்து கண்ணுலையும் மூக்குலையும் 1 சொட்டு கொடுப்போம் அந்த வேக்சின்.
0: அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு
1: இயல்பா
0: இருக்கும். அப்புறம் நீங்க விக்கிற வரையும் வேற எந்த வேக்சினும் போட மாட்டீங்க?
1: பக்கத்துல நிறைய கோழிகள் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு நோய் இருந்துச்சுன்னா அதுலதான் அது வந்து நோய் பரவுறது. நாங்க தனியா வச்சிருக்கனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது இல்லை.
0: சரிங்க. இப்ப

0: நீங்கள் வந்து பிராய்லர் கோழினா கூட இந்த கோழி அந்த கோழின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஏதோ நாட்டுக்கோழியெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அது பாட்டுக்கு அலையும். எப்படிம்மா இந்த கோழிக்கு தான் வந்து நான் சொட்டு மருந்து போட்டேன், ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வேக்சின் கொடுத்துட்டேன்னு
1: நம்ம
0: கண்டுபிடிச்சிக்குவீங்க?
1: வந்து கோழி குஞ்சுகளை அடைச்சி வச்சு வேக்சின் போட்டுட்டு அடுத்த பக்கம் அடைச்சி வைக்கணும் சார், அது மாதிரி தான் பண்ணணும்.
0: சரிங்கம்மா. அப்புறம் எப்படிம்மா இந்த கோழியை ஏமாத்துறீங்க? கரெக்டாக 15 நாளையில் பிரித்து கோழி குஞ்சை ஒன்றா சேர்த்துருவீங்க. 1000 தான் அந்த தாய் கோழி இருக்குல்ல, வேறு கோழி குஞ்சாக இருந்தால் வெரைட்டி வெரைட்டி கொத்துதேம்மா.
1: கொத்தாது சார், நம்ம நைட்டில் சேர்த்து விட்ருவோம், சேர்த்துக்கோம். அதுக்கப்புறம் தாய் கோழியை பிரிச்சிட்டோன்னா குஞ்சு தீவனம் தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்.
0: விரட்டாதாம்மா,
1: இல்லை விரட்டாது.
0: ஆச்சரியமாக இருக்குமா. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து அடுத்து 15 நாளாக பிரித்து விட்டு திருப்பி சீக்கிரம் முட்டையிடுந்தேன். என்ன தான் இருந்தாலும் அது திருப்பி அது ஒரு பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாளும் ஆகும் முட்டையிடுறதுக்கு?
1: 18 நாள் 20 நாளில் மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சிடும் சார்.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 நாட்டுக்கோழியில் எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க?
1: சேவல் வந்து ஒரு 8-9 சேவல் வச்சுக்குவோம் சார். இதில்
0: குஞ்சு பொரிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்?
1: 18 நாள்லேருந்து 19 நாள் அடை வச்சதுலேருந்து.
0: வெயில் காலத்துலலாம் வைப்பீங்களா?
1: அப்போ சார்
0: எம்மா கூலாயிருமாங்களே?
1: இல்லை சார், கண்டினியூவாக நாங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்போம்.
0: நம்ம இப்போ அதே போல் பிராய்லர் பண்ண வச்சுருக்கேன்றீங்க, எத்தனை கோழி வச்சுருக்கீங்க, அது எப்படி பராமரிப்புங்கிறத சொல்லுங்கள்.
1: பிராய்லர் வந்து ஷெட்டு போட்டு தான் சார் வச்சுருக்கோம் நாங்கள். கம்பெனிக்காரங்க வந்து நமக்கு ஷெட்டு என்ன அளவில் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காற்றோட்டமான இடமா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதில் நம்ம ஷெட்டு போட்டு தான் வளர்த்துட்ருக்கோம். 10,500 கோழி வளர்த்துட்ருக்கோம்.
0: ஷெட்டு எவ்வளோ தூரம்?
1: ஷெட்டு வந்து நீளம் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அகலம் வந்து 25க்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதான் அகலம். உயரமும் வந்து நல்ல உயரமாக வச்சுட்டோம்னாக்க ஒரு 9 அடி வரைக்கும் சைடில் உயரம் வச்சுட்டோம்னா காத்தோட்டமாக இருக்கும் கோழிகளுக்கு. நல்லா காத்தோட்டம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்.
0: சரிங்கம்மா. அதுக்கு தீவனம் இல்லாமல்
1: எந்த கம்பெனியில் வந்து நமக்கு கோழி குஞ்சுகள் தர்றாங்களோ அவங்களே அதுக்கான தீவனம் கொடுத்துருவாங்க, மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க.
0: கோழி குஞ்சுகளும் அவங்களே கொடுத்துருவாங்க?
1: கோழி குஞ்சுகள் அவங்க கொடுத்துருவாங்க தீவனம். அதுக்கு தகுந்த தீவனம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தீவனம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. முதல் வாரத்திலேருந்து கடைசி வாரம் வரைக்கும் ஒரு ஒரு 4 ரகம் 5 ரகமான தீவனங்கள் கொடுப்பாங்க, அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க சார்.
0: ஆ சரிங்கம்மா. இப்போ அவங்க கோழி குஞ்சு கொடுத்து எத்தனாவது நாள் அவங்க வாங்கிட்டு போவாங்கம்மா?
1: கோழி குஞ்சு கொடுத்து 36-40 நாளுக்குள்ளே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
0: சரிங்கம்மா. கொடுக்குறப்ப எவ்வளோ இடம் இருக்கும், அவங்க வாங்குறப்ப எவ்வளோ இடம்?
1: அவங்க கொடுக்குறப்போ வந்து 40 கிராம்லேருந்து 60 கிராமுக்குள்ளே இருக்கும் சார். 36 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே நம்ம 2 கிலோவிலேருந்து அதுக்கு மேலே கூட இருக்கும். சம்மர் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயிட்டு, பாக்கி விண்டர் சீசன்லலாம் நல்லாயிருக்கும் வெயிட்டு.
0: அந்த பிராய்லர் கோழிகளுக்கும் வேக்சின் போடுறது உண்டு?
1: வேக்சின் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வேக்சின் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற எந்த மெடிசன்ஸும் அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, வேக்சின் மட்டும் போட்டுக்கோம்.
0: அப்புறம் தீவனம்.
1: தீவனம்
0: இரவெல்லாம் வந்து லைட்லாம் ஏமா எரிய விடுறாங்க?
1: அது வந்து டே நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சார் தீவனம், அதனால தான் அந்த வெயிட் வர்றது.
0: சரி. அப்புறம் வந்து அந்த கழிவுகள்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அகற்றணும்?
1: கீழே பெட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா தேங்காய் மஞ்சி அந்த தூள் தான் போடுவோம், அதை வந்து கிண்டி கிண்டி விடணும். 40 நாள் கழிச்சு தான் அதை வந்து நாங்கள் எடுப்போம்.
0: 40 நாள் எல்லா கோழியும் வித்த விற்பாடு?
1: ஆமாம்.
0: அப்போ வந்து 40 நாள் கழித்து கோழி பண்ணால் காலியாயிரும்?
1: ஆமாம் சார், ஃபுல்லாகவே அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து விவசாய நிலத்தில் போட்டுக்கலாம், அதுவே டிமாண்டாக தான் இருக்குது.
0: திருப்பியும்
1: அதை கிளீன் பண்ணி ஷெட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணி அவங்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, கிருமி நாசினி, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதோட தீவன டப்பா தண்ணி டப்பா எல்லாமே எடுத்து கழுவிட்டு ஷெட்டெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக தேங்காய் மஞ்சிலாம் போட்டதுக்கப்புறம் தான் கோழி குஞ்சுகள் கொடுப்பாங்க.
0: இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுமாமா இல்லை ஒரே நாளிலே முடிச்சிருவீங்களா?
1: அந்த ஷெட்டு நம்ம எவ்வளோ பெருசு வச்சுருக்கோம் அந்த அளவை பொறுத்தது, வேலையாட்கள் கிடைக்கிறத பொறுத்து எங்களுக்கு ஒரு 5 நாள் ஆகும்.
0: அப்புறம் திருப்பியும் அவங்க வந்து மறுபடியும் அதே மாதிரி குஞ்சுகளை கொடுப்பாங்க?
1: ஆமாம், 15 நாள் ஆயிரும் சார் அவங்க திருப்பி நமக்கு தர்றதுக்கு, கோழி பிடிச்சதுலேருந்து 15 நாள் ஆயிரும்.
0: சரிம்மா. இப்போ இந்த வளர்க்கக்கூடிய 10,500 கோழிகளுக்கு எத்தனை கூலி ஆட்கள் தேவைப்படுறாங்க ஒரு நாளைக்கு?
1: நாங்கள் 2 பேர் தான் சார் பார்த்துக்குறோம்.
0: நீங்களும் உங்கள் கணவர் மட்டுமே?
1: கணவரும் பார்த்துக்குவோம். எங்களுக்கு ஏதாவது வெளியில் வேலை இருந்தால் யாராவது ஒரு பேர் ரெண்டாலும் கூப்பிட்டுக்குவோம்.
0: இப்போ 1.5 மாதம் உங்களுடைய உழைப்புக்கு அதில் ஊதியம் ஓரளவு கிடைச்சிருமா?
1: கிடைச்சிரும் சார், நிச்சயமாக கிடைக்கும். அதில்
0: இப்போ நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னம்மா?
1: கண்டிப்பாக செய்யலாம் சார், கொஞ்சம் தனியாக இருந்தால் நல்லது, பக்கத்தில் நோய் தொற்று வராமல் இருக்கும், வேற எதுவும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போனிச்சு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது. தனியாக இருந்தால் நல்லா செய்யலாம், நிச்சயமாக லாபகரமான தொழில் தான் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு. படித்து ஆளாக வர்றதை விட ஆடு மாடு மேய்ச்சி ஆளாக வந்துடலான்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செஞ்சால் நல்லா வந்துடலாம். இன்றைக்கெல்லாம் பால் 1 லிட்டர் 50 ரூபா, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் விற்றா கூட சரியாக போச்சு. ஒருத்தவங்கள்ட்ட கூலிக்கு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம சுய தொழில் செஞ்சிடலாம்.
0: அது உங்களுடைய அனுபவ பாடம்.
1: ஆமாம்,
0: கட்டாயம். ஆமாம். இப்போ இந்த கோழி வளர்ப்பு சார்ந்து இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 99 43 63 66 76 75 75 8
0: 8 சிறப்புமா. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டா எல்லாத்துக்கும் ஆலோசனை தருவீங்க?
1: தருவாங்க.
0: சரி.
2: இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்.

0: என்ன தனபாலு கையில அட்டை?
1: இந்தா பாரு மணிமேகலை.
0: மண்வள ஆரோக்கிய அட்டையா? என்ன இது?
1: இது தெரியாமலையா விவசாயம் பாக்குற? விவசாயத்துக்கு மண்வளம் தானே அடிப்படை. அத முறையா பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தானே உரத்தை பயன்படுத்தணும், நீர் பாய்ச்சணும்.
0: இத்தனை வருஷமா உரம் போடலையா?
1: இல்லன்னு சொல்லல, வேளாண்மைய அறிவியல் நோக்குல செய்யறதுதான் புத்திசாலித்தனம். மண்ணுக்கு பொருந்தாத வகையில அதிகமா ரசாயன உரத்தை போட்டு வளம் கெட்டு போச்சு. இப்ப சிரமப்படுறோம். சரியான அறிவியல் அணுகுமுறை இருந்தா விவசாயத்துக்கான உள்ளீட்டு செலவு கணிசமா குறையும், மண்ணோட தரம் அதிகமாகும். அதுவும் இல்லாம பாசன நீரு, பயிர் தன்மை, இப்படி மற்ற விவரம் எல்லாம் இந்த அட்டையில குறிச்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து வேளாண்மையை கண்காணிக்கிறதுக்கு இந்த அட்டை ரொம்ப உதவியா இருக்கும்.
0: அப்போ விளைச்சலும் அமோகம்னு சொல்லு.
1: இரண்டாயிரத்தி 2015 ஆண்டிலிருந்து பயன்பாட்டில் இருக்கும் மண்வள ஆரோக்கிய அட்டையினை பெற்று இந்தியாவின் 6 கோடிக்கும் மேற்பட்ட வேளாண் பெருமக்களோடு நீங்களும் இணைந்திருங்கள்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் உழைப்பவர் அரங்கம். கைகள்ல திறமையும் மனசுல ஆர்வமும் இருந்துச்சுன்னா சாதாரண பொருள் கூட அழகிய கலைப்பொருளா மாறும். அப்படி நிகழ்காலத்துல நடக்கிற நிகழ்வுகளை காலத்துக்கும் நினைவுல வச்சுக்கிற கலைப்பொருளா மாத்தி கொடுக்கிற தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா இவங்களோட கலைப்பயண அனுபவங்கள் இந்த வாரமும் தொடர்கிறது.
4: மனிதருடைய போட்டோ மட்டும் தான் பார்த்து நீங்க வரையறீங்க, அதை எப்படி நீங்க நேச்சுரலா கொண்டு வருவீங்க?
5: ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் தான் மேம் இருக்கு. நம்மளுடைய விஷன் ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கும், இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி தான். உங்களுக்கு 5 ஸ்டாஃப் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பண்ணி முடிச்சுட்டு உனக்கு இது மாதிரி இந்த வியூ வருதான்னு கேட்பேன். அவங்களை கேட்கும்போது இது இல்ல சார், இது தப்பா இருக்கு, இந்த இடத்துல இதை பண்ணிருக்கலாமே, அதாவது சஜஷன்ஸ் கேட்க கேட்க தான் எங்களுக்கு வந்து இம்ப்ரூவைசிங் பண்ணுவோம். எடுத்தோடனே ப்ராடக்ட் கொண்டு போய் கஸ்டமர்ட்ட காட்ட மாட்டோம். இம்ப்ரூவேஷன் இந்த ப்ராடக்ட் இல்ல மினியேச்சர் இல்ல எந்த கலைகள் இருக்கு வந்து கல்லூரியில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பட்டமளிப்பு விழான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம எப்படி நம்ம பிசினஸா கொண்டு போகலான்னு பார்த்தப்ப என்னுடைய ஒய்ஃப் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை ஒரு சின்ன விஷயமா நம்ம எல்லாருக்கும் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்துட்டோம். போட்டோ ஃப்ரேம்ல அந்த குழந்தையோட முகம் மட்டும் பெருசா தெரியற மாதிரியும் ஸ்கூல் பின்னாடி இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட்ல ஸ்கூலுடைய நேம் போட்டு கொடுத்தோம். 2500 ஃப்ரேம் நாங்க சேல் பண்ணிருந்தோம் இந்த கான்வெகேஷனுக்கு மட்டுமே. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உங்களுடைய புரட்சின்னு சொல்லலாம். எல்லா ஸ்கூலுக்கும் எங்களுக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்து 36 ஸ்கூல் கூட டை அப் பண்ணிருக்கோம் இந்த கான்வெகேஷனுக்காக. முதல்ல எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், அதாவது கல்லூரியில தான் கொடுத்து நம்ம பழகி இருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜிக்கு மட்டுமே ஸ்கூல்ஸ் இருக்கு, மானிட்டரி ஸ்கூல்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல முதற்கொண்டு அவங்க வந்து பட்டமளிப்பு விழா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவரை பார்த்து ஒருவர் அப்படியே தொடர்ந்து அது ஒரு செயின மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிசினஸ் நிறைய கொடுத்தாங்க.
4: விலை நிர்ணயம் எப்படி நீங்க பண்றீங்க?
5: இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பண்றது நம்மளோட கிராஃப்ட். இதுக்கு எந்த MRP அதாவது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் நம்மளால செட் பண்ண முடியாது. இந்தியா மார்ட்ல நம்மளுடைய இப்போ ஒரு ப்ராடக்ட் போடுறோம்னா இதோடைய விலை வந்து 2500 ரூபாய் அப்படின்னு நான் நிர்ணயிப்பேன். ஆனா அதோட MRP ரேட்டுன்னு ஒரு கிராஃப்ட்டுக்குன்னு ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா நாங்க வந்து ஸ்கேலிங் பண்ணுவோம். 4500 ரூபான்னு இந்தியா மார்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து 3500 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுக்கான விலைகள் நாங்களே தான் செட் பண்ண முடியும். டிசைடிங் அத்தாரிட்டி எங்க சைட்ல தான் இருக்கு. கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு புரியும், ஓகே இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு வேலை இருக்கு, கண்டிப்பா இந்த விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து பல்கா பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேட்டு, சிங்கிள் சிங்கிளா ரீட்டைல பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேட்டு.
4: நகர்ப்புறத்தாருக்கு இதனுடைய பெருமைகள் தெரியும், இதனுடைய வேலைப்பாடுகள் தெரியும். இதை கொண்டு போய் கிராமப்புறங்கள்ல செய்யறோம் அப்படின்றப்ப அதை வந்து பாப்பாங்கல்ல, என்ன ஒரு பெட்டிக்குள்ள வச்சு 4 போட்டோ ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்க, இதுக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள்
5: இருக்கு மேடம்? இருக்கு மேடம். போட்டோகிராஃபருடைய ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அங்க வந்தவங்க எல்லாமே கிராமப்புற மக்கள். அதை எப்படி செய்யறீங்கன்னு செய்முறை காட்டுங்க கேட்டாங்க. 15 நிமிஷத்துல நாங்க பண்ணி கொடுத்தோம். அத்தனை பேருமே கிளாப்ஸ் பண்ணாங்க. சின்ன விஷயத்தை இப்படி பண்ண முடியும், அவங்களுக்கு விஷனா தெரியல, இப்படிதான் பண்ண முடியும், இது இவ்வளவு சிம்பிளான ஒர்க்கா அப்படின்னு அவங்களுக்கு

0: புரிஞ்சது, வரவேற்பு இருந்துச்சு, ஓ இதுக்கு இந்த காஸ்ட் வரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன்ப்பா நம்ம வந்து நேரம் செலவழிக்கிற மாதிரி. ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு செலவழியும், ஒரு ஆளுடைய வேலையை போயிடுச்சு, மற்ற ஒர்க்கும் தட்டு போயிட்டு போயிடும், அதுக்கான வேலை தான்.
1: கிராமப்புறங்களில் இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உங்கள்ட்ட இருக்கா?
2: இருக்கு மேம், நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து அறந்தாங்கி அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து தான் எங்களுக்கு என்கொயரியே வரும். மேம் இதை எங்க ஊர்ல நாங்க பண்ணா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஊர்ல வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்க மாட்டாங்க கண்டிப்பா, கிஃப்ட்ங்கிறது அவங்களுக்கு அதிகபட்சம் தான். ஆனா அந்த ஊர்லயுமே வீட்டுல இருந்தே லேர்ன் பண்ணி பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊர்ல உட்காந்து தான் நம்ம வேலை செய்யணும் கிடையாது, அந்த ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டும் இருக்காங்க மேம். இப்ப இந்த ஏரியால இருக்கும் அந்த ஏரியால இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் விஷயமே கிடையாது, எங்க இருந்தாலுமே அவங்களால பண்ண முடியறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டாகிராம்.
1: காட்சிகளை வந்து வகைப்படுத்த தெரிஞ்சுக்கணும், அந்த காட்சிகள் வகைப்படுத்த தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்ம கனவுகளுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கலாம். அந்த கனவுகள் வந்து பெட்டிக்குள் அடைபடும் அப்படிதானே, அந்த பெட்டிக்குள் அடைபட்டுருச்சுன்னா வந்து விற்பனைக்கு அது தயாராயிடும். ஒரு திருமண காட்சியை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றப்ப அதுல என்னென்னலாம் நீங்க இன்க்ளூட் பண்ணுவீங்க, அதுல எந்த மாதிரியான ஒரு கற்பனை காட்சியாக நீங்க சொல்லலாமா?
2: இப்ப ஸ்டேஜ் அப்படிங்கறப்ப உங்களுக்கு ஒய்டா தான் இருக்கும், சோ எங்க பாக்ஸுமே ஒய்டா தான் இருக்கு. சோ அப்ப அந்த ஸ்டேஜ்ல அவங்க யூஸ் பண்ற சாட்டன் கிளாத் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரியான சாட்டன் கிளாத் யூஸ் பண்றாங்கிறது அந்த மாதிரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எங்கள்ட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் தீம்னு வச்சுக்கோங்களேன், கோல்டன் தீம்ல ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க பெருசா பண்றது நாங்க சின்னதா பண்ணுவோம் அவ்வளவுதான். அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நாங்க வந்து எல்லாமே மேனுவலா கையிலேயே வந்து தச்சிட்டு பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணிடுவோம். பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ நம்மள்ட்ட இருக்கும், அந்த பொண்ணு மாப்பிள்ளைய போட்டோ எடுத்துருவோம், அதுல ஃபிளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்குனே கலர்ஸ் நிறைய இருக்கும், எல்லா ஃபிளவர்ஸுமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஈவன் குத்துவிளக்குக்குள்ள நாங்க பண்ணிடுவோம். குத்துவிளக்குன்னு செப்பரேட்டா நம்ம ஆரி ஷாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஒவ்வொன்றா நாங்க க்ளூ வச்சு செட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க மனமேடையில, அது ரெண்டு பக்கத்துலயும் அவங்களுக்கு வந்து குத்துவிளக்கு, சின்ன ஒரு பவுல்ல வந்து குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு ஃபிளோரல் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து லைட் செட்டப்போட பண்ணி பாக்கிறப்ப அவங்க அந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும் அது அப்படியே இருக்கும், அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம கொடுத்துருவோம். அதுல
1: திருமண நிகழ்வையே நம்ம வந்து கண் முன்ன கொண்டு வர்றதுக்கு வந்து கற்பனை உலகம் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னைக்கு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி இந்த கிளேல விளையாடுறது ரொம்ப விருப்பப்படுறாங்க, ஏஐ போர்டுல இருக்கிறவங்களுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த கிளேல குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி செயல்படுத்த முடியும்?
0: களிமண்ணியோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு கிளே. இந்த கிளே மூலமா என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் கொண்டு வரலாம். கிளாக்னு சொல்றாங்களா, இந்த கிளாக்ல வைக்கிற முள்ளுக்கு பதிலாக, அதாவது 1-2 முள்ளுக்கு பதிலாக அதுல பதில் நம்ம வந்து ஃபுட்டில் பண்ணலாம், தோசை இட்லி அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளே மூலமாவே அவங்க பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க இதுக்கான பயிற்சி நாங்கள் கொடுத்துருவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நேரம் செலவழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், 1 நாள் 24 மணி நேரம் கூட பத்தாது ஒரு கிளாக் பண்றதுக்கு, கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடும். சில பேர் எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு வாரம் கூட எடுத்து பண்ணுவாங்க, அதுல பொறுமை ரொம்ப அவசியம். இந்த கலையை பொறுத்த கிளேல வந்து ஒரு மண்ணை வந்து நம்ம எப்படி உருவாக்க போறோங்கிறது தான் டைம் ரொம்ப எடுக்கும். பொறுமை அவசியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மிக ஆர்வம் அதிகமாயிடுது. எனக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்களுமே எங்க ஆபீஸ்க்கு வருவாங்க, வந்துட்டு அவங்கள்ட்ட 2 கிளே கொடுத்துருவோம், நாள் முழுக்க நாங்க முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுவாங்க. நாங்க ரெண்டு பேருமே அசிஸ்ட் பண்ண மாட்டோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அவங்களே ஏதோ ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, அவங்கள நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் இது பண்ணிப்பாரு நல்லா இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு பொம்மையா செய்யறதா இருக்கட்டும், ஒரு தட்டுல சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு காட்டுவாங்க, அவங்க அம்மாவோட பிளட் அப்படியே இருக்குங்கிறதுக்கு இது ப்ரூஃப் மாதிரி. ரெண்டு பேருக்குமே கலை இப்பிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களும் மினியேச்சர் பண்ணுவாங்க, போட்டோ ஃப்ரேம்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால குழந்தைங்களை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். சில விஷயங்களை வந்து கிறுக்கி தான் கொண்டு வருவாங்க, அது ஒரு கலையா நம்ம மாத்தி கொடுக்கணும்.
1: மாணவர்களை வந்து பெற்றோர்கள் படிப்படி இதை தான் சொல்லிட்டே இருக்காங்க, நமக்கு தேவை மதிப்பெண், மற்றதெல்லாம் கேட்டா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ பாத்துக்கலாம் விட்டுற, இதுல ஏன் நீ நேரம் செலவு பண்ற, இப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கலைகளை பள்ளிகளுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாதா?
0: கண்டிப்பா பண்ணலாம் மேடம். 2-3 ஸ்கூலுக்கு வந்து டைரக்டாவே நம்ம விசிட் பண்ணி நம்ம அந்த கலையை சொல்லி கொடுத்துருக்கோம். மினியேச்சர் கலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம், அதாவது போஸ்ட் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இந்த கலையை சொல்லி கொடுத்துட்டோம். அவங்களால அதை முழுமையா பண்ண முடியுமானா முடியாது தான், அதுல என்ன பண்ண முடியுங்கிற நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தோம். அவங்க ஒரு 60% கவர் பண்ண முடியும். இதே ஒரு 2-3 நாட்கள் பயிற்சி வகுப்பு வச்சா டெஃபினட்டா அந்த குழந்தைங்களால புரிஞ்சிக்கக்கூட தன்மை இருக்கு. பெரியவங்களோட சின்ன பசங்க பண்றது ரொம்ப அழகா பண்றாங்க, அந்த கலையோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் வந்து அவங்களோட இன்னோவேஷன். நாங்க சொல்றது வந்து சின்னதா சொல்லுவோம், இந்த இதுல இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அவங்க வால் பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும், அவங்க உள்ள ப்ராடக்ட்ஸ் உள்ள வைக்கிறதா இருக்கட்டும், இந்த இதுன்னு இல்ல நிறைய இது குழந்தைங்களுடைய அறிவை பார்த்து நான் வியந்திருக்கேன். ரீசெண்டா ஒரு ஹேண்ட் காஸ்டிங் இதுக்கு போயிருந்தோம், அத்தனை குழந்தைகளும் அவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க இது என்ன பண்றாங்க. ஹேண்ட் காஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாவுக்குள்ள கை உள்ள விட்டு அதை வந்து கையை வந்து வெளியில எடுக்கும்போது அந்த கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையா மாறும். அவங்களுக்கு அது உணர்வு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 வயதுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓ இப்படிலாம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட எங்களோட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம ஹாஷா இருந்தாலும் அவங்க ஹாஷா இருப்பாங்க, கண்ணாடி மாதிரி தான் குழந்தை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இதுதான் நடக்க போகுது, ஃபர்ஸ்டே அவங்களை வந்து என்விரான்மெண்ட்டை நாங்கள் செட் பண்ணிடுவோம், உள்ளே போன உடனே அவங்கள வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஜெல்லப் ஆகும், பேசிக்கிட்டே இருப்போம், பேசிட்டு

0: அவங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த குழந்தையோட உணர்வை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். இது எதுவுமே கிடையாது, நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, ஊசி போட வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர வச்சு, இந்த இடத்துக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களை சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கோம்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. முடிச்சு போகிறப்ப எங்களை வந்து கட்டி அணைச்சிட்டு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு அவ்வளோ குழந்தைகள் போனாங்க. இவங்கள பார்த்துட்டு இவங்க ஒரு டீச்சர் நினச்சிட்டாங்க, அவங்களுடைய மனைவியை பார்த்து, ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிவிடுவோம்.
1: அதாவது இணக்கங்கள் எங்கே இருக்கோ அங்கே வந்து பிணக்கங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய தொழில் நயத்தை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. பெற்றோர்களாகட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு ஹைதராபாத்ல இருந்தாங்க, நல்லா வந்துட்டு இருந்தாங்க, இங்க வந்து இதோட போராடணுமா அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்தாரெல்லாம் ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அந்த கேள்விகளுக்கு என்ன நீங்க எதிர்கொண்டீங்க?
0: நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு டெபியூட்டி மேனேஜர் பொசிஷன், ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு எம்டியோட ரெண்டு லெவல் கீழே மேம். இதுக்கான முயற்சி பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் போராட்டம்.

0: ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிடுவோம்.
1: அதாவது இணக்கங்கள் எங்க இருக்கோ அங்க வந்து பிணக்குகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகா வந்து உங்களுடைய தொழில் நயத்தை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. பெற்றோர்களாகட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு ஹைதராபாத்ல இருந்தாங்க, நல்லா வந்துட்டு இருந்தாங்க, இங்க வந்து இதோட போராடணுமா அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்தாரெல்லாம் ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அந்த கேள்விகளுக்கு என்ன நீங்க எதிர்கொண்டீங்க?
0: நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு டெபியூட்டி மேனேஜர் பொசிஷன், ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு எம்டியோட ரெண்டு லெவல் கீழே மேம். இதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் போராட்டம். எனக்கு என்னன்னா கஷ்டம் தான் மேம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து டெபியூட்டி மேனேஜர் ஆகல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகூட்டிவ்லேருந்து சீனியர் எக்ஸிகூட்டிவ், சீனியர் எக்ஸிகூட்டிவ்லேருந்து டீம் லீடர், டீம் லீடர்லேருந்து சீனியர் டீம் லீடர், அதுக்கப்புறம் மேனேஜர், டெபியூட்டி மேனேஜர், இது மாதிரி இந்த தொடர்றதுக்கே 15 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி நான் ஸ்கிராச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன் பிசினஸ் அப்படிங்கிற முடிவு நான் எப்போ எடுத்தேன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட December 20 எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க வேற ஊருக்கு மாற்றங்கள் ஏற்படுது, நீங்க ஹைதராபாத்ல இருந்து இன்னொரு 20 நாள்ல நீங்க மும்பை போகணும், அங்க போய் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது என்னோட மனைவிட்ட கேட்டேன், இதே போல நம்மள வந்து இங்கேயும் அங்கேயும் பந்தாடிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட தொழில் திறமை இருக்கு, ஏன் நம்ம வந்து தொழிலா ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டப்ப அவங்க பயமோ எதுவுமே சொல்லல, உடனே வேலையை விடாதீங்க, அதுக்கான வேலையை சைட்ல பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு இப்பதான் முடியும் அப்படின்னு வரப்ப பிசினஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், அதுக்கான வேலைகளை முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வேலையை விட போறது முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா மிகப்பெரிய சப்போர்ட், அதாவது என்னுடைய மாமனார், அவர் வந்துட்டு நான் ஒரு நாள் கூட நான் அந்த ஃபேக்டரி விசிட்டுக்கு நான் போனதே கிடையாது, முழுக்க முழுக்க அவருடைய ஹெல்ப்ஃபுல் மூலமாக தான் அதை கட்டணும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மாமா இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் ஃபோன் மூலமாக மட்டும்தான் பேசிட்டு இருப்பேன். அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க, பண்ணி முடிச்சுட்டு என் கையில் சாவியை கொடுத்துட்டாங்க, இந்தாங்க மாப்பிள்ள இனிமேலுக்கு நீங்களாவது உங்கள் ஃபேக்டரி ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கூட்டு முயற்சி மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா மனைவி எல்லாருமே மேம், ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபு, அதுக்கப்புறமே என்னுடைய என்டையர் ஃபேமிலி.
1: அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க?
0: அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க மேடம், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
2: சரி, குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா கலை பொருட்கள் தயாரிப்புல சிறந்த வெற்றிய அடைய முடியும். இத மனசுல வச்சுக்கிட்டு குடும்ப ஒற்றுமையையும் கலை நயத்தையும் பேசும் பாடலை இப்ப கேட்கலாமா?

0: களை வடிக்கும் கற்பனைக்கு அளவே இல்லைங்க. ஆர்வமும் முயற்சியும் இருந்தா சின்ன சின்ன பொருட்களை கூட பெரிய கலைகளா மாற்ற முடியும். இந்த நிகழ்ச்சியில பல அழகிய படைப்புகளையும் அதன் பின்னணியில் இருக்கிற கலை நுணுக்கங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அருண் சரண்யா. புதிய படைப்போடு புதிய சிந்தனைகளோடு பயணிக்கும் அவங்களோட தொடர்ந்து பேசுவோம்.
1: முதலீடுகள் நம்ம போடுறோம், சரி, இதற்குரிய வியாபார நுணுக்கங்கள் நமக்கு தெரியணும். ஒரு பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம சேர்க்கணும், அதற்குரிய ஏற்பாடுகள் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் இருக்கலாம் அப்படின்னா நாம எதிர்பார்த்த அளவுக்கு அது வியாபாரம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் தானே?
2: ஆமா மேம், கண்டிப்பா நிறைய காம்படிஷன் மேம். இப்ப நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பேஜிலும் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கப்ப நம்ம இதை தாண்டி வேற ஏதாவது பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ரீச் ஆகும் மேம். சோ இது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. இப்ப நீங்க என்னோட ஆர்டே நீங்க எடுத்து போட்டீங்கன்னா நிறைய பேஜ் வரும், என் பேஜ் வரும், பட் அதை தாண்டி நிறைய வரும். அதுல கஸ்டமர் ஃபில்டர் பண்ணி பிரைஸ் என்கொயரி பண்ணி நாம அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்றதுங்கிறது பெரிய சேலஞ்சிங் தான். நாங்க வந்து அதுல எப்பயுமே கஸ்டமர் கூட நம்ம டைப் ஆகி ஃபுல்லா நாங்க வந்து அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் மேம், கஷ்டம் தான். அதையும் நாங்க மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: துன்பங்களை வந்து எதிர்கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றதுக்கு நீங்க இருவரும் வந்து சாட்சியா இருக்கீங்க. அருண், இப்ப உங்களுடைய இளமை காலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை மேம். மயிலாடுதுறையில இருந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல என்னுடைய ஸ்டடிஸ் எல்லாமே அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு மீடியா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. என்னுடைய சித்தப்பா வந்து தூர்தர்ஷன் சேனலில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரை பார்த்து பார்த்து மீடியாக்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசை மேம், ஏதாவது மீடியாவில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2013 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்ச டைமில் ஒரு ஆர்ஜேவாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் ஏன்னா தூர்தர்ஷன் ஸ்டேஷனுக்கு போனப்பே எனக்கு வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மீடியாவும் நானுங்கிற மாதிரி தான் மேம். ஆர்ஜேவாக நான் வந்து ஒரு 2 பயிற்சி போயிருந்தேன். படவா கோபின்னு ஐயா இருக்காரு, சென்னையில் இருந்தார், அவர் மூலமாக பண்ணியிருந்தேன். பேச்சு வரலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைச்சது மேடம். அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு வந்து ஒரு கிடைச்சது. ஒரு 3 4 மாசம் வரைக்கும் அவர் கூடயே தான் பயணம் பண்ணியிருந்தேன். சில கசப்பான அனுபவங்கள் மூலங்கள் மூலமா நான் வந்து வெளியில வந்துட்டேன். வெளியில வந்த உடனே வேற ஏதாவது வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணப்ப நான் படிச்சிருந்த MBA HRங்கிறது வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மீடியாவும் நானும் வந்து ரொம்ப இணைஞ்சதுனால லாக்டவுன் பீரியட்ல என்னுடைய மனைவி வந்து நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கண்டிப்பா மீடியால ஏதாவது பண்ணணும்னு சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர சப்போர்ட். அவங்க கேமரா என் கூட தூக்கிட்டு வந்துருவாங்க. யூடியூப் மூலமா நிறைய ஃபார்ம்ஸ், அப்புறம் என்னுடைய முயற்சி மூலமா வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதெல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். இந்த பேச்சு வேலை எப்படி பிசினஸா கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னுடைய இன்புட்ஸ் எல்லாமே அதிக வெயில்ல தாகம் இருந்தா எப்படி குடிப்பாங்களோ அது மாதிரி நான் இந்த தாகத்தை வந்து தனிச்சுக்கிட்டேன். எந்த இடத்துல பேச முடியுமோ அந்த இடத்துல என்ன பேசி எந்த யாரெல்லாம் என்ன முடியாதுன்னு சொன்னாங்க எந்த இடத்துலையும் பேசி நான் சந்தோஷத்தை. இது
4: இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியா மேல கொண்ட காதல் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து டைரக்டரா இருந்து போயிட்டு அதுல வந்து இன்னும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தா உங்களுடைய வாழ்க்கை தர மாதிரி
3: கண்டிப்பா மாறி இருக்கும் மேம். இன்னைக்கும் அதை நான் ரிக்ரெட் பண்ணுவேன்.

0: ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பேச்சு திறமையில் ஏதாவது மீடியாவில் திரும்பி போங்க, இங்கே எப்படி சாதிக்கிறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் போனால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலந்தாமம் அதுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதோ ஒரு மூலையில் எனக்கு மீடியாவில் கிடச்சிச்சின்னா டெஃபினட்டாக நான் வந்து அது சப்போர்ட்டிவாக பண்ணுவேன்.
1: அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி தான். இந்த தொழிலில் இவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க, ஓகே. ஒருவேளை இதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். அவங்க அந்த தொழில் எடுத்துட்டாங்க, அவங்களுக்குரிய லாப நஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், இதை நம்ம வந்து ஒரு பிசினஸா பண்ண முடிந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கு உங்களோட பதில்?
0: என்னோட பதில் பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் த சக்சஸ்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மேம். அதே மாதிரி தொயண்டு போடக்கூடாது மேம். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் பிசினஸ் எதுவுமே கிடையாது மேடம். சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட அவங்களை டிகிரேட் பண்ணவே மாட்டேன். தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்த பந்து எப்படியாவது போயிடும் சொல்லிட்டே இருந்த போல பவுன்ஸ் பேக் தான், பெரிய பவுன்ஸ் பேக். எப்படி ஆச்சுன்னா, இந்த ஆர்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரீக்ரியேஷன் சொல்ற கான்செப்ட் இவங்க மட்டும் தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலே யாருமே பண்ணல. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி இடத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணும் போது கஸ்டமரோட வரவு அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நார்மல் போட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது ரீக்ரியேஷன் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பண்ணல, அப்ப நம்ம இது வந்து ரீச் பண்ணுவோம் சொல்லிட்டு இது மூலமா ரீச் பண்ணோம். அது போல நான் சொன்னது போல இந்த பொலிட்டிஷியன்ஸ் டைமும் அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் டைம்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த லாஸ்டா இருந்த பொலிட்டிக்கல் டைம் வந்து எங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய ஹெல்ப் இருந்துச்சு.
1: எப்படி உங்களை அடையாளம் கொண்டுகிட்டாங்க?
0: அதுதான் மேடம், எனக்கு வந்து சோசியல் மீடியா தான் ஹெல்ப்ஃபுல். இன்னைக்கு நான் சொல்றேன், சோசியல் மீடியாவில் மட்டும்தான் என்னால் பிசினஸ் பண்ண முடியும். இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லைன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் வந்து முகம் காட்டுறதுக்கு நிறைய பேர் தயக்கங்கள் படுறாங்க. அந்த தயக்கத்தை மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் சாதிக்க முடியும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள் தேவை. இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, உண்மையாக சொல்லி ஒரு பொருளை விற்றீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா இந்த ஒரு மினியேச்சர் ஃபோட்டோஸ், இது கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்குரிய கண்டென்ட்டை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க, இதை எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க?
0: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீல் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பண்ணி முடித்தோடனே நான் வந்து இவங்க ப்ராடக்ட் பண்ணுற வரைக்கும் இவங்களோட வேலை, இதுக்கப்புறம் இதை எப்படி நான் வந்து சேல்ஸில் கொண்டு வரதுங்கிறது என்னோட வேலை. முதல்ல அந்த ஃப்ரேமை பார்த்துருவேன். பார்த்த உடனே இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுட்டு எழுதிடுவேன் மேடம். ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை என்ன பண்ணுவேன், இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசி பேசி மாடுலேஷன் பண்ணி பார்ப்பேன். சின்னதாக ஒரு பேசி காட்டலாமா?
1: சொல்லுங்க.
0: இப்போ வந்து ஒரு ரெசின் கிளாக்கை நான் விற்க போகிறேன். அதோடைய கலைநயங்கள் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்ட் எழுதிட்டேன். பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பவர்ஃபுல் வேர்ல்ட். எதிரிகள் அஞ்சும் ஒரே குரல், ஏழைகளின் நெஞ்சிலின் ஒரே ஒளி. இது வெறும் ரெசின் கிளாக் படைப்பல்ல, இது நேரம் காட்டும் கருவிகள் அல்ல.
1: சரி, இதுவே ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பண்றதா இருந்தா,
0: பள்ளி மாணவர்களுக்கு நம்ம பண்ணும்போது குரல்களை வந்து உயர்த்தக்கூடாது, அதை கொஞ்சம் கம்மியாக நான் பேசுவேன். கொஞ்சம் ஃபேன்சியான வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன். எப்படி இன்க்ளூட் பண்ணுன்னா, ஹலோ எவ்ரிவன், எத்தனை நாள் நீங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்டான கிஃப்ட்ஸ் வேணும்னா நம்ம சரண் கேஷ்ல காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கம்மி விலையில கம்மி பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பிரின்சிபல் வந்து ஆட் மாதிரி கொடுங்க, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தப்ப நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். இந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல பேசி போட்டுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாயி திரும்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி, உங்களுடைய குழல் வளம் நல்லா இருக்கு, நீங்க இது தொடர்ந்து பண்ணுங்கன்னாங்க. இல்ல மேடம், நம்மளுக்கு பிசினஸ் இருக்கு, இது கண்டிப்பா ஆட் ஆன பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
1: ஒரு பொருள் வந்து விற்பனைக்கு போறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு பேச்சு வளம் வேணும், அதை விற்கக்கூடிய திறன் வேணும், அதற்கு கூடிய விலை நிர்ணயம் வேணும். இப்படி பலதரப்பட்ட செய்திகள் நம்ம வச்சிருந்தா தான் அந்த பொருள் நமக்கு வந்து அரங்கேற்றம் ஆகும் அப்படின்றதுக்கு உங்களுடைய உழைப்பு வந்து சாட்சியா இருக்கு. இப்ப மினியேச்சர்ல பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ரொம்ப அழகா விளையாடுவாங்க. சொப்பு ஜாமா வச்சு விளையாடுறது, சின்ன சின்ன கிராமங்களை வந்து அவங்களே உருவாக்குறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சியா கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா மேடம், இதுக்குன்னு நாங்கள் ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல. கண்டிப்பாக வரும் வருஷத்தில் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் ரீதியாக சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இது கற்றுக்கணும் அந்த கலைன்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, அந்த கிளே ஆர்ட்டை வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மேடம். அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னது போல் ஒரு சின்ன கிராமப்புறத்தில் இது செட் பண்ணுற மாதிரி, இது மாதிரி இவங்க ஒய்ஃப் ஆல்ரெடி செஞ்சு பண்ணிட்டாங்க. பண்ணி குழந்தை கொடுத்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்னது போலே அது எப்படின்னா, ஒரு சைனா டவுன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. சீனர்கள் வாழ்ந்த இடத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். அவங்க கொடியில காய போடுற டிரெஸ் முதற்கொண்டு அந்த மாட்டு வண்டி தள்ளுறது மாதிரி, அப்புறம் வந்து பழைய மோட்டர் மூலமா தண்ணி வர மாதிரி எல்லாமே அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இவங்க பண்ணியிருந்தது. பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து முயற்சி எடுத்தோம்.
1: தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த காலத்தை நீங்கள் மினியேச்சர் மூலியமாக திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்றது தான் ரீக்ரியேட் காலமாக இருக்குது. அந்த ரீக்ரியேட் காலம் நம்ம வர சந்ததிகளுக்கு நம்மளுடைய அடையாளங்களை எடுத்து சொல்லும் அப்படின்ற வகையிலையும் இதை வந்து நிரூபிக்குது அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து

0: பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறீங்க, எந்த பேர்ல நீங்க கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: ஆமா மேடம், சரண் கேசல் கிஃப்ட் ஃபேக்டரின்னு நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் இருக்கு மேம். இதுக்கான வெப்சைட்ஸ் அவங்க வந்து வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எங்களுக்கு எது மூலமாக வருதுன்னா இன்ஸ்டாகிராம் தான் மெயினானது, அண்ட் ஃபேஸ்புக். இது ரெண்டும் தான் சோஷியல் மீடியா மூலமாக தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். அது மூலமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். நான் வந்து ஆர்கானிக் க்ரோத் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்கானிக் க்ரோத்துங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பணம் எதுவும் கட்ட தேவை கிடையாது. ஆட்ஸ்னா பணம் கட்டி அதை கொண்டு வருது. இப்போ நான் ஆர்கானிக் க்ரோத்னா நம்மளா மக்கள் விருப்பப்பட்டு அதை பார்க்க வைக்கிறது. மக்கள் விருப்பப்படுறாங்களோ இல்லையோ ஆட்ஸுங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த முறையில் பண்ணாமல் மக்களை பார்க்க வச்சு அவங்கள வாங்க வைக்கிறது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக் க்ரோத் தான் எல்லாமே. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நம்ம வந்து
0: வெப்சைட் அட்ரஸ் சொல்லிடலாமா?
1: நான் சொல்லிடலாம் மேம், www.sarankastle.com. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா saran_castle சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு பேஜ் இருக்கு மேம்.
0: இப்போ வந்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ணணும் இல்லை வந்து என்னுடைய நினைவுகளை வந்து நான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்க ஒரு சில நேயர்கள் விரும்பினாங்க அப்படின்னா உங்களுடைய தொலைபேசியின் கண்டிப்பாக தேவையாக இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லிடுங்க.
1: 9788504474.
0: இன்னொரு முறை
1: 9788504474.
0: வாழ்ந்த காலங்கள் நினைவுகளில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, வாழ்ந்த காலங்களின் அடிச்சுவடுகள் என்னுடைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ற இவங்களை சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வகையில நினைவுகளை திருப்பி தருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப அழகான பதிவுகளை எங்களோட பதிவிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
1: தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ மேம். சின்ன சின்ன பொருட்களை வச்சு பெரிய படைப்புகளா உருவாக்குற அற்புத திறமை படைச்சவங்களா இவங்க இருக்காங்க. புதுமையான கலை முயற்சிகள் மூலமா நம்மோட ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாவும் அதே சமயத்துல நல்ல வருமானம் தரக்கூடியதாவும் மாத்த முடியும். இத நமக்கு உணர்த்தி சென்றது இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி. பங்கேற்று சிறப்பிச்சாங்க தஞ்சாவூர் எஸ் அருண், சரண்யா ஆகியோர்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
4: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
2: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 2:59. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக ஷீசெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஃபெட்ரிக் ஹெர்மேனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க அவர் வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இப்பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் உத்தரவிட்டார். சேலத்தில் அனைத்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போலியோ சொட்டு மருந்து முகாம் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கோவை வனக்கோட்டத்திற்குட்பட்ட சிறுமுகை வனச்சகர பகுதியில் தாயை பிரிந்து தவித்த குட்டியானை மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் டாப் ஸ்லிப் கோழி கமிட்டி யானைகள் முகாமிற்கு பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்டுள்ளது. குட்டி யானையின் உடல்நலம் சீராக உள்ளதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் அது வைக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேரோட்டத்திற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்று இரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது குறிப்பிடத்தக்கது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4:00.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது காதுகளுக்கு தேன் சுவைக்க, கருத்துக்கு மெருகூட்ட அழகான பாடல்கள், ஆச்சரியமான தகவல்கள், அப்புறம் நீங்க ஆவலோடு பகிர்ந்த விமர்சனங்கள்னு அனைத்தையும் அள்ளித்தர வருகிறது இன்றைய இசை தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
5: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கீங்க இசை தூரல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களோட கடிதங்கள் மூலமா அவங்களோட தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. அதுல நாம இன்னைக்கு யாரோட கடிதத்தை முதல்ல படிக்க போறோம் அப்படின்னா, ஆர் மணிமேகலை, எஸ் ராஜா, ஆர் பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 22ஆம் தேதி அன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தள்ளி போடுவது பத்தி பேச சொன்னாங்க மனோ சார். தோழிகள் வந்து அழகா பேசினாங்க, வாழ்த்துக்கள். நேற்று முடிந்த நாள் நம்மளால கையில வச்சுக்க முடியாது, அதனால முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில மனோ சார், சுரேஷ் சார் கூட்டணியில விளையாட்டு செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி அன்று உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் நேயர்களின் விருப்ப பாடல அழகா பேசி வழங்கினாங்க. இதுல முதல் பாடலான சொக்கடுக்கு வாச்ச சுந்தரியே, அந்த பாடல் ரொம்பவே அருமையா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே நாள்லே வண்ணக்கோளம் மூவர் கூட்டணியில நடந்துச்சு. கௌதம் சார் கீர்த்தனா மேடம் கூட்டணியில தமிழோடு விளையாடு, ஆதிசாரும் அதுல பங்கேற்றாங்க, அது செம்ம சூப்பர். ஈஸியான வார்த்தைகளை நேயர்கள் திக்கு முக்காடி கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். அன்னைக்கு இசை தூரல் கீர்த்திகா மேடம், ஆதிசார் இருவரும் பங்கேற்று தகவல் பாடல் அனைத்துமே ரொம்பவே அழகா பகிர்ந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில மன்மதன் படத்திலிருந்து வந்த மன்மதனே பாடல் மிகவும் பிடித்த பாடல் அப்படின்னு ரொம்பவே அழகா கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து இன்னொரு கடிதத்தையும் நாம வாசிச்சிடலாம். 24ஆம் தேதிக்கான கடிதம் இது. காலையில வானொலியில ஒளிபரப்பிய உயர்திரு கண்ணதாசனின் கருத்து சுரங்கம், கண்ணதாசனின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி என்ற தலைப்புல உரையாடி மாபெரும் கலைஞர்கள் அறிஞர்கள் கண்ணதாசனோட மாபெரும் சாதனைகளை பாராட்டி வானொலி மூலமா வாகை சூடிய தமிழ் அறிஞர்களின் 100வது விழாவை கொண்டாடிய புகழாரம் வானொலி நேயர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானொலியில நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைய தகவல்கள் கண்ணதாசன் அவர்களை பத்தி பகிர்ந்திருக்கிறாங்க. இது ரொம்பவே ரொம்பவே சூப்பரா இருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

தகவல்களை சிறகாக்கி உங்கள் விமர்சனங்களை உரமாக்கும் நம்ம இசை தூரல். நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னா, இந்த தேனீக்கள்லாம் இருக்குது இல்லைங்க, அது என்ன பண்ணும்னா, ஒரு தேனி நல்ல தேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது மற்ற தேனிகள்கிட்ட வந்து ஒரு டான்ஸ் ஆடுமா, அந்த டான்ஸ் ஆடி அந்த தேன் இருக்கிற இடத்த சொல்லி கொடுக்குமா. இந்த நடனத்தை முக்கியமாக ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. உணவு மூலப்பொருள், அதாவது இந்த பூக்கள் இருக்குல்ல, தேன் கூட்டை விட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னா 50-100 மீட்டர் தொலைவுக்குள்ள இருந்துச்சுன்னா வட்ட நடனம் ஆடுவான். இதே உணவுப் பொருட்கள் வந்து தொலைவில் இருக்கு, ஒரு 50 மீட்டருக்கு மேலே இருக்கு அப்படின்னா வாலாட்டு நடனம், அதாவது 8 நம்பர் மாதிரி நடனம் ஆடுமா. அது சும்மா ஜாலிக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறது இல்லையாங்க, அந்த டான்ஸ் மூலியமா மற்ற தேனிகளுக்கு மேப் போட்டு கொடுக்குதான். அந்த தேனி எந்த திசையில ஆடுதோ அதுதான் ரூட் மேப்பு, எவ்வளவு நேரம் ஆடுதோ அதுதான் தூரம், எவ்வளவு வேகமா ஆடுதோ அவ்வளவு சுத்தமான தேன் கிடைக்கும் அப்படின்னு மற்ற தேனிகளுக்கு புரிய வச்சிருதுங்க இந்த தேனி. இந்த அதிசய நடன மொழியை கண்டறிஞ்சவங்க யாருன்னா கார்ல் வான் ஃப்ரிஷ்க் அப்படிங்கிறவங்க தான். இவங்க இதுக்காக நோபல் பரிசும் பெற்றிருக்காங்க. இவ்வளோ சிறப்பான விஷயங்களெல்லாம் நம்ம தேனீக்கள் பண்றாங்க அப்படின்னு ரொம்பவே அழகா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நேயர் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு மின்னஞ்சலை படிச்சிடலாம். மின்னஞ்சலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல், இணைத்தாயனும் நல்லவை கேட்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில் முனைவர் நடராஜன் அவர்கள் வீடுகளில் பாரம்பரிய உணவுகள் செய்து பண்டிகைகளுக்கு வழங்கும் பழக்கம் இல்லை என்றும், அந்த பாரம்பரிய உணவான காப்பரிசியின் சிறப்புகளை பற்றி கூறியதும் அருமை. பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய் சேர்த்து செய்யப்படும் ஒரு சிறந்த உணவு தான் இந்த காப்பரிசி. எங்கேயாச்சும் நம்ம விசேஷங்களுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வேலை போக முடியலைனாலும் அதை முன்னாடியே நம்ம தெரிவிச்சிடணுமா, அப்போ தானே தயாரிக்கப்படும் உணவுகள் வீணாக்குவதை தவிர்க்கலாம் அப்படின்னு பல முக்கிய தகவல்களை கூறியது அருமை. பாராட்டுக்கள் ஐயா. இசைத்தூரல் வழங்கிய தோழி அனிஷா அவர்களுக்கும் பாராட்டுக்கள், வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவானைக்காவல் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கீங்க இசை தூரல். இன்றைய நிகழ்ச்சியில சுட சுட மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்த ஆலய உலா நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் மாவட்டம் சித்தாய்ப்பூர் கும்பாபிஷேக வர்ணனைகளை விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் இவர்கள் இருவரும் இணைந்து கோவிலின் தல வரலாறு, கோவிலின் கதை சுருக்கம், புராண நிகழ்வுகள் இப்படி பல விவரங்களை அறிய வைத்து பக்தி பரவசம் மூட்டி கும்பாபிஷேக வர்ணனைகளை நேரில் பார்ப்பது போல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலைய இயக்குநர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களும் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் அமைப்பு பக்க பலம். ஆக மொத்தத்தில் ஆலய விழா நிகழ்ச்சி அருமை அருமை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து

0: சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து யாரோட கணிதத்தை வாசிக்க போறோம் அப்படின்னா வி உலகநாதனையா. அவங்க வந்து திருச்சியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21st உலக யோகா தினம், இந்த கலை தமிழர்களின் பெருமையை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்ற நமது இந்திய பாரத பிரதமர் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டம் யோகா பயிற்சி பற்றிய தகவல்களை பண்பலையில் ஒளிபரப்பு செய்த திருச்சி வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில உடல் நலம் பேணல், மனநலம் இது பற்றிய சொற்பொழிவின் ஒவ்வொரு பேச்சாளருமே தங்களுடைய வலிமையான கருத்துக்களை, சமூகத்திற்கு தேவையான தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகாவை எல்லாருமே செய்யணும், எளிய முறையில யோகாவினுடைய வகைகளை எவ்வாறு செய்வது என்பதையும் வலியுறுத்தியது, பயனுள்ள தகவல்களை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிவரும் காலங்களில் யோகாவினை வந்து குழந்தைகள் முதல் அனைவருமே, திருக்குறள் எப்படி பொதுமறையோ அந்த மாதிரி யோகா பொது உடைமை பயிற்சியாகும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல நல்ல தகவல்களை வழங்கிய பண்பலைக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24th கடிதத்தை அனுப்பியிருக்காங்க வி உலகநாதன் அவர்கள். நிலையத்தார் அனைவருக்கும் வணக்கம். 24th காலையில் நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு, சிறப்பாக இருந்தது. ஒளி அமைப்பு ரொம்பவே அருமை. கலை உலகில் திரையுலகத்தில் திரைப்பட பாடல்களுக்கு தகுந்த படக்காட்சியும் காட்சிக்கு ஏற்ற திரைப்பட பாடல்களை அமைத்துக் கொடுத்தவர் 100 கடந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். மறைந்தாலும் அவரது பாடல்கள் எளிமையாக எல்லாருக்கும் பொருந்துமாறு பொது உடைமை கருத்துக்களை அழகியல் கோட்பாட்டிலும் தத்துவ பாட்டிலும் சரி எல்லாருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் நினைவில் உள்ளவர்தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தாயின் வளர்ச்சி, தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றவர், அரசவை கவிஞரின் தமிழ் துண்டு அலத்தில் மிகையாகுது. இதேபோல் இன்றைய வானொலி பட்டிமன்றம் நிகழ்ச்சியில பட்டிமன்றம் அழகியல் குறித்து பேச்சாளர்களின் அகலமும் ஆழமும் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு ரொம்பவே அழகா எழுதியிருக்காங்க. 24th கடிதத்தை வி உலகநாதன் அவர்கள்.

0: June 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கேட்டிணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல். நேயர்கள் வந்து கடிதங்கள்லயோ மின்னஞ்சல்கள்லயோ அவங்களோட அன்ப பரிசா நமக்கு விமர்சனங்களை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம படிக்க போற அடுத்த மின்னஞ்சல் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கவிஞருக்கு 100வது ஆண்டு பிறந்த நாள் துவக்க விழா நூற்றாண்டை நோக்கி கவி நயத்துடன் செவிகளுக்கு விருந்து படைக்கும் அன்னை வானொலிக்கு நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடல் என் உயிர் துடிப்பு, நான் பார்த்ததெல்லாம் அழகின் சிரிப்பு. ஆம், கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் பரிசாக திருவாளர் சுகி சிவம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பட்டிமன்றம் என்னை வெகுவாக கவர்ந்துவிட்டது. அதுபோல் இரவு 8 மணிக்கு கவியும் இசையும் இரு ஜாம்பவான்களை பற்றி ஞானம் ஐயா, அறிவிப்பாளர் கௌதமன் இருவரும் தொகுத்து வழங்கிய தகவல்களும் பாடல்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாக உலா வந்த பில்லா பட பாடலும் சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கண்ணதாசன் ஐயா இல்லைன்னா தத்துவம் இல்லை, எம்எஸ்வி ஐயா இல்லைன்னா அந்த தத்துவத்துக்கு ராகம் இல்லை. அதுபோல அன்னை வானொலி என்னைக்குமே பொக்கிஷம். இந்த மாதிரி தகவல்களை நம்ம வானொலியில தான் கேட்க முடியும் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட அவங்களோட விமர்சனத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இசை தூரல்ல அடுத்து நாம ஒரு சுட சுட இன்னைக்கு வந்த மின்னஞ்சலை தான் நாம படிக்க போறோம். இன்னைக்கு காலையில 5 மணிக்கு சென்னை விவத் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒழித்த தெய்வீக ராகங்களை கேட்டு பக்தியில் திளைத்தேன். முதலில் சிவானந்தா விஜயலட்சுமி குரலில் லலிதா சரஸ்வநாமம் ஒழிக்க கேட்டேன். வால்மீகி, கம்பர், துளசிதாசர் ஆகியோரின் இராமாயணங்களை இணைத்து திருவேணி ராமாயணம் என்ற சொற்பொழிவை உருவாக்கியவர். நல்ல தெய்வீக குரல் இன்றைய நாளின் துவக்கமே ரொம்ப அழகா மலர்ந்தது. வாழ்த்துக்கள் நிலையத்திற்கு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குமரன் நகர்ல இருந்து எஸ் லக்ஷ்மி அவர்கள்.

கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நாம அடுத்து தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னா, வீட்டில் நாய் பூனை எல்லாம் வளர்த்துருப்போம், அதுக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சில நேரத்தில் கேள்வியாச்சும் பட்டிருப்போம். ஆனால் பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கும் பாட்டு பிடிக்குமா? உண்மையான தகவல் என்னன்னா, பிரிட்டனில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. பண்ணைகள் வளர்க்கப்படக்கூடிய கோழிகளுக்கு மென்மையான இசை, அது கேட்கும்போது அதோட மன அழுத்தம் நீங்கி வழக்கத்தை விட அதிகமான முட்டையிட்டதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இசை முட்டை உற்பத்தியை அதிகமாக்கி இருக்குது.

0: ரசித்தோம் திரு செஃப் ரெயின்போ 102.1 இசை தூறல். இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா ஜப்பான் இடையேயான 16வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சனே டக்யாச்சி வரும் 1ஆம் தேதி புதுதில்லி வருகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் இருதரப்பு ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன், பிராந்திய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தியாகத்தை நினைவுகூரும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். நாட்டில் சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பொது சுகாதாரம், நுகர்வோர் பாதுகாப்பு, எளிதான வணிகம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சீர்திருத்தங்களின்படி எந்தவொரு மருந்து அல்லது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த அரசு ஆய்வாளர்களின் அறிக்கையை பயன்படுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை விதிமுறைகளை மீறி வெளியேற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் எச்சரித்துள்ளார். இம்மாவட்டத்தில் செயல்படும் தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை உட்பட பல தொழிற்சாலைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் கூடிய விரைவில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் மேம்பட்ட தரத்துடனும் மலிவு விலையிலும் வழங்கப்படும் என்றார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கத்தாரில் ஏற்பட்ட எரிவாயு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த நெல்லை ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களின் உடல் இன்று அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை பொழிவின்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் எச்சரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஸ்பாட்டில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: பசந்த் & கோ.
1: That's right.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
1: That's right.
4: வசந்த் & கோ சரி சரி வசந்த்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: That's right.
5: இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நாம என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படிங்கறத லோகநாதன் அவர்கள் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சொல்லுங்க, என்ன?
6: நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும், வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் என்றாலே இது மைண்ட் கேம் அப்படின்னு தான். அதாவது நம்ம மூளைய வந்து நம்ம மூளையை முதல்ல முறுக்கு புளிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்து நம்ம சில கேள்விகளை எடுத்துட்டு வந்துருக்கோம்.
5: முறுக்கு புளிகிற மாதிரி கேள்வி?
6: ஆமா, புளிஞ்சு எடுத்து எடுத்துட்டு வந்துருக்கிற அந்த கேள்விகள், அந்த கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் தான். இன்னைக்கு அதை கேட்கிற நேரத்தில் நம்ம கேள்வியை நல்லா கவனிச்சு கேட்டு அதற்கான பதிலை உடனே வந்து நேயர்கள் சொல்லணும். இன்னைக்கு அதுதான் விளையாட்டு,
5: உடனுக்குடன் நீங்க வந்து விடைய சொல்லணும்,
6: அவ்வளவுதான் சவாலே. இன்னைக்கு அதுதான் சவாலே, சவாலி அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் எல்லாமே வந்து வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். 0431 246 1021 அப்படிங்கிற என்ன வழக்கமான நேயர்களும் 0431 240 1021 அப்படிங்கிற இந்த என்ன அறிமுக நேயர்களும் தொட்டு வரலாம். இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வந்தாச்சு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:11 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல மைண்ட் கேம் தான் விளையாட போறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனே யோசிச்சு உடனே பதில் சொல்ல போறாங்க.
1: உடனே சொல்லணும் பதில்ல.
0: ஆமா, நான் கேள்வி உங்கள்ட்ட கேட்க போறது இல்ல. நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நான் முதல் கேள்வி எது உங்கள்ட்ட கேட்டுவனும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: பயப்படாதரா, பயப்படாத.
0: அப்படிதான் இருக்குது. சரி, இப்போ நம்ம நேர் யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாமா?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மாலை நேரம். வணக்கம். கந்தரமா கோட்டை புதுநாறு முத்து.
0: முத்து ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லாவே சார். 15 நாளா சார் பேசி.
0: ஆஹா. பொதுவா நம்ம இந்த பாடல்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் அதிகமா வருவீங்க, உங்களுடைய பெயர்கள் அதுல ஒலிக்கும்.
2: ஆமா சார், அது வருவேன், கண்டிப்பா வருவேன் சார்.
0: சரி, அப்ப இன்னைக்கு வந்து வண்ணக்கோளங்கள் விளையாட வந்திருக்கீங்க.
2: ஆமா சார்,
0: அதுவும் இன்னைக்கு மைண்ட் கேம். ஒருத்தர் ஒரு முட்டைய ரொம்ப ஃபோர்ஸா ஒரு இரும்பு மேல எரியறார், ஆனா அது உடையல. எப்படி?
2: முட்டை எடுத்து இரும்பு மேல இரும்பு மேல எரியறாரு.
0: ஆமா, ரொம்ப ஃபோர்ஸா எரியறாரு.
2: இப்ப அது ஒரு கோலி முட்டை, அது முட்டையா இருக்கா சார்?
0: அது முட்டை தான்.
1: கேள்வி தப்பு சொல்லிருவாங்க போல.
0: அது முட்டை தாங்கய்யா, கோழி முட்டை தான். வேகமா எரியறாரு, ஃபோர்ஸா எரியறாரு, ஆனா அது உடையல. கேள்வியை நீங்க நல்லா கேட்டீங்கன்னா நீங்க பதில் சொல்லிடலாம்.
1: கேள்வியிலே தான் பதிலும் இருக்கா?
0: ஆமா, கேள்வியிலே பதிலும் இருக்கு. ஒருத்தர் ஒரு முட்டைய ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு இரும்பு மேலே எறிகிறாரு, ஆனால் அது உடையலை. என்னவா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? தெரியல, இது எப்படி இது சாத்தியமாகும், சாத்தியம் இல்லை அப்படிங்கிறீங்க? சரி, அடுத்து
2: உடஞ்சிடும்.
0: ஆமாம், கேள்விக்கு அதான் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லணும் நீங்கள், ஆனால் அது உடையலை. அடுத்து நேற்று கேட்போமா?
2: கேட்கலாம் சார்.
0: சரி.

நேர்களே, நீங்களும் பதில் தெரிஞ்சால் வரலாம். அன்னக்கோளங்களுக்கு சுழி 4 3 1 246 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் சுழி 4 3 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம் வணக்கம், வாங்கயா வணக்கம். வந்தார், ஆனாலும் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் போல. அதாவது நம்ம எப்படி வந்து அந்த முட்டை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டார், இது எப்படி உடையுமா உடையாதான்னு யோசிச்சுட்டுருக்கிறாரு. அதனால் நேர்களை, நீங்கள் பதில் கேள்வியை நல்லா கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பதிலை ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு முட்டையை ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு இரும்பு மேலே எரிகிறாரு, ஆனால் அது உடையலை, எப்படி? இதுதான் கேள்வி. பதில் தெரிஞ்சால் வரலாம் வண்ண கோலங்களுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நான்கு மணி பத்தொன்பது நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நாம கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோலங்கள்ல மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கோம்.
5: மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டீங்க.
4: ஆமா, நீங்க வந்து இப்ப நான் கேக்குற கேள்வியே எப்படி இருக்குன்னா பாத்தாங்க அப்படின்னா இப்ப லாவணி என்ன பண்ண போறோம், நான் ஒரு முட்டை எடுத்து போ உங்க மூஞ்சில போடுறேன், அது உடையதா இல்லையா நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பாக்குறீங்க. நம்ம கேட்ட கேள்வி இதுதான், ஒரு முட்டைய ஒருத்தர் ஃபோர்ஸா ஒரு இரும்பு மேல எறிகிறாரு, ஆனா அது உடையல, இது எப்படி சாத்தியம்? அதுதான் நம்ம கேக்குறோம். நம்ம நேயருக்கு நேர் வந்து இப்ப தெளிவா விளக்கம் சொல்லுவாங்க பாருங்க. வருக, வணக்கம்.
6: ஹலோ,
4: வணக்கம்.
6: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அன்புள்ள லோகநாதன், அறிவிப்பாளர் லாவண்யா, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
4: வாங்க ராஜேஷ்.
6: வணக்கம். லாவண்யா புது அறிவிப்பாளர், நேரலை நிகழ்ச்சியில போவாங்களா? அவங்களா?
4: அவங்களேதான். உங்களோட கணிப்பு தவறா இருக்குமா? அந்த நேரலை நிகழ்ச்சிக்கெல்லாம் போவாங்க?
6: கல்லூரி கலாட்டம் போவாங்க, ரொம்ப சிறப்பு பண்ணுவாங்க. இவர் கூட ஒரு பேர் என்ன ஒண்ணு,
4: ஜீவன் ஐயா, அவர் கூட போவாங்க.
6: ஜீவன், ஜீவன் கூட.
4: ஆமா ஆமா, அவங்களேதான் இப்ப வந்து உள்ள வந்துட்டாங்க, அரங்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க.
5: நன்றி நன்றி.
4: ஒரு முட்டைய வந்து ஒருத்தர் ஃபோர்ஸா ஒரு இரும்புல எறியறாரு, ஆனா அது உடையல அப்படின்னு நம்ம கேட்டோம்.
6: அதாங்க தமிழ்ல வந்து இந்த மைல்டு ஸ்டீல் என்ன மாதிரி, அதுக்கு வந்து தேன் இரும்பு, தேன் இரும்புல போட்டா தேன்ல போட்டா முட்டை உடையாது, அந்த மாதிரி நகைச்சுவை வச்சுக்கோ.
5: ஆச்சரியமா கேள்வி கேட்டா அவங்க அபூர்வமா ஒரு பதில சொல்லிட்டாங்க.
4: தேன் இரும்புல போட்டாலும் முட்டை உடைஞ்சிரும் தான். இப்ப இந்த கேள்வியில ஏன் உடையல அப்படின்னு நம்ம கேக்குறோம்னா, உடையல ஏன்னா இரும்பு எப்படி உடையும், நான் முட்டை உடையலன்னு கேக்கல. ஒருத்தர் வந்து ஃபோர்ஸா ஒரு முட்டைய இரும்பு மேல எறிகிறாரு, ஆனா அது உடையல அப்படின்னு
6: சொன்னேன்.
4: இரும்பு எப்படி உடையும், அவ்வளவுதான், இதுதான் பதில். ரொம்ப அழகா நீங்க வந்து சொன்னீங்க. இருந்தாலும் நீங்க தேன் இரும்பு அப்படின்னு சொல்லி இரும்புல நிறைய வகைகள்லாம் வேற இப்ப ஞாபகப்படுத்திருக்கீங்க. சிறப்புங்கய்யா,
6: நன்றி நன்றி.
4: நேயர்களே, இன்னைக்கு இது போல தான் நாம் வந்து கேள்விகள் இருக்க போது கொஞ்சம் அப்படி ட்ரிக்காக இருக்கும் க்வெஸ்சன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்படி யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யோசிக்க வேணாம், தேன் இரும்புங்கிற அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேணாம். ரொம்ப எளிமையாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக பதில் சொல்லி அப்ளாஸ் வாங்கிடலாம். இருந்தாலும் இந்த வந்த நேயர்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லா முயற்சி செஞ்சாங்க,
5: நல்லாவே முயற்சி.
4: அடுத்தடுத்த நேயர்கள் நினைப்பாங்க இப்போ முட்டை வந்திருக்கு, அடுத்து என்ன வரும் அப்படின்னு நினைப்பாங்க. வாங்க நேயர்களே, உங்களுக்காக ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 4 1 2 1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் 4 3 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தொட்டு வரலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோளங்கள்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்.

0: Basant & Co.
1: That's right.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: 4:31, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள்ல மைண்ட் கேம் நாம விளையாடிட்டு இருக்கிறோம்.
1: மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி என்ன?
0: ஆமா, இன்னைக்கு லாவண்யா தான் ரொம்ப விளையாடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா. நம்ம இப்ப நேயத்தை பேசிடலாமா? யார் நம்ம கூட விளையாட காத்திருக்காங்க? வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார்
2: பேசுறீங்க? கருப்பூர்ல இருந்து அறிவிப்பு பேசுகிறேன்.
0: கருப்பூர்?
2: ஆமா,
0: கபிஸ்தலம் கருப்பூர்.
2: ஆமாங்க.
0: சரிங்க, அப்ப இன்னொரு கருப்பூர் இங்கேயும் இருக்கு.
2: நிறைய இருக்கு, 7 கருப்பூர் இருக்கு.
0: அடேங்கப்பா, 7 கருப்பூர் உங்க ஊர் உங்க வட்டாரத்துக்குள்ளே இருக்கும் போலவே.
2: திருக்காட்டுப்பள்ளி.
0: ஆமா,
2: கும்பகோணம். நிறைய இடத்துல இருக்கு.
0: ஆமாங்க, எந்த எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம அரியமுத்துங்கிறவர் இந்த கபிஸ்தலம் கருப்பூர்ல மட்டும்தான் இருக்கிறார்.
2: ஆமா, ஆமா.
0: சரிங்கய்யா, விளையாடலாமா?
2: விளையாடலாம் சார்.
0: உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறோம். அந்த கேள்வியை நல்லா கவனிச்சு கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் வடதிசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறார்.
2: ஹலோ
0: ஐயா, கேக்குதா?
2: கேக்குதா, சொல்லுங்க.
0: ஒருத்தர் வடதிசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, பின்னாடி வலது, அதாவது உடனே வந்து வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். வடக்க நோக்கி நடக்கிறார் 4 கிலோமீட்டர், அப்படியே வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ அவர் புறப்பட்ட இடத்திலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பாரு? எந்த திசையில இருக்கிறார்? ரெண்டு கேள்விக்கு ஏதாச்சும் ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க.
2: வட திசையில 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு.
0: நடக்கிறாரு.
2: கிழக்கு திசையில 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு.
0: வலதுபுறமா திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. வலதுபுறமா திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்போ அவர் எந்த புறப்பட்ட திசையிலிருந்து எந்த திசையில இருப்பாரு? எவ்வளவு தூரத்துல இருப்பார்?
2: வலது திசையில தான் இருப்பாரு. 3 கிலோமீட்டர்.
0: எந்த திசையில? கிழக்கு. 8 திசை இருக்குல்ல, கிழக்கு, மேற்கு.
2: 8 திசையா?
0: ஆ, 8 திசையில எந்த திசையில இருப்பாரு?
2: அவ்வளவு தூரம் சொல்ல முடியல.
0: என்ன இவ்வளவு தூரம் போனீங்களேங்க? வடக்க திரும்பி கிழக்க வரைக்கும் போனீங்களே. கரெக்டா சொன்னீங்கன்னா அப்படியே கையை வச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல.
2: கிழக்கு திசையில தான் இருப்பாருன்னு எனக்கு கணிப்பு.
0: கிழக்கு திசையில இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க யூகம். பாப்பா, அவர் எங்க இருக்கிறாருன்னு அடுத்த நேரத்தை நம்ம கேட்போமா? இப்ப வந்து அடுத்த நேர் எந்த பதில் சொல்றேன். கிழக்கு. வாங்கய்யா, வாங்க.
3: வணக்கம் ஐயா, நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து அருண் பிரசாத் பேசுறேன்.
0: அருண் பிரசாத், எப்படிங்க ஐயா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா?
0: எல்லோரும் நலம்ங்கய்யா. சொல்லுங்க, இப்ப வந்து அரியமுத்து அவர்கள் கிழக்கு திசையில இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு, அது சரியா?
3: ஆமா, ஒருத்தர் வடக்க நோக்கி நடக்கிறாரு. 4 கிலோமீட்டர்.
0: 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. வலதுபுறம் திரும்புறாரு. 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு.
3: வடகிழக்கு மூலையில இருப்பாரு.

0: நாலு பிளஸ் மூணு 7 கிலோமீட்டர், அவர் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பார் அந்த மூளை மட்டத்துல பார்த்தோம்.
1: ஆஹா, மிக சரியா பதில் சொல்றீங்க. ஏ அதாவது 5 கிலோமீட்டர்னு சரியா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எந்த திசைங்கிறத சரியா சொல்லுங்க.
0: வடகிழக்கு மூலையில இருப்பார்.
1: அவ்வளவுதான், வடகிழக்கு திசையில இருப்பார். நன்றிங்கய்யா, சிறப்பாக சொன்னீங்க. தூரத்தையும் ரொம்ப அழகாக நீங்கள் கணிச்சு சொன்னீங்க இல்லையா. 4 கிலோமீட்டர் வலதுபுறம் போகிறாரு, அது வடதிசையை நோக்கி போகிறாரு. அப்புறம் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர். அப்போ அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவர் வந்து 5 கிலோமீட்டர், சரியாக 5 கிலோமீட்டரில் இருப்பார்.
2: நல்லா மனசுலே வந்து கணக்கு போடுறதுக்கு கேள்விகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ரீசனிங்ல கேட்குற மாதிரி இருக்கு கேள்விகள்லாம்.
1: ஆமாம், பித்தாகொரஸ் தியரம்லாம் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுதா இல்லையா?
2: வருது.
1: நேர்களே, இதே போல தான் இன்னைக்கு வண்ண கோலங்களில் இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்காகவே காத்திருக்கு. இணைந்திருங்கள் வண்ண கோலங்களோடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை

0: தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
5: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: 4:40 எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம். வண்ணக்கோலங்கள், வண்ணக்கோலங்களில் மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கோம்.
1: விளையாடிட்டு இருக்கோம். என்ன கேள்வி கேட்குறீங்க?
0: என்ன கேள்வி கேட்க போறோம்?
1: ஆமா,
0: உங்கள்ட்ட கேட்கவா?
1: திரும்பிட்டீங்களே,
0: வேணாம், நேயர்கள்லாம் காத்திருக்காங்க, நம்ம அவங்கள்ட்டே போயிருவோம் அப்படிங்கிறீங்களா? நேயர்கள்ட்டே பேசிடுவோம். வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மாந்தோப்பிலிருந்து திவ்ய பாரதி.
0: மாந்தோப்பா? மாந்தோப்பு எங்க இருக்கு?
2: நெய்குப்பை.
0: நெய்குப்பை மாந்தோப்புல இருந்து திவ்யலட்சுமி பேசுறீங்க.
2: திவ்ய பாரதி.
0: சூப்பர். என்ன படிக்கிறீங்க திவ்ய பாரதி? 5th படிக்கிறீங்க. இவ்வளவு பெரிய கேமுக்கு விளையாட வந்திருக்கீங்களே, பதில் சொல்லிருவீங்களா?
1: நாங்கெல்லாம் எல்லா விளையாட்டு விளையாடுவோம் பாருங்க, தைரியமா கால் அட்டென்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்படியா திவ்ய பாரதி?
2: ஆமா.
0: ஜெயிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஈஸியான கேள்வி கேட்கவா? சரி. உங்கள்ட்ட ஒரு 5 லிட்டர் வாளி இருக்கு, பக்கெட், அது பூரா தண்ணி இருக்கு, அதை உங்களால் தூக்க முடியல. நீங்கள் சின்ன பிள்ளை இல்லையா, அதை உங்களால் தூக்க முடியல, கஷ்டமாக இருக்கு. இப்போ வெயிட் குறையணும்னா அந்த வாளியில் என்ன போடுவீங்க? வெயிட் குறையணும்னா அந்த வாளியில் என்ன போடுவீங்க? தண்ணியை குறைக்கக்கூடாது. நீங்கள் தான் வந்து வாளியை கீழே, தண்ணியை வந்து மொல்லக்கூடாது, கீழே ஊற்றி சாய்க்கக்கூடாது. அதில் ஒன்று போடணும், போட்டால் வந்து தண்ணி குறையணும். அப்படின்னா என்ன போடுவீங்க?
1: என்னவா இருக்கும்?
0: என்னவா இருக்கும் லாவண்யா, நீங்கள் சொல்லுங்கள்.
1: எனக்கு விடை தெரியுது, ஆனால் நேர் வந்து திவ்ய பாரதிக்கு நம்ம
0: யோசிக்க வைப்போம். திவ்ய பாரதியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி குறையும், என்ன போட்டால் குறையும் தண்ணி? பஞ்ச போட்டால் குறையுமா? குறையாது.
2: இல்லை,
0: துணியை தூக்கி உள்ளே போட்டாலும் வெயிட் அதிகமாக தான் ஆகும், குறையாது. என்ன போடலாம்? ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டா? திவ்ய பாரதி,
2: தண்ணியெல்லாம் கீழே ஓடிடும்,
1: அவ்வளோதான்.
0: அப்போ உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிரும், உங்களால் வாளியை தூக்க முடியும்ல? நேயர்களே, தொடர்ந்து உங்களுக்காக நிறைய கேள்விகள் இருக்குது பாருங்க. திவ்ய பாரதி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கூட நம்ம கூட வந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம எளிமையா இருக்கு நம்ம கேள்வி, இல்லையா?
1: குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வத்தோட
0: இருக்கிறாங்க. நேயர்களே, நீங்களும் வந்து எங்க கூட விளையாடலாம், உங்களுக்கான கேள்விகளும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா 4:31, 2:46, 102.1 அப்படிங்கிற வழக்கமான நேயர்களும், அறிமுக நேயர்கள் 4:31, 2:40, 102.1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு

0: 4:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி இன்னைக்கு மைண்ட் கேம் நாம விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட அடுத்த நேர் யார் விளையாட காத்திருக்காங்க? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். இனிய மாலை. வணக்கம். லாவணியா மேம்க்கும் வணக்கம் சொல்றது. எசனப்பட்டி ரமேஷ். வணக்கம்.
0: எசனப்பட்டி ரமேஷ். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாமே நல்லா இருக்கும்
0: சார். சரிங்க, இப்போ வந்து இன்னைக்கு மைண்ட் கேம்ல உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான ஒரு க்வெஸ்சன்.
1: ஓகே சார்.
0: நீங்க வந்து எப்படி நம்ம பதில் சொல்லலாம் அப்படினு பார்க்கலாம்.
1: ஓகே சார்.
0: கேக்கலாமா?
1: நான் கேக்கலாம் சார்.
0: ஒரு டேபிள்ல 6 டீ கப் இருக்கு.
1: எத்தனை சார்?
0: ஒரு டேபிள்ல நான் சொல்றதை மட்டும் கவனிக்கணும், நீங்க சொல்ற கேள்வி நான் தான் கேக்குறேன்.
2: கேள்வி அவங்க தான் கேட்பாங்க.
0: ஒரு டேபிள்ல 60 கப் இருக்கு.
1: 60 கப்ங்களா சார்?
0: 60 கப் இருக்கு. அதுல ஒரு டீ கப் கீழே விழுந்து உடைஞ்சிருது, மீதி எத்தனை கப் அந்த டேபிள்ல இருக்கும்?
2: ஆகா,
0: என்னது?
2: எனக்கு விடை தெரிஞ்சிருச்சு.
0: எத்தனைங்கயா?
1: 5
0: இருக்குங்கறீங்களா? எப்படி சொல்றீங்க? 60 கப் நீங்க ரொம்ப கவனமா நீங்க நான் சொன்னதை கவனிச்சு நீங்க பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள் ஐயா.
1: தேங்க் யூ சார்.
0: சிறப்புங்க ஐயா, சிறப்பு. அழகா வந்து பதில் சொல்லிட்டீங்க. நேயர்களே, இதே போலதான் மைண்ட் கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம். வண்ணக்கோலங்களில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் விளையாடலாம். சுழி 4-3-1-246-102-1 அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர்.

4:57 நிமிடம் ஆச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு நம்ம நான் சொன்னேன் இல்லையா, மூளையை வந்து ஆமாம் முறுக்கி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க நினைப்பாங்க, ஏண்டாடே இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் மைண்ட் கேமில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் கேள்விக்கான பதில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோலங்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 5:00. கேட்கலாம் இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. போதைப் பொருள் அற்ற இந்தியா இயக்கம், நசாமுக்த் பாரத் அபியான் இயக்கம் மக்களின் பங்கேற்பால் முன்னெடுக்கப்படும் இயக்கமாக மாறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப்பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் அகற்ற ஒவ்வொரு குடிமகனும் உறுதியேற்க வேண்டும் என்றார். அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் சிறந்த மருத்துவருமான டாக்டர் ஹெச் வி ஹண்டேவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு, உள்நாட்டு பொருளாதார சூழல் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% உலக முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் உயர்த்தியுள்ளது. இது நடப்பாண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% அதிகமாகும். மாநிலத்தில் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களால் மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் துக்காப்பேட்டை பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உண்டியலில் 1,61,00,000 ரூபாய் ரொக்கம், 603 கிராம் தங்கம், 5,780 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சேலம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ரவுனாக் சௌஹான் முன்னேறியுள்ளார். இவர் தைவானின் டெய்ன் சென் சூவை 21-17, 26-24 என்ற நேர்சிற்களில் வென்றார். இவர் நாளை நடைபெறும் காலிறுதியில் இஸ்ரேலின் மிசாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6:00.

அன்பான நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், இசை என்றும் மாறாது. நம் மனதில் என்றும் அணையா தீபமாய் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் பாடல்கள் பலம் பெறும் நேரம் இது பொன்மாலை. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதையில்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: 5:09, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால திரையிசை பாடல்களை கேட்டிணைந்திருக்கோம். இது பொன்மாலை. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் இமை போல விழி காக்கும் அன்போடு ஆயுள் வரை தொடரும் ஆறுயிர் காதல் இது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் மாலை 5:14. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. பிரிவின் வழியிலும் அழியாத நினைவுகளாய், இரு உடல்களில் வாழும் ஒரே உயிராய், உருகி உருகி பாடும் ஒரு ஜீவனின் கீதம்.
4: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன்

5:19 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வண்ண சேலை கட்டிய தேவதையின்

0: 1.1 இது பொன் மாலை.
1: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
2: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
3: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
1: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
4: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
3: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
4: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கி.
3: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
1: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
3: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
1: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
1: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
5: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
3: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
1: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
3: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

நேரம் மாலை 5:26. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. நீ வாசிக்கும் விரல்களுக்காக காத்திருக்கும் புல்லாங்குழல் நான், உன் கண்ணில் தெரியும் கவிதைகளுக்குள் என் மொத்த காதலையும் தொலைத்துவிட்டேன்.

5:33 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. பார்த்த கணத்தில் நெஞ்சுக்குள் அடித்த மின்னல். இது என்ன, காதலா மாயமா? விடை தெரியாமல் திகைத்து நிற்கும் இளமனது.

இது நம்ம ஆளு படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். 5:38 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. யதார்த்தமாய் பார்த்த அந்த ஒரு நாளில் என்றும் பிரியாத உறவாகி போன நெஞ்சம், காலமெல்லாம் பாடும் காதலின் சங்கீதம் இது.

உறவாடும் நெஞ்சம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். ஐந்து மணி 5:43 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால பாடல்கள் அணிவகுக்கும் இது பொன்மாலை. ஆத்தோரம் வீசும் குளிர்ந்த காற்றை போல முட்கள் இல்லாத ரோஜாவாய் மலர்ந்த காதல், நதியோரம் பேசும் மௌன கவிதை இது.

0: முள்ளில்லா ரோஜா படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது பொன்மாலை.
1: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: அடடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
1: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
2: ஆமா, என்ன காலையிலயே?
1: அதாவதுன்னு உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயம் ஆயிடுதுன்னு. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தா இல்லையே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
2: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
1: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
2: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
1: ஏனே, அதுக்கு துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
2: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
1: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்னு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அதை விட்டு எடுங்க துணிப்பையா, கிளம்புங்க.
3: என்னடா லுக்கு போறா.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெறும். நேர்களை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். உழவர் உலகம் இன்று இரவு 7:25.

0: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
1: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: இன்னிசை ஊர்வலமாய் இது பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். மின்னஞ்சல் அனுப்ப rtrichy@gmail.com. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. போதைப் பொருளற்ற இந்தியா இயக்கம் நசாமுக் பாரத் அபியான் மக்களின் பங்கேற்பால் முன்னெடுக்கப்படும் இயக்கமாக மாறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையை

பகிர்ந்துள்ள பிரதமர், இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப்பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ள போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் அகற்ற ஒவ்வொரு குடிமகனும் உறுதியேற்க வேண்டும் என்றார். இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ரயிலில் டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் என்ற புதிய சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 11 நாட்கள் கொண்ட இந்த ரயில் பயணத்தில் உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்கள் மற்றும் கலாச்சார சிறப்புமிக்க பாரம்பரிய இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வகை செய்யப்பட்டுள்ளது. டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் பயணத்திற்கான முன்பதிவுகளை IRCTCயின் சுற்றுலா இணையதளம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலகங்கள் வாயிலாக மேற்கொள்ளலாம். நாட்டில் சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பொது சுகாதாரம், நுகர்வோர் பாதுகாப்பு, எளிதான வணிகம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சீர்திருத்தங்களின்படி எந்தவொரு மருந்து அல்லது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த அரசு ஆய்வாளர்களின் அறிக்கையை பயன்படுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை விதிமுறைகளை மீறி வெளியேற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் எச்சரித்துள்ளார். இம்மாவட்டத்தில் செயல்படும் தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை உட்பட பல தொழிற்சாலைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் கூடிய விரைவில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் மேம்பட்ட தரத்துடனும் மலிவு விலையிலும் வழங்கப்படும் என்றார். அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேரோட்டத்திற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்துள்ளது. ருமேனியாவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் ருமேனியாவின் கசாரை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:04. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்க திகட்டாத பாடல்கள், கேட்டால் பயன் தரும் தகவல்கள் அனைத்தும் வரும் இது மாலை நேர ஆரவாரம். இணைந்தே இருங்கள் அன்பு நேயர்களே.

6:09 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம அரியமங்கலம் பகுதி மக்களுக்கு தான். நம்ம திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கொள்ளிடம் பொது தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் குழாயில், அதாவது அரியமங்கலம் பால் பண்ணை அருகே உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்யும் பணி நடைபெற்று இருக்கிறதுனால அரியமங்கலம் உக்கடை, தெற்கு உக்கடை, ஜெகநாதபுரம் பழையது, ஜெகநாதபுரம் புதியது, இந்த பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் சனிக்கிழமை மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்தை பொறுத்து கொள்ளுமாறு நம்முடைய மாநகராட்சி கேட்டிருக்காங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்போதுமே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா இது இன்னும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம மாநகராட்சி வலியுறுத்துது. தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: யோகா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆசனாஸ் அப்படின்றது மட்டும்தானே ஞாபகத்துக்கு வருது. ஆனா யோகா அப்படின்றது வெறும் ஆசனம் மட்டும் கிடையாது. யோகா அப்படின்றது ஆசனம், பிராணாயாமம், சரியான உணவு, தியானம் மற்றும் சவாசனா பயிற்சி, அதாவது தளர்வுன்னு சொல்லுவாங்களே அது, இது அஞ்சும் சேர்ந்ததுதான் யோகா. நமக்கு புரியுற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? யோகா அப்படின்றது ஒரு ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல அஞ்சு சப்ஜெக்ட், நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்னு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி யோகாவை அஞ்சு சப்ஜெக்டா பிரிச்சுக்கோங்க. அதுல ஒரு சப்ஜெக்ட் ஆசனம், ஒரு சப்ஜெக்ட் பிராணாயாமம், இன்னொன்னு தளர்வு, இன்னொன்னு சரியான உணவு, இன்னொன்னு மெடிடேஷன் அதாவது தியான பயிற்சி. இந்த அஞ்சுதான் அஞ்சு சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க யோகாவை வெறும் ஆசனாவை மட்டும் பாப்பீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி. நாம அஞ்சு சப்ஜெக்ட் மேலயும் சரிசமமா கவனம் செலுத்தணும். ஆசன

0: ஆசனங்கள்ல நிறைய இருக்கு. 84,000 ஆசனங்கள்னு சில பேர் சொல்றாங்க, 84 லட்சம் ஆசனங்கள்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நமக்கு முக்கியமா தேவையான ஆசனங்கள், உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆசனங்கள்னு 84 மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. அதுலயும் ஹதயோகா பிராக்டிசஸ்ல வெறும் 12 ஆசனங்கள், இதை மட்டும் செஞ்சாலே ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி பிராணாயாமமும் நிறைய இருக்குது. அதுல முக்கியமானது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு 2-3 பிராணாயாமம் மட்டும் நம்ம டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ணினோம்னாலே போதும். சவாசனம் தளர்வு பயிற்சி, சவாசனா நான் தூங்குற ஆசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுவும் கிடையாது. சவாசனம் அப்படின்றது நம்ம மைண்ட கான்சியஸா வச்சுட்டு உடம்ப மட்டும் தளர்வா ரிலாக்ஸ்டா வைக்கிறது. அடுத்தது சரியான உணவு, சத்தான மற்றும் சமநிலையான உணவு. யோகா பண்றவங்க எல்லாருமே சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லையா, அத அப்படியே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா யோகா இஸ் ஃபார் ஆல் அப்படின்னு தான் இன்டர்நேஷனல் யோகா டேவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்க, எல்லா கல்ச்சர் பேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே யோகா பண்ணலாம். அப்படின்னா சரியான உணவுன்னு உங்க உடம்பு எதை ஏத்துக்குதோ, எதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லாம இருக்கோ, அது எல்லாமே சரியான உணவு. அப்படி பார்த்து நீங்க சமநிலையான உணவுகள் எடுத்துக்கலாம். தியானம் மற்றும் நேர்மறை சிந்தனை பயிற்சி இருக்கு இல்லையா, அது மன ஒருமைப்பாடு மற்றும் அமைதிக்கான பயிற்சி. சுருக்கமா சொல்லணும்னா ஆசனம், பிராணாயாமம், தளர்வு, சரியான உணவு மற்றும் தியானம், இது அஞ்சும் சேர்ந்த பயிற்சி தான் யோக பயிற்சி. வெறும் ஆசனம் மட்டும் கிடையாது. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசனாஸ் அப்படின்ற செயல்பாடு இருக்கு இல்லையா, அது பிராக்டிஸ் பண்ணும் போது எவ்வளவு நேரம் நான் பண்ணலாம் அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், ஆசனா பிராக்டிஸ் பண்ணும் போது நமக்கு நம்ம உடம்புக்கு எந்தெந்த ஆசனாஸ் எல்லாம் ஈஸியா வருது அப்படின்னு பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கஷ்டமான ஆசனங்கள், கஷ்டமான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அந்த ஆசனங்களை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம உடம்புல நீஸ் லிகமெண்ட்ஸ் இதெல்லாமே இன்ஜுரிஸ் வரத தவிர்க்கலாம். அடுத்தது பிராணாயமா. பிராணாயமா அப்படின்றது நான் சரியா பண்றேனா சரியா பண்றேனா அப்படின்றது மேல ரொம்ப கவனம் செலுத்துறதுக்கு பதிலா மூச்சு மேல கவனத்தை செலுத்தி பொறுமையா நிதானமா மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப நன்மை பயக்கும். இப்போ சவாசனா மற்றும் தளர்வு பயிற்சி சொன்ன இல்லையா, அது உடம்பு மற்றும் மனச தளர்வா வச்சுக்கிறதை தவிர்த்து தூங்குறது கிடையாது. எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம, எந்த சிந்தனை அதுல வந்தாலும் அது பின்னாடியே போகாம, அது என்னதான் பண்ணுது அப்படின்னு ஒரு 3வது ஆளா இருந்து அப்சர்வ் பண்றது. இதேதான் மோஸ்ட்லி தியானத்துக்கும் சேரும். ஆனா சவாசன பயிற்சியில நம்ம இதை பண்ணும் போது அது தியானத்துக்கு ரொம்ப ஈஸியா வழிவகுக்கும். இப்போ இந்த 5 பிராக்டிசஸ நீங்க உங்களோட தினசரி வாழ்க்கை முறையில பிராக்டிஸ் பண்ணி நன்மை அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோக கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

6:23 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, குறுவை பருவ பயிர்களை சாகுபடி செஞ்சிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தான். என்ன தகவல் அப்படின்னா, குறுவை பருவ பயிர்களை ஜூலை 31 காப்பீடு செய்யணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. நிகழாண்டு குறுவை பயிர் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சை பயிர், நிலக்கடலை, ராகி, சோளம், கம்பு, தட்டைப்பயிறு, எள், பருத்தி, சாமை, கொள்ளு, இந்த 14 வேளாண் பயிர்களும், வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முட்டைக்கோஸ், இந்த 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பயிர்களை விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுவை நெற்பயிருக்கு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 15 காப்பீடு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள் ஜூலை 31 காப்பீடு செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆகவே விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும்.

0: செயல்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி

0: மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜா ஸ்தபதி தெரிவித்தார்.
2: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியிலே பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 6:40 திருச்சி FM Rainbow 102.1 மீண்டும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 6:43 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். பயனுள்ள தகவல்கள், பல தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, சமூக சேவை செய்யும் இளைஞர்களுக்காக தான். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களோட பணியை அதிகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வரை உள்ள 3 ஆண்கள் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. அதன்படி இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட இருக்காங்க. இந்த விருதிற்கு தகுதியுடையவர் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க 15 முதல் 35 வரையுள்ள ஆண் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம். கடந்த நிதி ஆண்டில் சேவை செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதிற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்கணும். அதே போல சமூக நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றக்கூடிய இந்த இளைஞர்களினுடைய தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கு இவ்விருதிற்கான பரிசீலனை கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் July 6 மாலை 5:45 வரை. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெறலாம். 4362 23 56 33 4362 23 56 33

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ணக் கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சி 7:02 உற்சாகம் உச்சம். பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை என்னென்ன? திருச்சிராப்பள்ளி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 6:54 ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் வானிலை முன்னறிவிப்பு தான். கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை தெலுங்கானா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மராத்வாடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் வழியாக சுமார் 3 முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பிருக்கு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தளவில் இன்று முதல் வரும் 30 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் நவீன தொழில்நுட்பமும் புத்தாக்கமும் செயற்கை நுண்ணறிவும் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பட்டய கணக்காளர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவதோடு தனிநபர் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை

0: காக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆவடியில் உள்ள துணிக்கடையில் மின்கசிவால் இன்று நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாயின. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலத்தில் அனைத்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போலியோ சொட்டு மருந்து முகாம் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை மறுநாள் 1007 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு சுமார் 2 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்தனர். பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்யும் அயர்லாந்து சற்று முன் 11 ஓவரில் 4 விக்கெட் எடுப்பிற்கு 78 ரன் எடுத்திருந்தது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என 24 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துச்சு. இப்ப பசங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த உலகத்துல புதுசா எதை உருவாக்கணும்னாலும் அங்க ஒரு இன்ஜினியர் வேணும். நீங்க விளையாடுற பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேம்ல இருந்து நீங்க ஆசையா ஓட்டணும்னு நினைக்கிற KTM பைக் வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங் டிசைன் தான். பத்தாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க படுற பாடு இருக்கே, அப்பப்பா 11th 12th என்ன குரூப் எடுக்கலான்னு ஒரு குழப்பம், அதை எடுத்து முடிச்சா காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு குழப்பம், அந்த கோர்ஸ்ல குறிப்பா என்ன டிகிரி படிக்கலான்னு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு குழப்பம், அதுவும் முடிச்சு ஒரு வழியா இன்ஜினியரிங் படிக்கலான்னு அப்ளை பண்ண ரெடி ஆயாச்சு. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு, அது என்னென்ன காலேஜஸ், அதுல எது பெஸ்ட், அதுல எது செலக்ட் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன். கவலையை விடுங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன வகைகளான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, அது எங்கெங்க இருக்குங்கிற தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு அண்ணா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மணி பிரகஸ்பதி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் சான்றிதழ்களோடு நம் வீட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கும் ஆசைப்படுற லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரே நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக ஒற்றைச்சாளர முறை. எங்கெங்கெல்லாம் நாங்க படிக்கலாம், என்னென்ன சீட் எல்லாம் இருக்கு, என்னென்ன இடங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, கவுன்சிலிங்ல BE BTEC இடங்கள் எந்தெந்த கல்லூரிகள்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது முதல் விருப்பம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான். College of Engineering கிண்டி, AC Tech அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது MIT கேம்பஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வளாகங்கள் தான் மாணவர்களுடைய கனவு வளாகங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அங்கு வழங்கக்கூடிய BE BTEC படிப்புகள் தான் மாணவர்களுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய துறைகள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகளில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாத்திலையுமே சேர்வது தான் மாணவர்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழ் வழியில் கூட கல்வி வழங்கப்படுது. 2 டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங், ரெண்டுமே தமிழ் வழியில் கல்வி வழங்குறாங்க. ஸோ அந்த பிரிவில் அதில் என்ன சார் அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதில் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லி TC வரும். மற்றபடிக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வினாத்தாளை பொறுத்தவரை தமிழிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும், பாடமும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடக்கும். அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு எழுதுவது தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம். ஒரே க்வெஸ்சன் பேப்பர், ஒரே எக்ஸாம், அதில் தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே சேர்ந்து கூட எழுதக்கூடிய மாதிரி அனுமதி எல்லாம் அந்த தமிழ் வழிக்கு இருக்கு. அடுத்தது அரசு

உதவிபெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்ட பிஇ மற்றும் பிடெக் இடங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வகை ஒன்று, வகை ரெண்டு, இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடியது அப்படின்னா அரசு பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு அடுத்து நம்ம மாணவர்களுடைய இலக்காக இருப்பவை ஜிசிஇ ஜிசிடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் அரசு உதவி பெறக்கூடிய பொறியியல் கல்லூரிகளின் உள்ள உதவி பெறும் படிப்புகளில் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி, சிக்ரி அப்படின்னா மத்திய எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனம், அங்கும் படிப்புகள் இருக்கு, அதுவும் மாணவர்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வகை ஒன்னுல வரும். வகை இரண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அரசு உதவி பெறக்கூடிய பொறியியல் கல்லூரியில் உள்ள சுயநிதி பிரிவு படிப்புகளில் உள்ள இடங்கள், அதுக்கு அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் சுயநிதி பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள், அடுத்தது சிப்பட் அப்படின்னு சொல்லுவோம், மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம். இத்தனை வகையான இடங்கள் இருந்தாலும் மாணவர்கள் விண்ணப்பிப்பது ஒரே விண்ணப்பம் தான், அது இருந்தாலே போதுமானது. சிறப்பு ஒதுக்கீடு கோரக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஒவ்வொரு சிறப்பு ஒதுக்கீட்டிற்கும் அதற்கான சிறப்பு ஒதுக்கீட்டு படிவத்தை முக்கியமான அந்த படிவங்களோட சேர்த்து இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். நம்ம பல்கலைக்கழக துறைகள் அப்படின்னு சொன்னோம், சிஇஜி கேம்பஸ் சொன்னோம், ஏசிடெக் சொன்னோம், எம்ஐடி சொன்னோம், அதோட சேர்த்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இந்த நான்குமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்லூரிகள் எல்லாமே விழுப்புரம், திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், நம்ம திருச்சி ஏரியாவில் திருச்சி, அரியலூர், திருக்குவளை, பட்டுக்கோட்டை, பன்ருட்டி, அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகர்கோவில், இங்கு எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்குது. அடுத்து அரசு கல்லூரிகள், இங்கெல்லாம் வந்து கட்டணம் குறைவான அளவில் இருக்கும். அரசு கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி செட் அப்படின்னு சொல்லுவோம், காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்ப செட்டியார் கல்லூரி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம், தருமபுரி, பர்கூர், சேலம், திருநெல்வேலி, அப்புறமா தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பாகாயம் வேலூர்ல இருக்குது இல்லையா, அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியது, போடியில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே அரசு கல்லூரிகள் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஜிசிஇ அல்லது ஜிசிடி. ஜிசிஇனா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜிசிடினா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரைட். அடுத்தது அரசு உதவி பெறும் தன்னாட்சி கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு இருக்கு, பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா. பிஎஸ்ஜி சிஐடி நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல இருக்கு, தியாகராஜா திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்கக்கூடியது. தென் சிஎஸ்ஐஆர் சிக்ரி அண்ட் சிப்பட் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில இருக்கக்கூடியது, சிஎஸ்ஐஆர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். அங்கு படிப்பும் இருக்கு, ஆராய்ச்சி நிறுவனமும் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் மத்திய நெகிழி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சிப்பட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சென்னையில் இருக்கிறது. அப்புறம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சேலத்துல இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அது படிக்க விரும்புறவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம், ரைட். ஓகே, இதெல்லாம் ரைட். முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகள் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு எப்படி செய்வாங்க, முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகள் விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு வந்து சிறப்பு ஒதுக்கீட்டுல தனியாக முன்னுரிமை கொடுத்து சேர்க்கை நடத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவுக்கும் தனித்தனி விண்ணப்பம் தர வேண்டும். மொத்தம் அப்ராக்சிமேட்டா ஒரு 150 இடங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா கவுன்சிலிங் குறித்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம இந்த தனியான இடஒதுக்கீடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்கள் எல்லாம் நல்லா சேகரிச்சுக்கிட்டு உரிய ஆவணங்களோட நம்ம இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இறங்கலாம் ஆன்லைன்ல. அதே மாதிரி சார், சில பேர் டொனேஷன்லாம் கேட்குறாங்களே சார், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் ஏதாவது டொனேஷன் கேட்டால் அதற்கும் வழிவகைகளை ஏஐசிடி பண்ணியிருக்காங்க. ஏஐசிடியினுடைய இணையதளத்தில் குறைதீர்க்கும் படிவம் இருக்கு, அதன் மூலமாக புகார் தெரிவிக்கலாம் அல்லது ஏஐசிடிக்கு நேரடியாக கடிதமும் எழுதலாம். நெருக்கடி நிலையில ஏஐசிடி விரைவான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு அதனுடைய தரப்புல கூறப்படுது. பல மாணவர்கள் இந்த சிக்கலை சேர்க்கையின் போது எதிர்கொள்கின்றனர். சோ கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இன்டர்னல் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். இங்கெல்லாம் சரியா தீர்வு கிடைக்கல அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதற்காக நியமிக்கப்பட்ட
அதிகாரிகளை சந்திச்சு முறையிடலாம். அவர் இந்த குறைகளை நல்லபடியா கேட்டு உங்களுக்கு நிவர்த்தி செய்து வைப்பார்கள். சரிங்களா? ஓகே, முதல் தலைமுறை பட்டதாரிகள் பற்றி எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது தொடர்பான தகவல்களையும் முழுமையாக கேட்டு விசாரிச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த ஆன்லைன் என்ட்ரி ப்ராசஸ்க்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம்.

0: ரைட். இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க, ஒரே கட் ஆஃப் நிறைய மாணவர்களுக்கு இருந்தால் அவர்களுடைய தரவரிசை எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அதில் என்ன எடுத்துப்பாங்கன்னா, கணித மதிப்பெண்ணுடைய பெர்சன்டேஜ் எடுத்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. கணித மார்க்கில் மேக்ஸில் அதிகமான மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸ் மார்க்கு, அடுத்தது நான்காவது தேர்வு பாடம், அதில் பெர்சன்டேஜ் கூட எடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஜென்ரலாக அவங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், மூத்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வச்சு தான் ரேண்டம் மென் தரவரிசை நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக கணினி வந்து தயார் செய்து கொடுக்கும். அது வலைத்தளத்திலையும் பதிவு செய்யப்படும், மாணவர்கள் பார்த்து கொள்ளலாம். ரைட்டுங்களா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லூரிகளை தேர்வு செய்கின்ற பொழுது மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், பெஸ்ட் பிளேஸ்மெண்ட், அதை தான் பாக்குறாங்க. அது இருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நல்ல பேராசிரியர்கள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், டாக்டரேட் முடிச்ச பேராசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அங்கு இருக்கக்கூடிய நல்ல முறையில் இயங்கக்கூடிய பரிசோதனை கூடங்கள், லேபரட்டரி வசதி இருக்கா அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் லைப்ரரி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, முக்கியமா நம்ம பிள்ளைங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அதையும் சேர்த்தே பார்க்கலாம். காற்றோட்டமான வகுப்பறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வேணுமானால் விளையாட்டு மைதானங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஷயங்களோட சேர்த்து போக்குவரத்து வசதிகள், மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதுல நமக்கு பிடிச்ச பாடம், பிடிச்ச கல்லூரியில படிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல பிடித்த பாடம் கிடைக்கும், ஆனா பிடிச்ச காலேஜ் இருக்காது. இல்லைன்னா பிடிச்ச காலேஜ் இருக்கும், பிடிச்ச பாடம் இருக்காது. இது மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரேங்குக்கு, நம்ம குவாலிட்டிக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம விரும்பி படிக்க பழகிக்க வேண்டியதுதான். 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 70 ஆண்டுகள், நாம் வாழக்கூடிய ஆண்டுகள் அனைத்துலயுமே ரொம்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். சோ இந்த 4 வருஷம்தான் முதலீடு. அந்த 4 வருஷத்துல நம்ம சிங்கிள் ஃபோக்கஸ் தான் இருக்க வேண்டியது. நல்ல இன்ஜினியரா உருவாகணும் அப்படின்னா நமக்கு இந்த 24 மணி நேரங்கள் பத்தாது. சரிங்களா? எந்த பாடம் எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் அதை விரும்பி படிப்போம். இதுல நம்ம எந்த முறையில படிச்சு எந்த மாதிரியானதாக டெக்னிக்கல் கண்டென்ட்டை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? அருமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கான அடிப்படையான நாட்கள் இந்த நாட்கள். சோ பொறியியல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
1: இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா, நாம தான் அந்த ஸ்கோப்ப உருவாக்கணும்னு கெத்தா சொல்லுங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, உங்க திறமை தான் உங்களுக்கான வேலைய வாங்கி தரும். அதனால கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்ல காலேஜா பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நீங்க நினைச்சா உலகத்தையே மாத்தலாம், அதுதான் இன்ஜினியரிங். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஒபன்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள் 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589ஆக அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது.

0: அரசாங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதையடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: நிகழ்ச்சியில் இன்று வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி

பார்த்திபன் அவர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து செழிப்பான மண், சிறப்பான எதிர்காலம் சில செய்திகளை வழங்குகிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: ஒரு உழவர் பயிர் தொழிலோடு சேர்த்து உப தொழில்களான ஆடு, மாடு, கோழி, வாத்து, மண்புழு உற்பத்தி, மீன் வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, தீவன பயிர்கள் சாகுபடி என அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது அதில் நிறைவான வருமானம் எடுக்கலாம். ஆகவே வேளாண் பெருமக்களே, வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யுங்கள் என்று பல்வேறு விதமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: எல்லாருமே ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா ஏதோ ஒன்று கைவிட்டாலும் இன்னொரு ஏதோ கை கொடுக்கும் அப்படிங்கறதுலதான் அதுல முக்கிய கருதுகோளா வச்சுக்கிறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத உங்களுடைய பார்வையில சொல்லுங்க.
2: கண்டிப்பாக ஐயா. வேளாண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நெல், கரும்பு, உளுந்து அந்த மாதிரி பயிர்களை சாகுபடி செய்வது விவசாயம் அல்ல, இது வந்து பயிர் தொழில். இந்த பயிர் தொழிலோட அதற்கு தேவையான உப தொழில்களான கால்நடைகள், மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இல்லை சில உப தொழில்கள், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், சாண எரிவாயு உற்பத்தி செய்தல், இந்த மாதிரி தேவையான உப தொழில்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது வந்து முழுமை பெறும் வேளாண்மை விவசாயம்ங்கிறது.
1: இன்னும் கொஞ்ச நாள் போல சந்தையையும் நீங்களே படுத்திடுங்க, அப்போதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்லுவீங்க போல.
2: இல்லை, அதுவுமே இப்போ வந்து தேவையானதாக இருக்கு. அதாவது நம்மளுடைய விளை பொருளுக்கு நம்ம விலையை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற காலம் வரும் பொழுது விவசாயிகளோட வருமானம் வந்து ஓங்கி இருக்கும், விவசாயம் வந்து முழுமை பெறும், விவசாயிகள் திருப்தியாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக நிறைய திட்டங்களை வந்து முன்னெடுத்து செல்லலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி பயிர் சாகுபடி செய்கிறோம். அந்த பயிரில் இருந்து எந்த பயிர் அப்படிங்கிறத நம்மளுடைய மண்ணுடைய தன்மை என்ன, நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், தட்பவெப்ப நிலைகள் எவ்வளோ, நமக்கு ஆண்டு மழையளவு எவ்வளோ இருக்கு, எந்த பருவத்தில் அந்த மழை கிடைக்குது, நம்ம என்ன பயிரை அதில் விளைவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம விளைவிக்கிற பொருள் நம்ம பகுதியில் விற்பனைக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, மார்க்கெட்டிங் சந்தை வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும்,
1: லோக்கல் மார்க்கெட்
2: கண்டிப்பாக. ஏன்னா விவசாயிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த விவசாயிகளில் வந்து 70% வந்து சிறு குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. அதாவது 1/2 சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பிடிச்சி வெளியில் போய் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்காது. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி விளைய வைக்கிறோம் பயிர், உடனடியாக விற்பனை செஞ்சால் தான் அடுத்த பயிருக்கு அந்த முதல்ல போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, ஸோ என்ன மண் இருக்குது, நம்மளுடைய தட்பவெப்ப நிலைகள் என்ன, நமக்கு விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உள்ளூர் மார்க்கெட் சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பயிரை வந்து தேர்வு செய்கிறோம். அந்த பயிரை தேர்வு செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு திருச்சி, தஞ்சை, டெல்டா பகுதி அப்படின்னா நம்ம வந்து நெல் சார்ந்த பயிர் திட்டமாக இருக்கும். கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா சோளம், பருத்தி சார்ந்த பயிர் திட்டமாக இருக்கும். ஸோ மானாவாரி பகுதிகளில் மானாவாரி பயிர்கள், சிறுதானிய பயிர்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய பகுதிக்கு சார்ந்த பயிர் திட்டங்களை தேர்வு செய்கிறோம். பயிர் திட்டங்களை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பயிருக்கு வச்சுக்கிறோம். மிச்ச ஏரியா அந்த பரப்பளவு வந்து நம்ம மாடு வளர்க்குறதுக்கு, கோழி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரியான உப தொழில்களை அதோடு சேர்க்கணும். ஸோ ஒருங்கிணைந்த அப்படிங்கிறது பயிர் தொழிலுடன் தொடர்புடைய மற்ற தொழில்களையும் சேர்த்து செய்வது தான் ஒருங்கிணைந்த பண்ணையம்.
1: அதாவது நீங்கள் சொல்லும் போதே ஒவ்வொரு பண்ணையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் போல, அந்த இடத்துக்கு அந்த நிலத்துக்கு அங்கே என்ன மார்க்கெட்டுக்கு அப்படிங்கும்போது ஒரே ஊரில் இருக்கிற வேறு வேறு நிலம் கூட வேறு வேறு பண்ணையாக தான் இருக்கும் போல.
2: அவசியம். ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதாவது நெல் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய நஞ்சை நிலங்கள், நஞ்சை நிலங்களுக்கு ஒரு மாதிரியான அங்கங்களை தேர்வு செய்யணும், என்னென்ன தொழில்களை தேர்வு செய்யலாங்கிறது. தோட்டக்கால் நிலங்கள், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த மாதிரி உள்ள தோட்டக்கால் பகுதிகளுக்கு நம்ம என்னென்ன பயிர் சாகுபடி, அது சார்ந்த தொழில்கள் என்ன தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது மாறுபடும். இதே வந்து தெற்க பார்த்தீங்கன்னா வறட்சியான பூமி, விருதுநகர், சிவகங்கை அந்த மாதிரி பகுதிகளுக்கு, மானாவாரி பூமிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்னவான பயிர்கள், அதுக்கு என்ன நம்ம உப தொழில்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு மாறும்.

0: விதமான சூழ்நிலைகளுக்கும் வெவ்வேறு வகையான அங்கங்களை தேர்வு செய்யணும். அந்த அங்கங்களை தேர்வு செய்யும்போது நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றதாகத்தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். அப்போ தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம லாபகரமானதாக பார்க்க முடியும், நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தை வந்து அங்கே வந்து கூட்ட முடியும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெரு விவசாயிகளுக்கு அது சாத்தியமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் சாத்தியமாக இருக்குமாங்க?
0: எல்லா விவசாயிகளும் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது ஒருங்கிணைந்த பண்ணையமானு தெரியாமல் சயின்டிஃபிக்காக தெரியாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு விவசாயி அப்படின்னா வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு மாடோ ரெண்டு மாடோ இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த மாதிரி அவர் சாகுபடி சென்ற பயிர்கள் கூட ஒரு மாடு வச்சிருக்காரு இல்லை நாலு ஆடு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யக்கூடிய விவசாயி தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வச்சுருந்தாவே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் விவசாயம். ஏன்னா மாட்டுக்கு தேவையான தீனியை வந்து அவர் வந்து இந்த பயிர்லேருந்து எடுத்துப்பார். நெல்லை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தானியத்தை அப்படின்னா அந்த வைக்கோல் மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பார். மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வந்து வயலுக்கு இடுபொருளாக இயற்கை உரமாக பயன்படுத்துவார், இல்லை அந்த சாணத்தை வந்து மண்புழு உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சுழற்சி அந்த இடுபொருட்கள் வந்து சுழற்சி செஞ்சு பயன்படுத்தும் போது அவர் வந்து ஒரு சிறப்பான ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயியாக மாறிடுவார்.
1: ஏதோ ஓரளவுக்குனாவது மாறிடுவார் அப்படின்னு சொல்லலாம்.
0: அவசியம். அதனுடைய நன்மை தெரியும் பொழுது அடுத்தடுத்து இன்னும் மேற்கொண்டு அவரால் போக முடியும்.
1: ஐயா, ஒருங்கிணைந்த பண்ண முறையில் அங்கங்கள்னா என்னன்னு சொல்ல வரீங்க?
0: அங்கங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையோட எதை எதெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிறது அங்கங்கள். நம்ம வந்து விவசாயி வந்து பயிரை சாகுபடி செய்கிறோம். பயிர் சாகுபடி செய்யும்பொழுது அதோட வந்து மாடு, பயிருங்கிறது ஒரு அங்கம், மாடு வளர்ப்புங்கிறது ஒரு அங்கம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், அசோலா உயிர் உரம் உற்பத்தி, காளான் உற்பத்தி, சாண எரிவாயு உற்பத்தி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றும் ஒரு அங்கங்கள். இது எல்லாத்தையும் ஒரு விவசாயி செஞ்சால் தான் நான் ஒருங்கிணைந்த பண்ணையமா, அப்போ தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யக்கூடிய விவசாயா அப்படின்னா இல்லை. அதாவது நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களையும் இந்த ஆராய்ச்சி இருக்குது, விவசாயிகள் வயல்களையும் நாங்கள் இந்த ஆராய்ச்சியை வந்து செஞ்சிகிட்ருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக எந்தெந்த பகுதிகளுக்கு என்ன பயிர்கள் வந்து ஏற்றதாக இருக்கும், ஸோ அந்த பயிர்கள் கூட என்ன தொழிலை இந்த அங்கங்களை சேர்த்தா லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்யுது. இதை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுடைய மண்ணுக்கு நம்மளுடைய சந்தை வாய்ப்புக்கு சொல்லக்கூடிய இந்த 10 அங்கங்களில் எது நமக்கு உகந்ததாக இருக்குங்கிறத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். 10 செய்யணும் இல்லை 8 செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நமக்கு எது லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒன்றினுடைய இடுபொருள் தேவைக்கு அங்கே பண்ணைக்குள்ளே கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் உபப்பொருட்களையே நம்ம உரமாக பயன்படுத்தலாம், தீவனமாக பயன்படுத்தலாம். அதன் மூலமாக நம்ம வந்து வெளிப்புற சந்தையில் வாங்கக்கூடிய இடுபொருள் செலவை நல்லா குறைக்க முடியும்.
1: ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் அங்கங்களை தேர்வு செய்கிறது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம வந்து பயிர்கள் சாகுபடி செய்கிறோம், நெல் சாகுபடி செய்கிறோம், அது கூட வந்து மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து என்ன பொருட்கள் வந்து நெல்லுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நெல்லுலேருந்து நம்ம வந்து வைக்கோல் வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம். மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வந்து மக்க வச்சு உரமாக பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இல்லை மண்புழு உரம் தயாரித்து நம்ம மண்புழு உரமாக பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். நம்ம சோளம் சாகுபடி செய்கிறோம்னா சோளத்தட்டையை பயன்படுத்தலாம். சப்போஸ் நம்ம வந்து மீன் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், ஸோ அந்த மீனுக்கு கோழிக்கு வந்து அசோலாங்கிறது ஒரு உரமாக தேவைப்படும், தீவனமாக அசோலாவை பயன்படுத்தலாம். அப்போ அசோலா உற்பத்தியை நம்ம ஒரு அங்கமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அசோலா வந்து நெல் பயிருக்கு உயிர் உரமாக பயன்படுத்தலாம், அதன் மூலமாக நம்ம யூரியா செலவை குறைக்கலாம். அந்த அசோலாவை மீன் குட்டையில் போட்டோம்னா அதுவே நிறைய பெருகும், மீன் அதை சாப்பிடும், அதை மீனுக்கான தீவன செலவை குறைக்கலாம். அதே அசோலாவை கோழிக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இதே நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு ஆடு வச்சுருக்கிறோம், ஆட்டுக்கு வந்து தீவனம் வேணும் அப்படின்னா வேலி மசால்னு சொல்லுவோம், புரோட்டீன் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தீவனப்பயிர் இருக்குது வேலி மசால், டெஸ்மாந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தீவனப்பயிரை சாகுபடி செய்யலாம். கிளரிசிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவனப்பயிர் இருக்குது, அந்த தீவனப்பயிரை சாகுபடி செய்யலாம். கம்பு நெப்பயிர் ஒட்டுப்புல், கோ 4 கோ 5 ஒட்டுப்புல் இருக்குது, இந்த ஒட்டுப்புல் வந்து மாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆடுகளுக்கும் பயன்படுத்தலாம், இந்த தீவனப்புல்லை சாகுபடி செய்யலாம். ஸோ நம்மள்கிட்ட என்ன தொழில்கள், ஆடு இருக்கா மாடு இருக்கா, அதுக்கு என்ன விதமான தீவனங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்வு செய்கிறது தான் அங்கங்கள் தேர்வு.
1: ஐயா, அதே போல் பல்வேறு தொழில்களை இணைக்கும் போது இதில் வந்து இடுபொருள் மேலாண்மை எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி?
0: இடுபொருள் மேலாண்மை அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இடுபொருள் மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுற்றுப்புற சூழல் வந்து கெடாமல் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக சிறப்பான ஒரு சேவையை சமூகத்துக்கு வந்து சொல்ல முடியும். இடுபொருள் மேலாண்மை அப்படிங்கிறது நெல்லுக்கு உரங்கள் தேவை, அந்த உரங்களை முழுவதுமாக நம்ம செயற்கை உரங்களை சார்ந்து இல்லாமல் நம்மகிட்ட ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய என்னென்ன தொழில்கள் வச்சுருக்கிறோம், அங்கங்கள் வச்சுருக்கிறோம், அந்த அங்கங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய உரங்களை எல்லாம் எவ்வாறு சிறப்பாக நம்ம இடுபொருளாக நெல்லுக்கு பயன்படுத்த முடியும், அது பயிர் சாகுபடிக்கு. உதாரணத்துக்கு நெல் வச்சுருக்கிறோம், எந்த பயிராக இருந்தாலும், இப்போ மாட்டிலிருந்து சாணத்தை பயன்படுத்துகிறோம், ஆட்டிலிருந்து ஆட்டு எருவை பயன்படுத்துகிறோம், கோழி எருவை பயன்படுத்துகிறோம், மீன் குட்டையிலிருந்து மீன் பிடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் குட்டையோட அடியில் இருக்கக்கூடிய வண்டல் மண் வந்து நிலத்துக்கு சத்தான மண், மீன் குட்டையில் இருக்கும் பொழுதே இடையில் தண்ணியை வந்து திறந்து

0: அதை விட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம். தண்ணி பாய்ச்சும் போது மீன் வெளியில் போகாமல் இருக்க அந்த குழாயில் வந்து ஒரு வலை மட்டும் கட்டிட்டோம்னா மீன் உள்ளே இருக்கும், தண்ணியை மட்டும் சத்தான தண்ணி, அந்த தண்ணி அந்த தண்ணியவே வயலுக்கு பாய்ச்சலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அங்கத்தினுடைய அது கால்நடை கழிவுகளாக இருக்கட்டும் பயிர் கழிவுகளாக இருக்கட்டும் அந்த கழிவுகளை வந்து உபப்பொருளை இன்னொரு அங்கத்துக்கு வந்து இடுபொருளாக பயன்படுத்துகிறோம். இதுதான் இடுபொருள் மறுசுழற்சி. வைக்கல் மாட்டுக்கு மாட்டிலிருந்து சாணம் வறுமை கம்போஸ்ட் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு மண்புழு உரம் வந்து திரும்பி பயிருக்கு, இப்போ இந்த மாதிரி மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தலாம். நம்ம பயிர்னு எடுக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒரு நெல் மட்டும் ஒரு சோளம் மட்டும் அப்படி இல்லாமல் நம்ம பயிர் திட்டங்கள்னு பார்க்கும்போது ஊடு பயிர், கலப்பு பயிர், வரப்பு பயிர் இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குது. எதனால் அந்த கலப்பு பயிர் திட்டம் சொல்கிறோம், ஊடு பயிர் திட்டம் சொல்கிறோம், பயிர் சுழற்சியெலாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நிலத்தில் மூணு போகத்தில் ஒரே பயிரை சாகுபடி செஞ்சோம்னா நமக்கு மகசூல் வந்து குறைஞ்சிரும். பயிரினுடைய தன்மை, அதுக்கு என்னென்ன உரங்கள் தேவை, அது எடுக்கக்கூடிய அளவு, நிலத்திலேருந்து எடுக்கக்கூடிய வேரினுடைய சுற்றளவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக இந்த பயிர் வகை பயிர்கள், கடலை, உளுந்து, பச்சை பயிர், தட்டைப்பயிர், கொள்ளு, இந்த மாதிரி பயிர் வகை பயிர்களை நம்ம மூணு போகத்தில் ஏதாவது ஒரு போகத்தில் நம்ம வந்து அதை கலந்து சுழற்சி செய்யும் பொழுது மண்ணுக்கு சத்துக்கள் மேம்படும். ஏன்னா பயிர் வகை பயிர்களை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகள் மூலமாக நம்மளுடைய வளிமண்டலத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்து 78% அந்த தலைச்சத்தை எடுத்து மண்ணில் நிலைநிறுத்தும் இந்த பயிர் வகை பயிர்கள். இப்போ பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யும்போது மண்ணினுடைய தலைச்சத்து மேம்பாடு அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு பயிரை சாகுபடி செய்யும் பொழுது அதனுடைய நன்மையை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதனால் பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிர் சுழற்சியில் கண்டிப்பாக ஒரு பயிர் வகை பயிர்களை உள்ளே கொண்டுகிட்டு வரணும். பல்வேறு வகையான பயிர்களையும் ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது நம்மளுடைய மண்ணுடைய வளம் வந்து குன்றாமல் பாதுகாக்க முடியும், மண் வளம் வந்து மேம்படும். இந்த பயிரோட கழிவுகள்லாம் நிலத்திலே விழுகும். ஸோ அந்த கழிவுகள் மறுபடியும் மக்கிறதுக்கு நம்ம வயலுக்கு போடக்கூடிய மண்புழு உரம், மக்கிய தொழு உரம் இது எல்லாமே உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் வந்து மண்ணினுடைய வளத்தை வந்து நம்ம இந்த இடுபொருள் மேலாண்மை மூலமாக மண் வளத்தை வந்து மேம்படுத்த முடியும்.
1: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும்போது வருமானத்திற்கு எப்படிங்க வாய்ப்பு இருக்கு? இப்போ முன்னாடிலாம் நெல்லை போட்டோன்னா வந்துடும், எல்லாம் சுற்றி சுற்றிக்கிட்டு வருது, இப்படி வருமானம் எப்படி இருக்கும்?
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது முதல்ல வந்து மண்ணினுடைய வளம், தரமான உணவுப் பொருட்கள், அதுக்காக அதை பண்ணுறோம். அது பண்ணும் பொழுது நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வருடம் முழுவதும் கிடைக்கும். இப்போ நெல் சாகுபடி செஞ்சோம்னா 4 மாதம் வெயிட் பண்ணணும், கரும்பு சாகுபடி செஞ்சால் 1 வருஷம், வாழைனா 1 வருஷம், காய்கறி பயிர்னா 60-70 நாள் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாக மட்டும்தான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் வருடம் முழுவதுமான வருமானத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வச்சுருக்குறோம், மாடு வந்து பால் கொடுக்குது, நம்ம வீட்டுக்கு பால் யூஸ் பண்ணிக்கிறோம், 1 லிட்டர் 6 லிட்டர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகப்படியாக இருக்கிற பால் டெய்லி விற்பனைக்கு நம்ம பயன்படுத்தலாம். மாடு மூலமாக பால் மூலமாக வருமானம் கிடைக்குது. மாட்டினுடைய சாணம் எருவாக பயன்படுது. அந்த எருவை வந்து மதிப்பு கூட்டத்தின் மூலமாக வறுமை கம்போஸ்டாக நம்ம வந்து மண்புழு உரமாக தயாரிக்கும் பொழுது நமக்கு தேவையானதை உரத்தை பயன்படுத்திக்கலாம். அதிகப்படியாக இருந்தால் விற்பனை செய்யலாம். அசோலா அதையும் நம்ம வந்து வெளியில் வந்து விற்பனைக்கு பயன்படுத்தலாம். இப்போ கோழி மட்டும் வச்சுருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்க வந்து நம்மள்ட்ட அசோலா வாங்கிட்டு போவாங்க. தீவனப்புல் 4 5 கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல் தீவனப்புல் இருக்குது. தீவனப்புல்லை நம்ம மாட்டுக்கு தேவையானதை பயன்படுத்தலாம். அதிகப்படியாக இருக்கிறத விற்பனை செய்யலாம். கோழி ரொம்ப லாபகரமானதாக இருக்குது. கோழி 3 மாதத்தில் ஒரு 50 கோழியை 10 சதுர மீட்டரில் நம்ம வளர்த்துறோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து 3 மாதத்தில் நமக்கு வந்து 1 கிலோ வெயிட் வந்துடும், நம்ம வந்து விற்பனை செஞ்சிடலாம். 3 மாதத்துக்கு ஒருத்தர் கோழியிலேருந்து வருமானம் கிடைக்கும். 1 வருஷத்தில் 3 சைக்கிள் நம்ம கோழியை வந்து விற்பனை செய்யலாம். மீன் 6-8 மாதத்தில் மீன், அது நம்ம ரகத்தை பொறுத்து இருக்குது. 4 மாதத்தில் வளரக்கூடிய மீனும் இருக்குது, 6-8 மாதத்தில் விற்பனைக்கு வரக்கூடிய மீன்கள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பயிர் திட்டத்தில் வந்து குறுகிய கால தானிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், இதில் வந்து 70 நாளில் வளரக்கூடிய பயிர் வகை பயிர்கள் இருக்குது, 80-90 நாள் வளரக்கூடிய எள்ளு கடலை பயிர்கள் இருக்குது, 100 நாள் 110 நாளில் நெல் பயிர் இருக்குது, வீட்டு தோட்டம் மாதிரி காய்கறி பயிர்கள் வச்சுக்கிறோம், வரப்பு பயிர் வச்சுக்கிறோம், ஊடு பயிர் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஒவ்வொருடைய வளர்ச்சி பருவம் அந்த முதிர்ச்சி பருவம் பார்த்திங்கன்னா 60 நாளிலிருந்து 100-120 நாள் இருக்குது. அப்போ நமக்கு வருமானம் கிடைக்குது. ஒரு வாழை, கொய்யா இந்த மாதிரி ஒரு தோட்டக்கால அதன் மூலமாகவும் நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அப்போ பார்த்தோம்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒன்று முக்கியமானது என்னென்னா, அந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக நம்ம போகும்பொழுது ஒரு பயிர் எதிர்பாராத மூலமாக நமக்கு கை கொடுக்கல, பயிர் வந்து மழை பெஞ்சு அதிகமாகிடுச்சு, ஒரு பயிர் பாதிக்கப்பட்டுச்சு, இல்லை வறட்சினால ஒரு பயிர் மகசூல் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய மாடு ஆடு கோழி இதெல்லாம் நமக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத விதமாக சீதோஷனால கோழிக்கு நோய் வந்துருச்சு, கோழி இறந்து போச்சு சீக்கலை அப்படின்னா பயிர்கள் கை கொடுக்கும். முழுவதுமாக விவசாயிகள் நலிவடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு ஓங்கிய வருமானம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொழில் கைவிட்டால் மற்ற தொழில்கள் கை கொடுக்கும். அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் சிறப்பான ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கு.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி பாதுகாக்கும், ஏதோ ஒரு பக்கத்து கட்டமானாலும் ஒரு பக்கத்து லாபத்தை கொடுத்து நிப்பாட்டி வச்சுக்கும் சொன்னீங்க. அதே போல இதை தாண்டி அங்கக வேளாண்மையில வேற எவ்வாறெல்லாம் நம்மளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கறத சொல்லிருங்க.
0: இன்னைக்கு வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை, இயற்கை வேளாண்மை,

பேசிகிட்ருக்குறோம். நிறைய வந்து நிதி ஒதுக்கீடு செய்து மீட்டெடுக்கணும், விவசாயத்தை நோக்கி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கிம் மாநிலம் வந்து 100% வந்து இயற்கை வேளாண்மை மாநிலம், அங்க வேளாண்மை மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களும் விவசாயிகள் வந்து இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் வந்து அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழே ஆர்வமுடன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க, ஒருங்கிணைந்த பண்ணையத்தை. ஏன் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து இயற்கை வேளாண்மைக்கும் அதை நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வழிகாட்டியாக இருக்குது? ஏன்னா நம்ம வந்து இடுபொருள் மேலாண்மைன்னு ஒன்று பார்த்தோம், இடுபொருளை மறுசுழற்சி செய்கிறோம் அப்படின்னு. இந்த இயற்கை வேளாண்மைக்கு அங்கக வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்களை நாம் போய் மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா செலவுகள் வந்து மிகவும் அதிகம். நம்மகிட்ட இருக்கிற தொழில்களை அங்கங்களை பயன்படுத்தி நம்ம பண்ணைக்கு தேவையான இடுபொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் பொழுது செலவு குறைவு. இப்போ எங்கள் பண்ணையில் வந்து வேளாண் ஆராய்ச்சி நிலையம் காட்டு

0: செலவு குறைவு. இப்போ எங்கள் பண்ணையில் வந்து வேளாண் ஆராய்ச்சி நிலையம் காட்டுத் தோட்டத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி திடல் வச்சுருக்கிறோம். வாய்ப்புள்ள விவசாயிகள் எப்போ வேணாலும் வந்து எங்கள் மையத்தினுடைய திடலை வந்து பார்வையிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆராய்ச்சியில் மொத்த செலவில் 30% 40% இடுபொருள் செலவை வந்து குறைச்சிருக்கோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா எங்களுக்கு 2 ஏக்கர் மாடலுக்கு செலவாகுது. அதில் வந்து 1 லட்சம் ரூபா செலவை வந்து இந்த இடுபொருள் மறுசுழற்சி மூலமாக மிச்சப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய மண்ணின் வளம் பார்த்தீங்கன்னா 0.4 அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பன் நிலத்தில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் 0.65 அளவு வந்து அதை வந்து உயர்த்தியிருக்கிறோம். ஸோ மண்ணினுடைய வளம் வந்து அதில் மேம்பட்டுருக்குது. அதனால் வந்து அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து எதிர்காலத்துக்கு நமக்கு வந்து மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம வந்து நிறைய தானியங்களில் உற்பத்தி அடைஞ்சிட்டோம். மண்ணினுடைய தரம் நம்ம வந்து நிலைப்படுத்தணும், குறையாமல் இருக்கணும் அப்படின்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் செயல்பாடு அதிகமாக வேணும். அந்த நுண்ணுயிரிகளுடைய அளவை அதிகப்படுத்தணும், அதனுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படிங்கும்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் அவசியமானதாக இருக்கும். இப்போ அந்த மண்ணினுடைய வளம் மட்டும் இல்லாமல் விளைவிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், நம்ம மாமிசம் சாப்பிட்றோம் நிறையா பேர், அதுக்கான கோழி மீன் இந்த மாதிரி இதுவும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஒரு சமச்சீரான உணவு, நம்ம புரோட்டீன் வேணுமா, ஃபேட் வேணுமா, கார்போஹைட்ரேட் வேணுமா, எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானதையும் நம்மளை வந்து செலவை வச்சு நம்மளால் சாப்பிட முடியுது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல்வேறு அங்கங்களை இணைக்கும் பொழுது வளம் குன்றா வேளாண்மை, அதாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம், அதே வளம் குறையாமல் மாசுபடாமல் தரமான மண்ணை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதன் மூலமாக தரமான உற்பத்தியை, தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். நல்ல மண், நல்ல தரமான உணவு, ஒருங்கிணைந்த பண்ணையம் செயல்படுத்துவதன் மூலமாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றும் சுத்தமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம உரங்கள் செயல்பாடு வெளியிலேருந்து மார்க்கெட்டிலேருந்து எடுக்கக்கூடிய உரங்களை வந்து குறைக்கிறோம், அந்த உரங்கள் ஆவியாகி சுற்றுப்புற சூழல் மாசுபடும், அந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்காது. அதனால் சுத்தமான காற்று, சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் நமக்கு கிடைக்கிது. இன்னும் முக்கியமானது, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லா விதமான பயிர் கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நிலத்தில் நல்ல சிறப்பான முறையில் மக்க வைக்கப்படுது. எந்த பயிர் கழிவுகளும் நம்ம எரிக்கிறதில்ல, எல்லாமே வயல்லையே மக்கிடுது. அதை எரிக்கும்போது நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடுறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து மிகவும் அவசியமானது. மண்ணினுடைய வளத்தை காக்கவும், உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தவும், அதாவது இந்த ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தண்ணீர் உணவு உற்பத்தியிலும் தண்ணீரை அடையணும், ஒரு ஆரோக்கியமான உணவையும் நம்ம உட்கொள்ளணுங்கும்போது ஒருங்கிணைந்த பண்ணையும் அதுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: அதாவது பார்த்திபன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐயா சிறப்பாக சொன்னீங்க. இது குறித்து சில சந்தேகங்கள் ஏற்படணும், இல்லை உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை காட்டுத்தோட்டத்தில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு எந்த எண்ணில் கூப்பிட்டுட்டு வருகையை உறுதி பண்ணிட்டு வரலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
0: 9555703118 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9555703118 இந்த அலைபேசியில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒருங்கிணைந்த பணியை திடலை பார்வையிடலாம். சனி ஞாயிறு இல்லாமல் திங்கள் டு வெள்ளி 5 நாட்கள் வந்து வேலை நாட்கள், காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை நேரம், எப்பொழுது வேணாலும் பார்வையிடலாம். அன்புடன் அழைக்கிறோம் நாங்கள்.
1: சிறப்பிங்க, ரொம்ப நன்றிங்க.
2: அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற பயிர் திட்டங்களை தேர்ந்தெடுத்து செய்வது, பண்ணைக்கு தேவையான இடுபொருட்களை நாமளே தயாரித்துக் கொள்வது, இடுபொருள்களை மறுசுழற்சி செய்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்யக்கூடிய இந்த பயிர் தொழிலுடன் உப தொழில்களையும் இணைத்து செய்யும் பொழுது நிறைவான லாபம் எடுக்க முடியும் என பல்வேறு கருத்துக்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து செழிப்பான மண், சிறப்பான எதிர்காலம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள் வழங்கும் சில செய்திகள்.
3: தற்போதைய முக்கிய அறிவிப்பு, உரங்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உலக சந்தை மாற்றங்களால் இந்த விலை ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் சாகுபடி செலவை நேரடியாக உயர்த்தும். எனவே திட்டமிடல் இல்லாமல் உரங்களை வாங்குவதை தவிர்க்கவும். விலை உயர்வை சமாளிப்பது எப்படி? மண் பரிசோதனை. மண்ணுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வாங்கி பயன்படுத்துங்கள். தேவையற்ற உரம் தவிர்த்தல். அளவுக்கு அதிகமாக உரமிடு

0: செய்தலை பணம் மட்டும் வீணாகாது, மண்ணின் தரமும் வீணாகும். மண் ஏன் உயிருள்ள ஒன்றாக இருக்க வேண்டும்? மண் வெறும் தூசி அல்ல, அது ஒரு வாழும் உலகம். கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் மண்ணில் வாழ்கின்றன. அவை தாவரங்களுக்கு உணவளிக்கின்றன. ரசாயன உரங்கள் நுண்ணுயிரிகளை கொள்கின்றன. இயற்கை விவசாயம் நுண்ணுயிரிகளை பெருக்குகிறது. இயற்கை விவசாயம் மண்ணுக்கு அப்படி என்னத்தான் செய்யும்? மண் புறப்புறப்பு தன்மை பெறும். மண் இறுக்கமாவது தடுத்து மென்மையாகும். நீர்பிடிப்பு திறன் அதிகமாகும். மழை நீர் மண்ணில் படும்போது மண் பஞ்சு போல உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். ஊட்டச்சத்தின் சுழற்சி. மண்புழுக்கள் மண்ணை மேலும் கீழுமாக மாற்றி வளமாக்கும். மண் அரிப்பை தடுக்கும். வளமான வேர்கள் மட்குகளும் மண் அரிப்பை தடுக்கும். விவசாயி இன்று பயிரை வளர்க்கிறாரா அல்லது ரசாயன நிறுவனங்களை வளர்க்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. மண் ஏன் சோர்ந்து போயிற்று? பல ஆண்டுகளாக தொடர்ந்து யூரியா, டிஏபி, பொட்டாஷ், களைக்கொல்லி போன்ற இரசாயன உரங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணில் இருந்த நுண்ணுயிரிகள் அழிந்துவிட்டன. மண்புழுக்கள் காணாமல் போயின. மண் இறுகி கல்லாக மாறியது. நீர் பிடிக்கும் திறன் குறைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் உரத்தின் அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது. அதாவது மண் உயிரோடு இல்லை, உரத்தின் மீது அடிமையாகிவிட்டது. மிக பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? முன்பு 3 மூட்டை உரம் போட்ட இடத்தில் இன்று 6 மூட்டை போட வேண்டிய நிலை. ஆனால் மகசூல் அதே அளவு கூட வரவில்லை. இதனால் செலவு அதிகம், கடன் அதிகம், லாபம் குறைவு, மன அழுத்தம் அதிகம். இது தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் மண்ணை திரும்ப உயிர்ப்பிக்கவே முடியாத நிலை வரலாம் என்று பல விவசாய விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். அப்படி என்றால் மாற்று வழி இருக்கிறதா? ஆம், நிச்சயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று மெதுவாக ரசாயன உரத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் அப்படி? மண்ணை புதுப்பிக்க பசுந்தாள் உரம், தொழு உரம், மண்புழு உரம் என பல இயற்கை அங்கக சார்ந்த உரங்களை பயன்படுத்துகிறார்கள். மண்ணில் மீண்டும் உயிரை உருவாக்குகிறார்கள். இயற்கை விவசாயம் என்றால் உரமே போடாதது அல்ல, மண்ணை உரத்திற்கு அடிமையாக்காமல் பாதுகாப்பது. பயிருக்கு மட்டும் உணவு கொடுப்பதல்ல, மண்ணுக்கும் உணவு கொடுப்பது. இன்று பல இயற்கை விவசாயிகள் சொல்லும் ஒரு உண்மை, முன்பு வாரத்திற்கு 3 முறை தண்ணீர் விட்டோம், இப்போது 1 முறை விட்டாலே போதும். ஏன்? மண்ணில் உயிர்ச்சத்து அதிகரித்ததால் நீர்பிடிப்பு திறனும் அதிகரிக்கிறது. பூச்சி தாக்குதல் குறையுமா? ஆம், முழுமையாக இல்லாமல் போகாது. ஆனால் பயிரின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். விஷ மருந்து செலவு குறையும். மண் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். மிக முக்கியமான கேள்வி, நாம் இன்று செய்யும் விவசாயத்தை நம் பிள்ளைகள் தொடர முடியுமா? முடியாதா? மண் விஷமாகிவிட்டால், நீர் இல்லாமல் போனால், செலவு மட்டும் அதிகரித்தால் அடுத்த தலைமுறை விவசாயத்தை விரும்புமா? மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் இன்று 1 ஏக்கரில் தொடங்கலாம். 1 பயிரில் முயற்சி செய்யலாம். மண்ணை மெதுவாக உயிர்ப்பிக்கலாம். அடி உரம் மேலாண்மை. ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை உரங்களை அதிகரியுங்கள். பணமும் செலவும் குறையும். நினைவில் வையுங்கள், ரசாயன உரம் பயிரை மட்டும் வளர்க்கும், இயற்கை விவசாயம் மண்ணையும் மனிதனையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றும். நன்றி.
1: மண்ணை வளப்படுத்தினால் மகசூல் அதிகரிக்கும். மகசூல் அதிகரித்தால் வருமானம் அதிகரிக்கும். ஆகவே உழவர் பெருமக்களே, ரசாயன உரங்களை வயலில் இடுவதை தவிர்த்து இயற்கைக்கு திரும்புவோம். செழிப்பான மண்ணாக மாற்றுவோம். சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வோம் என்று ஒரு சில செய்திகளை நம்மிடையே இதுவரை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து
2: ஏ மச்சான், சீக்கிரமா ஓடியாயே, இங்க வந்து பாரு, தண்ணி எல்லாம் வயலுக்குள்ள ஏகமா பூந்து பயிரெல்லாம் மிதக்குது மச்சான்.
3: வந்துட்டேன் வந்துட்டேன் வேலமா.

வந்துட்டேன் பாரு, இது நம்ம வய இல்ல, பரமசிவத்து வய. இருந்தாலும் தண்ணி இப்படி வீணா பாயுதேன்னு நமக்கு மனசு என்ன பதபதைக்குது இல்ல? தள்ளு, மழையை அடைச்சு போடுறேன். ஆப்பாடி, வரப்பில்லை இப்படி உட்காரு.

தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களுக்கான வானிலை சார்ந்த ஆலோசனைகள். தமிழ்நாட்டில் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் ஆள்குளம் முறையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த நோய் ஏற்படாமல் தடுக்க ஆள்குளம் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் இருக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கோழிகளுக்கு சரிவிகித சமச்சீர் தீவனம், தாது உப்பு, வைட்டமின் போன்றவற்றை முறையாக கொடுக்க வேண்டும். இரத்த கழிச்சல் நோயானது நோய்வாய்ப்பட்ட ஒரு கோழியிலிருந்து மற்ற கோழிகளுக்கும் எளிதாக பரவக்கூடியது என்பதால் நோய் தொற்று ஏற்பட்ட கோழிகளை ஆரோக்கியமான கோழிகளிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும். மேலும் இந்த நோய் வராமல் தடுக்க முன்னெச்சரிக்கையாக கொட்டகையை அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் சுண்ணாம்புத்தூள் கொண்டு ஆள்குளத்தின் ஈரப்பதத்தை குறைப்பதன் மூலம் இந்த நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணியின் உரை முட்டைகளை செயலிழக்க செய்யலாம் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நடப்பு பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்ய திட்டமிடும் விவசாயிகள் விதைப்பதற்கு முன்பு ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் 1 கிலோ டிரைகோடர்மா விருடி, 1 கிலோ சூடோமோனாஸ் கலந்து நிலப்பரப்பில் இட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல கொடிவகை பயிர் பந்தல்களில் தூறு பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள், தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். இதோடு கூடவே போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். கால்நடைகளை மின் கம்பம், மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பான கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இடி மின்னலிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கும் பொருட்டு கழுத்தில் கட்டியுள்ள உலோக மணிகளை அகற்றிவிட வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. சின்ன வெங்காயம் சாகுபடி தொழில்நுட்பங்கள். சின்ன வெங்காயம் ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதன் வளர்ச்சிக்கு 15 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அவசியமாகும். நன்கு தண்ணீர் தேங்காத வளமான இருமண் பாங்கான மண் வகை சாகுபடிக்கு உகந்ததாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 7க்குள் இருத்தல் நல்லது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 ஆகிய ரகங்கள் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அக்ரி பவுண்டரெட் ரகமும் மற்ற மாநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கோ 4 என்ற ரகம் மிக குறுகிய கால பயிராகும். மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மிகவும் ஏற்றது. கோ 5 என்ற ரகம் விதை மூலமாகவும் பயிரிட வெளியிடப்பட்டு உள்ளது.

0: நிலத்தினை 2 முதல் 3 முறை உழுது கடைசி உழவின் போது 1 ஹெக்டேருக்கு 25 டன் மக்கிய தொழுயரை இட்டு பண்படுத்த வேண்டும். பின்பு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் தயார் செய்ய வேண்டும். 1 ஹெக்டேருக்கு விதை வெங்காயம் 1500 கிலோ தேவைப்படும். விதை வெங்காயத்தை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பாத்திகள் இருபுறத்திலும் ஊன்ற வேண்டும். விதை வெங்காயம் நடவுக்கு ஏப்ரல் மே மாதம் சிறந்த பருவமாகும். மலை பிரதேசங்களில் மார்ச் முதல் ஜூன் வரை விதைகள் விதைப்பதற்கு ஏற்ற காலம் ஆகும். நடவுக்கு முன்பு பார் பாத்திகளின் இருபுறமும் அடிவுரமாக ஹெக்டருக்கு 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். பின்பு 30 நாள் கழித்து 30 கிலோ தலைச்சத்தினை மேலுரமாக இட்டு மண் அணைக்க வேண்டும். அதன் பின்னர் 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்சுவது நல்லது. விதை வெங்காயம் நட்ட 30 நாட்கள் கழித்து களை எடுத்து மேலுரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு தேவைக்கேற்ப களை எடுத்து நிலத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு பரவலாக காணப்படும். இதனை ஃபிப்ரோனில் 80 WG 1.5 கிராமை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். நோய்களில் இலைப்புள்ளி நோய் பரவலாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த மாங்கோசெப் என்ற மருந்தினை 0.2% தெளிக்க வேண்டும். வயலில் வெங்காயத்தின் இலைகள் 75% காய்ந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை அறிந்து அறுவடைக்கு 7 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் விட வேண்டும். பின்பு கொத்து அல்லது மண்வெட்டி மூலம் பெயர்த்து எடுத்து வேர் இலைகளை பறித்து சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நிழலில் காய வைத்து பின்பு பாதுகாத்து கொள்ளலாம் என அரியலூர் வேளாண்மை இணை இயக்குனர் அறிவிக்கின்றார்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள். நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள். திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி காமராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்க மறவாதீர். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ஷீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஃபெட்ரிக் ஹார்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஷீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கான 2026 முதல் 2029 வரையிலான விரிவான செயல் திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். போதைப்பொருள் தொடர்புகளை தகர்க்கும்போது நாம் வெற்றியை எட்ட முடியும் என்றார். பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தை

0: நவீன தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பட்டய கணக்காளர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை கொண்டு வருவதோடு தனிநபர் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். நாட்டில் சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் பொது சுகாதாரம், நுகர்வோர் பாதுகாப்பு, எளிதான வணிகம் உள்ளிட்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சீர்திருத்தங்களின்படி எந்தவொரு மருந்து அல்லது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த அரசு ஆய்வாளர்களின் அறிக்கையை பயன்படுத்தினால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவு, உள்நாட்டு பொருளாதார சூழல் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% உயரும் என்று உலக முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவித்துள்ளது. இது நடப்பாண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% அதிகமாகும். இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ரயிலில் டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் என்ற புதிய சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 11 நாட்கள் கொண்ட இந்த ரயில் பயணத்தில் உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்கள் மற்றும் கலாச்சார சிறப்புமிக்க பாரம்பரிய இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வகை செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் ஊருக்குள் புகாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறையிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை கூடிய விரைவில் எளிமையாக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டுமென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரு விஜய் ஒப்பந்த முறையை நிறுத்தி வைத்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, மதுரை, நீலகிரி, விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்பாஸ்டில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 183 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் ஒரு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 16 ரன் எடுத்திருந்தது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என 24 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, இனி கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய நிகழ்வுகள் குறித்த தொகுப்பு.
2: Sophia Hartley at the BBC Sports Centre with the latest World Cup news. Netherlands, Japan, Sweden and Australia are the latest sides to book their place in the last 32, with Paraguay almost certain to join them. Netherlands secured a top spot in Group F with a 3-1 win over Tunisia. Japan finished second after a 1-1 draw with Sweden. Antony Elanga scored Sweden's equaliser but was pounding the turf in Dallas at full time. Sweden manager Graham Potter was told Elanga didn't think they'd done enough to go through in third.
3: That explains a few things then. But it can't be any clearer. It couldn't have been any clearer for him. So he's obviously thinking about something else. Bless him. I love him at the moment. But dear me.
2: In Group D, Australia and Paraguay played out a goalless draw, helpful to both sides. Co-host USA, who'd already won the group, were beaten 3-2 by already eliminated Turkey. Friday sees Group I decided first. France meet Norway with top spot at stake and Kylian Mbappe and Erling Haaland going head-to-head. Norway head coach Ståle Solbakken was asked if Mbappe v Haaland could become the new Messi-Ronaldo rivalry.
4: The difference is they are two different kind of players, I think, and they are playing in different

0: 8 மணி 8 நிமிடம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைஞ்சிருக்கோம். இந்த நிமிடங்கள் வந்தாவே நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன எண்ணம், நம்ம நினைக்கக்கூடிய பாட்டு நம்ம வானொலியில் கேட்கும் நேரம் இது. 80-90களில் 80-90களில் நம்மளுடைய இதயம் தொட்ட பாடல்கள் நிறைய இருக்கும். அதை எப்போ கேட்டாலும் சுகமாக இருக்கும். அதை நம்ம வானொலியில் நம்ம கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே கேட்க வைக்கிறதுங்கிறது இன்னும் சந்தோஷத்தை தரும். அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம நேயர்கள் எல்லாமே வரலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் வழக்கமான நேயர்களும் அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு வரலாம். இணைந்திருப்போம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
1: இரவு இசை இனிமை.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இரவு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில ஒரு நேயர் காத்திருக்காங்க, யாரு எங்க இருந்து அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா சுப்பையா டெய்லர் பேசுறேன்.
0: சுப்பையா ஐயா. சுப்பையா ஐயா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: சூப்பரா இருக்கு பாட்டு, நல்ல பாட்டா போறீங்க. முதல் நேரா வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: கோகுலம் படத்துல இருந்து
1: செவ்வந்தி, செவ்வந்தி பூ அடிச்சு அது உன்முகம் பார்த்தது, அந்த பாட்ட தவிர விடுங்க. நாகராஜா அவர் பாட்டு கேட்டு விட்டுருக்காரு.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள்லாம் தங்களுடைய மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம வானொலியில். அந்த வகையில் அடுத்ததான் நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும், இரு அறிவிப்பாளருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
2: உடையார்பாளையம் மூர்த்தி ஐயா.
0: உடையார்பாளையத்துல இருந்து இன்னொரு நேயர் பேசுவார்ல, அஜின், அவங்க உங்களுடைய நண்பரா?
1: ஆமா சார், பக்கத்து தெரு தான் சார்.
0: சரி சரி சரிங்க, என்ன பாடலுங்க ஐயா வேணும்?
1: எஞ்சீவன் பாடுது படத்துல இருந்து ஒரே முறை ஒன்னு தரிசனம், ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்க ஐயா, கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார், அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
0: ஓகேங்க ஐயா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேர்களே, நீங்களும் இந்த இரவு இசை இனிமையில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திருச்சியோட முன் இணைப்பு என்னென்ன சுழி 4 3 1 240 102 1, இன்னொரு மென்னான 246 102 1 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட நேர இறையில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பேரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவிய அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும் பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.

0: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி அலைவரிசைகளோடு.
1: இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: மலைக்கோட்டை வானொலியாம் எங்கள் வானொலி. அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சநாதன் ஐயா, இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அப்படியே உடையார்பாளையம் தாலுகால இருக்கிற வாரியங்காவலுக்கு கொளஞ்சநாதனுக்கு இந்த பாட்டு அனுப்பி விட்டுருங்க.
0: ஏற்கனவே
2: உடையார்பாளையத்தில் நேயர் விசாரிச்சிங்க, உடையார்பாளையம் தாலுகா தான், 4 கிலோமீட்டர் தான் வாரியங்காவல்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, எல்லா கொளஞ்சநாதனுக்கும் கொடுத்துடலாம்.
2: அந்த பிறப்பு நடிச்ச படம், மேற்கு தொடர்ச்சி மலை மழை வேற ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க. சில்லுன்னு அனைவருமே அந்த கும்பகரை கொண்டு போயிடும். கும்பகரை சேர்த்த தங்கையான்னு சொல்லக்கூடிய கும்பகரை படத்துல இருந்து கொடுங்க.
1: நன்றிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் வருது.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமை. அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: வணக்கம், புத்தாண்டவர்கள் இருந்து ஆர் கோவிந்தராஜன் பேசுறேம்மா.
0: கோவிந்தராஜன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
1: எனக்கு அக விளக்கல வந்து ஏதோ ஒரு ஞாபகம், இந்த பாட்டு போங்கம்மா.
0: சரிங்க ஐயா, பாடல் போட்டுடலாமா ஐயா?
1: போடுங்கம்மா.
0: சரிங்க ஐயா.

0: மன் கி பாத் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
1: நேரம் 8:41 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமை அடுத்ததா இனிப்புல காத்திருக்கிற நேயர் வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், நீங்க யாரு?

0: அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: இரவு இசை இனிமையில் இனிவது திருச்சி காஜாப்பேட்டை ரசித்து
0: பேசுறேன். இப்படி குரலை கேட்டா எங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியாது இல்ல?
1: ஆமா ஆமா
0: சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தங்க மகன். வா வா பக்கம் வா பாடுவாங்க சார்.
0: கண்டிப்பா இதோ உங்க அருகில பாடல் வருது.
1: நன்றி சார்.

you without touching you.

0: வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா?
1: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன். இந்த நிகழ்ச்சியில முதல் முறையா வர்றேன்.
2: அப்படியா?
1: ஆமா,
2: இதற்கு முன்னாடி வேற எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்கீங்க?
1: வண்ணக்கோலங்கள் தான் பெரும்பாலும் வருவேன்.
2: மங்கையர் உலகத்துல கேட்டிருக்கோம் நினைக்கிறேன்.
1: ஆமா, இப்ப வர்றதுல கொஞ்ச நாள வரல, இன்னும் கிடைக்க மாட்டேங்குது.
2: சரி சரி சரி, சொல்லுங்க. இன்னைக்கு இரவு இசை இனிமேல எந்த நல்ல
1: எனக்கு வந்து வசந்தத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்துல

0: நேரம் 8:47 கடந்து திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருப்போம். இன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களே, நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியோட முன் இணைப்பு எண்ணான 4431 இந்த முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாருங்கள். இப்போது இனிப்பில் காத்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.

0: அந்த பாடல்
1: அருமை அருமையா, வேண்டும் வேண்டும், எங்களுக்கும் உங்களை போன்ற நேயர்களோட உறவு வேண்டும்.
0: நன்றி நன்றி
1: நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: 8:53 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நம்ம கூட பேச காத்திருக்கும், பாடலை கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: நான் தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேன் சார்.
0: கண்ணன் சார்,
2: உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: அந்த நான் நாயகன் படத்துல இருந்து அந்த டியட் சாங்ஸ் கொடுங்க சார்.
2: சரிங்கய்யா, போட்றலாம்ங்கய்யா. ஓகே, நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: 8:56 நிமிடம் இரவு இசை இனிமேல் அடுத்ததாக இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, பாடல்
1: உங்கள்கிட்ட
0: சொல்லுங்க.
1: பேசுறது இரவு நேரத்தில் பேசுறது ஒரு மன மகிழ்ச்சி,
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி. பாடல் சொல்லுங்க.
1: இந்த முதல் மரியாதை படிச்சது சார், ராசாவே ஒன்னு நம்பி
0: அருமைங்கய்யா,
1: ரோசா பூ காத்தி.
0: நிறைவு பாடலா வருதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.
1: மீனாசாமி சென்னை வகுப்பு இருக்கிறதுக்கு சங்கர் செய்யலாம், இவங்களுக்காக கேக்குறாங்களா? நன்றி.

கேட்டு ரசித்தோம் இரவு இசை இனிமை. நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்வது news@9.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 16 நிமிடம். அன்பு நேயர்களே, அடுத்து நாம் கேட்க இருப்பது இனிய ராகம், நம் நெஞ்சம் தொட்ட புத்தாயிர பாடல்களின் அணிவகுப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
1: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பெயரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவியா அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும்பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.

இணையராகவும் கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பழைய திரையிசை பாடலின் அணிவகுப்பு இன்றைய நிகழ்ச்சி. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்களை கேட்கலாம். அதற்கு நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 04 3 1 246 102.1. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்கள் 04 3 1 240 102.1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். மறந்துடாதீங்க, இன்று நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி ஞாபகம் வருதே இரவு 10 மணிக்கு.

மன் கி பாத் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

இனிய ராகம் கேட்டு நெஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, உங்களின் நினைவிற்கு அடுத்து நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வயலின் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம், உமையாள்புரம் கே சிவராமன் மிருதங்கம், ஆலங்குடி ராமச்சந்திரன் கட்டம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. சுழி 4 3 1 246 102.1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம் அறிமுக நேயர்கள். சுழி 4 3 1 240 102.1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வந்து நேயர்களே உங்கள் மனம் தொட்ட அந்த காலத்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நமது எஃப்எம் ரெயின்போ 102.1.

கேட்டு ரசித்தோம் இனிய ராகம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். கடிதம் எழுத முகவரி: இயக்குனர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1 என்ற இந்த முகவரிக்கு. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை. லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே, காலம் வென்ற பாடல்களின் அணிவகுப்பு நேயர் விருப்பமாய். நேரம் இரவு 10 மணி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது நேயர்களின் அபிமான ஞாபகம் வருதே. காலம் வென்ற பொற்கால பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரலை தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற உங்களுக்கான எண்கள் 0431 241 2 இது வழக்கமான நேயர்களுக்கு. நிகழ்ச்சியில் இன்று தான் முதல் முறையாக பேச போகிறேன் அப்படிங்கிற புதிய நேயர்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431 241 2 1. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: லேட்டஸ்ட் செல்வராஜ் பெரம்பலூருங்கய்யா.
0: செல்வராஜ் பெரம்பலூர்லேருந்து சொல்லுங்கய்யா, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: லேட்டஸ்ட் செல்வராஜ் என்னென்ன படத்துல எம்ஜிஆர் பாடல்கள், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, இனி வரும் காத்திருந்து பாடு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அந்த பாடல் போடுங்க.
0: அழகா பாருங்க ஐயா, லேட்டஸ்ட் செல்வராஜா இருந்தாலும் பழைய பாடல்களையும் சூப்பரா பாடுறீங்களே. இதே போல உங்களுடைய மனம் தொட்ட அந்த காலத்து பாடல்கள் இந்த இரவு பொழுதுல எல்லோரும் கேட்க இனிமையா இருக்கும் அப்படின்னா அந்த பாடலை நீங்க கேட்கலாம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே.

0: நேரம் 10:06. ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவேந்திரன் ஐயா, நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: எனக்கு இரவு உணவெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: முடிச்சாச்சு, ஊட்டிக்கு வந்திருக்கேன் நைட்டு வேலைக்கு.
0: சரிங்க சரிங்க.
1: அதுல வந்து எனக்கு வெந்நீர் அடைங்கிற படத்துல இருந்து ஜெயலலிதா முன்னால பாடியிருப்பாங்க, அம்மா பாடியிருப்பாங்க, அம்மம்மா ஆடை கட்டி வந்தது என்னவோ அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல். அந்த பாடல வந்து கொடுத்துருங்க நேயர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும்
0: எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம். அழைத்தமைக்கு நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட அந்த பாடல் வெந்நீர் ஆடை படத்திலிருந்து.

0: 10:10 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காலம் என்ற பொற்கால பாடல்களை நேயர்கள் தங்கள் ரசித்த பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்துதான் நம்ம ஒரு பேச காத்திருக்கும் நேயர். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம், பஞ்சபூர்லேருந்து இளங்கோ பேசுகிறேன் சார்.
0: இளங்கோ ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: பணத்தோட்டத்திலேருந்து இந்த குரங்கு வரும் அந்த பாட்டு.
0: பணத்தோட்டம் படத்துலேருந்து குரங்கு வரும்னு தொடங்கக்கூடிய பாடல்.
1: ஆமாம் சார்.
0: நன்றிங்க அழைத்தமைக்கு.
1: ரொம்ப நன்றி சார், எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி.
0: கேட்ட பாடல் வருதுங்க.
2: குரங்கு வரும் தோட்டம்

என் முத்தமா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தமா கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனைக்கா

0: பேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்கள் மனம் தொட்ட காலம் என்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1-246-102-1. அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சொல்லுங்க. அறிவிப்பாளர் யோகநாதன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, ஞாபகம் வருகை நிகழ்ச்சியில் 12 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 பண்பனில் இணைவது, மலைக்குடி பற்றி சண்முகம், 4 மணி வண்ணக்கோள நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடத்துறீங்க. அதனை தொடர்ந்து வந்த பொன்மாலையில் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர். அதுல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க கொடுத்தீங்க. உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
0: அழகா சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனத்தெல்லாம் நீங்க ஒரு கடிதம் வாயிலாகவோ ஒரு மின்னஞ்சல் வாயிலாகவோ அனுப்புனீங்கன்னா நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் அவங்களுடைய குரல்லையும் இதை சொல்லுவாங்க.
1: நீங்க சொல்றது புரியுதுங்கய்யா. எங்களுக்கு கடிதம் கிடைக்க மாட்டேங்குது போஸ்ட் ஆபீஸ்ல. மின்னஞ்சல்ல எங்க நண்பர்கள் மூலமா அனுப்புறோம். அதை எங்க பேரை படிக்க மாட்டேங்கிறீங்க, அனுப்புனவங்க பேரை மட்டும்தான் படிக்கிறீங்க.
0: அதுல நம்ம மின்னஞ்சல் அனுப்பும் போது உங்களோட பேரை வந்து அந்த மின்னஞ்சல்ல எழுத சொல்லணும். சிறப்புங்கய்யா, நீங்க உங்களாலதான் வானொலி, உங்களுக்காகத்தான் வானொலி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து படம் வந்து அச்சாணி. அதுல தாளாட்டுங்கிற பாட்டு, அந்த தாளாட்டு நேரத்துல அந்த பாட்டை இனிய இரவுல 102.1 வழியா காற்று தவணை விடுங்க.
0: நன்றிங்கய்யா, உங்களுக்காகவே நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8:00 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
1: நேரம் சரியாக 10:29. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நம்மோடு பேச காத்திருக்கும் பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மணப்பாறை பகுதியில இருந்து சொக்கம்பட்டி மூர்த்தி.
1: மூர்த்தி சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து பட்டணத்தில் போதுங்கிற படத்துல இருந்து அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லிடுங்கிற பாட்டு.
1: நன்றிங்கய்யா, நன்றி. உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் வருதுங்க.

0: நேரம் 10:36. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 காற்றலைகளில் தவழ்ந்து கொண்டிருப்பது காலம் வென்ற பாடல்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சாத்தன்குடியிலிருந்து முருகன், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சார், எனக்கு வந்து அகத்தியர் படத்துல இருந்து தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அந்த பாட்டு கொடுத்துருவேன் சார்.
0: கருத்துள்ள பாடல கேட்டிருக்கீங்களே.
1: நன்றிங்க சார். நன்றி சார். ஆமா சார், அம்மா தான் சார் எல்லாமே.
0: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, சிறப்பு.
1: நன்றி சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
1: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பேரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவிய அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும் பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.
2: இரவின் மடியில் நம்மை தாளாட்டி கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நேரலை நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
3: பல்லக்காட்டுல இருந்து ஞானம்பால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க, இந்த இரவு பொழுதுல நீங்க கேட்க காத்திருக்கும் அந்த பாடல்.
3: நான் ஆணைத்தால் படத்துல இருந்தேன் சார். பிறந்த இடம் தேடி நடந்த பெண்களே பெருமையுடன் வருக. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க அம்மாச்சி வந்து எங்க அப்பாவுக்கு அக்காங்க சார். அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க அவங்களை கிண்டல் பண்ணி இந்த பாட்டு பாடி அவங்களை வரவேற்போம் சொல்லி சொல்லுவாங்க.
2: பாத்தீங்களா, இப்ப இந்த பாடலை பாடி உங்களோட பேர பிள்ளைகள்லாம் உங்களை வரவேற்கிறாங்களா?
3: அவங்களுக்கு எல்லாம் தெரியாது,
2: பாடலே தெரியாது. சரிங்கம்மா, ரொம்ப அருமைங்க. இந்த பாடலுக்கு பின்னாடி அழகான கதை இருக்கு, கேட்டு ரசிச்சிட்டீங்க. உங்க நினைவுகளை நீந்த விடுங்கம்மா. நன்றி, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: 10:46 ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: சார், கரூர் மாவட்டம் குளித்தா தாலுக்கா வேங்காம்பட்டி வடமலை செல்வி பேசுறோம் சார்.
0: வடமலை, சொல்லுங்கய்யா.
1: சார், எங்கள் வீட்டு பிள்ளை நான் நான்தோப்பு நின்று இருந்தேன் பாட்டு சார்.
0: எங்க வீட்டு பிள்ளையில இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: சரி சார், சரி சார், சரி.
0: நீங்கள் கேட்ட பாடல் வாலி அவர்களோட பாடல் அடிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குரல்களில்.

0: ஞாபகம் வருதே கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: என் பேர் சங்கர் சார். திருப்புராய்த்துறையிலிருந்து பேசுறேன் சார். முக்கம்புக்கு பக்கத்தில் இருக்க திருப்புராய்த்துறை.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சார் அடுத்த வீட்டு பெண்ல இருந்து கண்ணாலே பேசி பேசி கொல்லாதேன்னு அந்த பாட்டு சார்.
0: சரிங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் வருதுங்க.
1: சரிங்க சார், நன்றி சார்.
0: கேட்டு நினைந்திருக்கிறேன்.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டவலூர் கேட்ல இருந்து பிரியா செந்தில்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தேனி நிலவு படத்துல இருந்து நிலவும் மலரும் பாடுது, அந்த பாடல் எனக்கு கேட்கணும்.
0: நன்றிம்மா, நீங்க கேளுங்க, உங்களுக்கான பாடல் இதோ.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பருதே. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். அன்பு நேயர்களே, நாளை அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 11:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயரின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம்நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாட தோன்றுமோ என்னவோ.

ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து ஏற்றிய பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் குரலில் ஒலிக்கின்றது, வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுமணியம் சோபனா பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் அரவிந்தன்.

அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. தேவாவின் இசையமைப்பில் ரெட்டை ஜடை வயசு பாடத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

இனிமையான தருணங்களை இனிமையான இசையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இந்த இரு

வேளையிலும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரட்சகன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேரம் 11:40 நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதல் தேசம்.

நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி சிவாசி இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது லவ் டுடே படத்திலிருந்து இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43.

பண்பலை பாடல்கள் அற்புதம். முதன் முதலில் மனதில் உறைந்த அமிர்தம் இன்று மனசு மயங்கும் நேரம் மறையாமல் நிற்கும் மோரம் என சொல்லியிருக்கின்றார் நன்றி நண்பரே. அவரை தொடர்ந்து ஏமலது அவர்களும் ஏஆரின் புகைப்படத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார் நன்றி. சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேரும் இனி இரு வணக்கம் மனசம்ப நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். எழுக்கிணறு அபுதாயிர் என்ற அன்புநேயரும் பூங்கொத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்புனையை தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்கள் இனிமையான பாடல்கள் என சொல்லி கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்புநேயர் மனசம்ப நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். உடன் ஸ்ரீதேவி என்ற அன்புநேயரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கனகரத்தினம் கனியாம்பூண்டியிலிருந்து அன்புக்குரிய அறிவிப்பாளர் பீட்டர் சகோவிற்கு இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடலில் முதல்வரை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். சரிநேயர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆசை படத்திலிருந்து உங்களுக்காக. தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். கேட்கலாமா?

இசையை ரசித்துக் கொண்டே முகநூலில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போமா? திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் மனசமயம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பீட்டர் சார், அவர்களுக்கு வணக்கம். மென்மையான அழகான பாடல்களின் பவனி என சொல்லியிருக்கின்றார், நன்றி. அடுத்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி என சொல்லியிருக்கின்றார். பிரகாஷ் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல காட்டுப்பாக்கம் அந்தோன்ராஜா என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயரும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் என சொல்லியும் இருக்கின்றார். அடுத்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் வான்வழி வந்த சப்தம், செவி வழி புகுந்த நிசப்தம், தேனொலியாக தந்த சொற்பதம் சொற்பதம்

0: நிகழ்ச்சி நிறைவாக மின்சார கனவு படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றிய ரகுமணி சேமிப்பில் கேட்கலாமா? நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.
1: மனசு மயங்கும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன, கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

teacher, okay, how do you do?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடிவை

சிக்கி பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சி கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாடே சட்டை தச்சி கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

அறிவென்ற ஒன்றை மரியாதையில் இடம் மாற்றி வைத்து

வளர்ப்பதை வளர்த்த

எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக.

0: தாங்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் பக்தியின் வடிவும் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்
1: சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெறிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெறிவேஷம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
1: அவள் துணையினை பிரிவது உரையோ
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
1: கலந்தவர் தீர்ந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இன்னிசை இரவு. நேரம் 4:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 103.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையசையில் பக்தி பாடல்கள். தெய்வமகன் படத்திலிருந்தும் அனுமான் பாக்கிய விஜயம் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன. தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சாமோதம் சிந்தயாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.